நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்ரபத மாதம் 28 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 19 தேதி இன்று சனிக்கிழமை மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 42 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 5:52:38 வருவது நாளொரு குரல். தெய்வத் திருமறை திருக்குறளின் இன்றைய குரல் தீவினை எச்சம் என்கிற அதிகாரத்தின் 207வது குரல். எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று விடும். இதன் பொருள், எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும், ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும். எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும், ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின் சென்று வருத்தும். இதைத்தான் திருவள்ளுவர் எனைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று சுடும் என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது வருவது நிகழ்ச்சி நிரல். நேரம் 5:53. நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் புதுதில்லி விக்யான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்யும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வை இன்று காலை 10:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுரைதா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கிறார்கள். 6:55 சூழல் அறிவோம் பல்லுயிர் பாதுகாப்பு.

இதற்கான கட்டமைப்பு வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீத் அவர்கள். 7 மணிக்கு சிந்தை மலர், 7:02 நினைவனைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகின்றது? விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8 மணி வரை நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் பின்னர் 8:30 முதல் 9 மணி வரையும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, ஆலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னியஞ்சல். இன்று காலை 10:02 கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நேயர் விருப்பம். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக் கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இணைவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் கே ஸ்ரீதேவி அவர்கள், மாணவர் எஸ் சாதனா. 2:55 வானிலை இருக்க சென்னஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எழில்ராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். மாலை 4 மணிக்கு மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை எஸ் என் சௌமி, வசனம் கே குணா, இயக்கம் கே மது. மாலை 5 மணிக்கு இளைய பாரதம், நேரலையில் ஏஞ்சலா விண்ணரசி. 5:30 சின்னஞ்சிறுக்கலிகள், புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவருடன் நேர்முகம், தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்க லீலா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். இன்றிரவு 8 மணி முதல் 8:35 வரை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 8:35 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம், நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சிகள், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களிலும் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று. 102.8 FM ரெயின்போ புதுவை இன்று ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 முதல் 8 மணி வரை வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரின். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேரிற்போம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.
இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். அதனையடுத்து என்னைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து

0: Commerce and Industry Minister Piyush Goyal shared this information in a social media post. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: கோபம் என்பது மனிதனை அழிக்கும் மிக மிக மோசமான எதிரியாகும். அதனை பொறுத்து கொள்வதும் நல்ல குணங்களை வளர்த்து கொள்வதும் மிக உயரிய அறமாகும். கோபத்தை விடுத்து நற்குணங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நீதி இலக்கியமான அறநெறிச்சாடம் அழகான பாடலில் அருமையான ஓமையோடு விளக்குகின்றது. அந்த பாடல் என்ன? உயிரும் உடம்பும் பிரிவு உண்மை உள்ளி செயிரும் சினமும் கடிந்து பயிரிடை புல் களைந்து நெல் பயன் கொள்ளும் ஒருவன் போல் நல் பயன் கொண்டு இருக்கற்பாற்று. இப்பாடலுடைய பொருள்தான் என்ன? உயிரும் உடம்பும் வேறு வேறாக பிரிந்து செல்வது உண்மையானது என்பதை நினைத்து உழவன் பயிர்களின் இடையே தோன்றிய களைகளை பிடுங்கி எரிந்துவிட்டு பயிரினை காத்து நெல்லாகிய பயனை அடைகின்றான். அவனைப் போல் மயக்கத்தையும் கோபத்தையும் நீக்கிவிட்டு இன்பத்துக்கு காரணமாகிய நல்வினையை மேற்கொண்டு நடத்தல் நல்லது என்று கூறுகின்றது. இப்பாடலின் ஆழமான கருத்து என்ன தெரியுமா? கூடுவிட்டு உயிர் உடலை விட்டு பிரியும் நாள் வருமே, தேடறிய உண்மை நெஞ்சில் தினமும் நினைக்கணுமே. நெல் விளையும் வயலினிலே நெருங்கி வளரும் களைகளைப் போல் நம்முள் வளரும் சினத்தினையும் தீய வினையையும் களைந்திடணுமே. புல்லை நீக்கி நெல் மணிகள் போற்றி சேர்க்கும் உழவன் போல் தீமையை நீக்கி நன்மைகளை சேர்த்து மன அமைதி கொள்ளணுமே. எனவேதான் வள்ளுவரும் வெகுளாமை என்ற அதிகாரத்தையே அமைத்துள்ளார். கோபம் என்பது உன்னை மட்டும் அழிப்பதல்ல, உன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பு. சுற்றம் நட்பு எல்லாவற்றையும் அழிக்க வல்லது என்பதையே வள்ளுவர் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி என்று தனது திருக்குறளில் கூறியுள்ளார். எனவேதான் ஔவையாரும் ஆறுவது சினம் என்று கூறியுள்ளார். ஒருவனுக்கு கோபம் அதிகமானால் அவனிடம் இருக்கும் நற்குணங்கள் யாவும் அழிந்துவிடும் என்கிறது கொன்றை வேந்தன். சிலப்பதிகார காப்பிய நாயகியான கண்ணகி கோபத்தால் மதுரையை எரியூட்டிய பிறகு அதன் உக்கரத்தை அடக்கி அமைதி அடைவதை இளங்கோவடிகள் அழகாக விளக்குகிறார். பாண்டிய மன்னனின் அவசர கோபமே பாண்டிய வம்சத்தின் வீழ்ச்சிக்கு காரணமானது. இராமாயணத்தில் இலக்குவன் மிகுந்த கோபம் கொள்ளும் போதெல்லாம் ராமன் அவனுக்கு அமைதியை போதித்து சினத்தை விடுத்து பொறுமையை கடைப்பிடிக்குமாறு அறிவுறுத்துகிறார். கோபத்தினால் வருவது ஒன்று இல்லை, தர்மமே வெல்லும் என்று ராமன் இலக்குவனுக்கு கூறும் அறிவுரைகள் கோபத்தை விடுவதே வாழ்வை நல்வழிப்படுத்தும் என்பதை ஆணித்தரமாக பறைசாற்றுகின்றன. கோபம் என்பது நம் அறிவை மயக்கி நம்மை சார்ந்தவர்களையும் அழிக்கும் நெருப்பு. அதை அன்பாலும் பொறுமையாலும் அணைத்து நற்குணங்களை வளர்த்து கொள்வதே மனித வாழ்வின் உண்மையான அறம். கோபத்தை கட்டுப்படுத்த பல வழிகள் இருந்தாலும் முடிந்தவரை கோபப்படும் நபரின் ஏதேனும் ஒரு நல்ல குணத்தை நம் மனக்கண் முன் கொண்டு வந்தால் நிச்சயம் கோபத்தை எளிதாக வெல்லலாம். கோபம் என்பது உனக்குள் நீயே வளர்த்து கொள்ளும் தீ. அது அடுத்தவர்களை சுடுவதற்கு முன்னால் உன்னைத்தான் முதலில் சாம்பலாக்கும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். மனிதன் தன் கோபத்தை அடக்கி நிதானத்தை கடைப்பிடித்தால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் தெய்வத்தன்மையுடனும் இருக்கும். எனவே கோபத்தை கைவிட்டு நற்குணங்களை வளர்த்து கொள்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

மதியலை 1250 கிலோஹெர்ட்ஸ். இது நேரம் 6:15. காற்றலைகளில் தவழ்ந்து பக்தி பாக்களை சுமந்து வருகிறது தெய்வீக ராகம். தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்களே, சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்புங்கள். அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 2 நாள் சனிக்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இன்று நெற்பயிரில் இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து
1: சைக்கிள் வருது, ஓரம்பா ஓரம் ஓரம் ஓரம் ஓரம்.
0: ஏப்பா கருத்தமுத்து நில்லுப்பா நில்லு.
1: இரு கருத்தமுத்து, இது வர வர அர்ஜென்டா போயிருக்கிறேன்.
0: ஏப்பா நில்லுப்பா, என்ன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? நேத்து என்னமோ ரொம்ப ஸ்லோவா போன, இன்னைக்கு இம்மா வேகமா சைக்கிள் மிதிக்கிற.
1: இருப்பா இருப்பா நிக்கிறம்பா நிக்கிறம்பா நிக்கிறம்பா. காத்தமுத்து, என் நெல் வயல்ல பூச்சி அதிகமா அடிச்சு போச்சே.
0: எப்பா பூச்சி அதிகமா அடிச்சு போச்சுன்னா அதுக்கு காலையில எங்க போயிட்டு இருக்க நீ?
1: விவசாய அதிகாரிய பாக்க வேகமா போயிட்டு இருக்க, அவரு வேற வயலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாரு.
0: எப்பா நான் நேத்தே வயல் சைடு போனேன், வயலு ரொம்ப பச்சையா இருக்குப்பா. அந்த மாதிரி ரொம்ப பச்சையா இருந்ததுனாவே இந்த பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் அதிகமா இருக்கும்பா.
1: அப்படியா சொல்ற? காத்தமுத்து, நெல் வயலுக்கு உரம் பார்த்ததுன்னு நான் வர யூரியா ரெண்டு மூட்டை அதிகமா போட்டு விட்டேன்.
0: அதுதான்ப்பா காரணம். ஏப்பா தேவையில்லாம தழைச்சத்து உரத்தை அதிகமாகவும் கொடுக்க கூடாதுப்பா.
1: அப்படியா?
0: ஏன்னா ரொம்ப பச்சை பிடிச்சதுனாலும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாயிடும்.
1: பச்சை அந்த தானே நெற்கதிரெல்லாம் நிறைய வரும்
0: அப்படி நீ நினைச்சுக்கிற, அதெல்லாம் கிடையாது.
1: ஓஹோ,
0: நீ அதிகமா உரம் போட்டினா பூச்சி நோய் தாக்குதலும் அதிகமா இருக்கும். அப்புறம் அதுக்கும் மருந்து அடிக்கணும், கண்டு முதல்ல அந்த அளவுக்கு இருக்காது.
1: ஓஹோ, சரி காதமுத்த, இதுக்கு என்னதான் வழி? மத்த உரம் எதனா போடணுமா? அதை பத்தின விவரம் தான் சொல்ல.
0: எப்பா தழைச்சத்தை பொறுத்த அளவுக்கு இலை வண்ண அட்டை இத பயன்படுத்தி தழைச்சத்து உரம் போடணும்.
1: என்ன காதமுத்த, சின்ன பசங்க அட்டை பூச்சி விளையாடுமா? அது மாதிரி விளையாட்டு அது மாதிரி சொல்லிக்கிற.
0: எப்பா நெல் பயிர்ல தழைச்சத்து உரத்து மேலாண்மையில இந்த இலை வண்ண அட்டைங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. விவசாயிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: அப்படியா சொல்ற?
0: ஆமாப்பா.
1: அதான் காத்தமுத்து, போன வாரம் ட்ரைனிங் சொன்னாங்க, நான் தான் போகாத விட்டுட்டேன். ஒரு சமயம் அன்னைக்கு சொல்லிருப்பாங்களோ?
0: நிச்சயமா எல்லா ட்ரைனிங்லயும் அதிகாரிகள் சொல்லிதான் அனுப்புறாங்க. சரி, இந்த இலை வண்ண அட்டையை பத்தி நான் சொல்றேன் கேளு.
1: சொல்லு காத்தமுத்து.
0: ஒன்னு இல்லப்பா, பிலிப்பைன்ஸ் நாட்டுல சர்வதேச நெல் ஆராய்ச்சி கழகத்தால இத பரிந்துரை செஞ்சு உலகம் முழுக்க கடைபிடிக்கிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு எளிய கருவிப்பா இது. ஒன்னு இல்லப்பா, வண்ண அட்டை தான். இந்த இலை வண்ண அட்டை ஆறு பாகம் அல்லது நாலு பாகமா பிரிச்சுக்கணும்பா.
1: ஓஹோ, ஏன் காத்தமுத்தா? இந்த மழை பெஞ்சா வானத்துல கலர் கலரா வானவில் வருதா, அது மாதிரி கலரா இல்ல வேற கலரா?
0: எப்பா அந்த மாதிரி எல்லாம் இல்லப்பா. நம்ம நெல்லு பயிர் பச்சை கலர்ல இருக்கு இல்லையா?
1: ஆமா.
0: அதுல அடர் பச்சையிலிருந்து வெளிர் பச்சை வரைக்கும் அந்த நிறத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கணும்.
1: ஓஹோ,
0: ஆறு அல்லது நான்கு பாகமா பிரிச்சுக்கணும்பா.
1: சரி சரி,
0: இப்ப இந்த கலர்ல அட்டையை தயார் பண்ணிக்கணும். புரிஞ்சு போச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்ப நாற்று நடவு செய்யப்பட்ட 14வது நாள்ல இருந்து அல்லது விதைப்பா இருந்ததுன்னா 21வது நாள்ல இருந்து பூக்கும் தருணம் வரைக்கும் இதை பயன்படுத்தி நம்ம தழைச்சத்து இடணும்.
1: ஓஹோ,
0: இந்த இலை வண்ண அட்டையை 7 to 10 நாட்கள் இடைவெளியில நாம பயன்படுத்தணும். புரியுதா?
1: புரியுது. காத்தமுத்த, இலை வண்ண அட்டையை பயன்படுத்தணும்னு சொன்ன, நானும் அந்த அடர் பச்சை வெளிர் பச்சை அந்த ஞாபகத்தில இருக்கிறேன். அதனால எப்படி பயன்படுத்தணும் சொல்லுப்பா விவரமா.
0: ஒண்ணு இல்லப்பா, இலை வண்ண அட்டை இப்ப ரெடி ஆயிடுச்சு.
1: சரி,
0: இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கும் போது, நல்ல ஆரோக்கியமான பூச்சி நோய் தாக்காத செடியை தான் நம்ம தேர்வு செய்யணும்.
1: ஓஹோ.
0: ஆமா, ஒவ்வொரு செடியிலையும் முழுவதுமா நல்லா வளர்ந்து விரிந்து காணப்படக்கூடிய அந்த இலை இருக்குல்ல, அதை தேர்ந்தெடுத்து அந்த இலையோடைய நடுப்பாகத்தை இந்த இலை வண்ண அட்டையில் உள்ள அந்த பச்சை நிறத்தோட ஒப்பிட்டு பாக்கணும். அப்படி கிட்ட வச்சு அப்படி பார்த்தோம்னா, இந்த 6 நம்பர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அல்லது 4 நம்பர் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல எது கூட அது ஒத்து போகுது அப்படிங்கறத நம்ம குறிச்சுக்கணும். இது மாதிரி வயல்ல 10 இடத்துல ஒரு 10 செடிகளை இதே மாதிரி தேர்வு செஞ்சு நம்ம பாக்கணும்பா. புரிஞ்சு போச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்ப பச்சையத்தோடைய அளவு சராசரி அளவை விட குறைஞ்சு இருந்ததுன்னா, நாம ஒரு ஹெக்டருக்கு 30-35 கிலோ தழைச்சத்து அதாவது யூரியா சத்தை வந்து பயிர்களுக்கு இடலாம். இல்ல இலை வண்ண அட்டையோடைய இந்த பயிருடைய கலர் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னா, ஓஹோ தழைச்சத்து அதிகமாவே இருக்கு, நாம இப்ப போட வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். ஆனா இந்த அட்டையை வந்து அந்த இலை கூட ஒட்டி நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒன்னா இருக்கான்னு.

0: அப்ப சூரிய வெளிச்சம் டைரக்டா அந்த இலை மேல படாத மாதிரி பாத்துக்கணும், அந்த வண்ண அட்டையிலையும் படாத மாதிரி பாத்துக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முடிஞ்ச வரைக்கும் கால நேரத்திலேயே எடுக்கணும். கொஞ்சம் வெயில் ஏறி போச்சுன்னா நாம உடம்பு பகுதி, அதாவது முதுகு பக்கம் சூரியன் இருக்கிற மாதிரியும் நாம மறைச்சு நின்று அந்த இலைகிட்ட இந்த வண்ண அட்டையை கொண்டு போய் பாக்குற மாதிரியும் வச்சுக்கணும்.
1: ரெண்டும் ஒத்து போதானே?
0: ஆமாப்பா. இப்படி நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடலாம். இதுல நன்மைகள் அப்படின்னு நீ கேப்பன்னு பார்த்தா அதை கேட்க மாட்டேங்கிறியா?
1: ஆமா காத்த முத்த, இதனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்?
0: முதல்ல வந்து நீ உர செலவை குறைச்சிக்கலாம்.
1: சரி,
0: இந்த இலை வண்ண அட்டைய கையாள்றது ரொம்ப எளிது.
1: ஆமா,
0: எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். அப்புறம் அதிகாரிகளுடைய உதவி இன்றிய நாமளே கணக்கீடு செஞ்சு தேவையான தளச்சத்தை கொடுக்கலாம்.
1: நான் உட விவசாய ஆபீசருக்கு போன் பண்ணியா, எவ்வளவு யூரியா போடணும் எவ்வளவு உரம் போடணும் போன் பண்ணி கேப்பேன்.
0: எப்பா நீ கேக்கிறது வந்து தப்பு கிடையாது, ஆனா இந்த இலை வண்ண அட்டை இருந்ததுன்னா நீயே முடிவெடுக்கலான்னு சொல்ல வந்தான். புரியுதா?
1: கரெக்டா சொன்ன.
0: உரம் வீணாவதையும் நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா தேவையான அளவு மட்டுமே நம்ம போடும் போது பணமும் மிச்சம், பூச்சி நோய் தாக்குதலும் இருக்காது. அப்புறம் அளிக்கப்படக்கூடிய அந்த உரம் பயிருக்கு முழுமையா கிடைக்கும். அப்ப தனச்சத்தோடைய பயன்பாடானது மேம்படுது. இப்படி எல்லாம் இருக்குதுப்பா. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தழைச்சத்துக்கு மட்டும்தான் இந்த இலை வண்ண அட்டை.
1: சரி,
0: மற்ற முக்கிய சத்துக்களான அதாவது மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் துத்தநாக சத்து, இதெல்லாம் இருக்குது இல்லையா?
1: ஆமா.
0: இதுக்கு மண் பரிசோதனை செஞ்சு அதனுடைய அடிப்படையில தான் நாம உரம் போடணும். அதிகாரிகள்ட்ட இது சம்பந்தமா நம்ம கேட்டுக்கணும்.
1: அது மண்வள அட்டையோ?
0: எப்பா அது மண்வள அட்டைன்னு ஒண்ணு இருக்குது, அது நீங்க மண்ண பரிசோதனை செஞ்ச பிறகு அவங்க கொடுப்பாங்க, அதுபடியும் நீ உரம் போட்டுக்கலாம். புரிஞ்சு போச்சா?
1: நல்லா புரிஞ்சது காத்த முத்த.
0: இருந்தாலும் உன் பயிர்ல இப்ப பூச்சி அடிச்சு போச்சு.
1: ஆமா,
0: இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழியோ அதையும் அதிகாரிகள்ட்ட கேட்டு செய்ய.
1: சரி சரி.
0: எதிர்காலத்துல இலை வண்ண அட்டைய பயன்படுத்தி இந்த தழைச்சத்தை வந்து தேவையான அளவு போட்டு நாமும் லாபடையணும், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில நம்ம செய்யணும்.
1: ஆமா காத்த முத்த, கரெக்டா சொன்ன.
0: சரி சரிப்பா, நான் கிளம்பட்டுமா?
1: காத்த முத்த, நெல்லு கத்த முத்த.
0: சொல்லுப்பா கத்த முத்த.
1: போன வாரம் விவசாயம் பண்ணிக்கு போனேன், பூச்செடி 4-5 வாங்கிட்டு வந்தேன். உனக்காக இந்த பூச்செடி நீ கெட்டு வந்த குடுக்கறதுக்கு.
0: ஓஹோ, வாடா மல்லிப்பா. அது
1: எப்படி கத்த முத்த, கரெக்டா சொன்ன?
0: எப்பா நாம சின்ன பிள்ளை எல்லாம் இருக்கும் போது எல்லாரும் வீட்டு வாசல்லையும் இந்த வாடாமல்லி செடியை வளர்ப்பாங்க.
1: ஆமா காத்த முத்த, அழகா இருக்கும். நம்ம கூட கிளி கிளி குடிச்சு விளையாடுவோமே.
0: ஆமாப்பா, பூவை பார்த்தாவே ரோஸ் கலர்ல அழகா இருக்கும்பா. தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கம், தோல் பராமரிப்பு, ஆஸ்துமா, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு நிவாரணிப்பா இந்த வாடாமல்லி. இதெல்லாம் இப்ப மறந்துட்டு வராங்க.
1: ஆமா,
0: ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த செடியை கொண்டு வந்து ஏன்ட்டியே குடுக்கறியப்பா.
1: ஆமா காத்த முத்த, வீட்டுல வளர்த்து பாரு, ரொம்ப அழகா இருக்கும்.
0: நிச்சயமா என் வீட்டு வாசல்ல வாடாமல்லிய நான் வளர்க்க போறேன்.
1: ஆமா,
0: உன் ஞாபகத்தமா இந்த செடிய பாக்குறப்பெல்லாம் உன்னை பத்தி நினைச்சுக்கோம்பா.
1: சரி காத்த முத்த.
0: சரிப்பா, நான் கிளம்புறேன்பா.
1: பாத்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். இதில் நெற்பயிரில் இலைவண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரம் இடுதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெற்றது. இதில் பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி

0: நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்கள் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது.

0: திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்ப பெற்றுள்ளது. கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3வது கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிக்கை திரும்ப பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மென்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் ஷபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷிகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1,200 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவர் செய்து நேரம் 6:55:20.
2: நேர்கள் கேட்கிருப்பது சூழல்

0: பல்லுயிர் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பு. வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
1: 2002 ஆண்டின் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் உயிரியல் பன்முகத்தன்மையை பாதுகாத்தல், நிலையான பயன்பாட்டை ஊக்குவித்தல் மற்றும் நியாயமான பலன் பகிர்வை உறுதி செய்தல் ஆகியவற்றுக்கான இந்தியாவின் முதன்மை சட்டமாகும். இது தேசிய, மாநில மற்றும் உள்ளூர் மட்டங்களில் உள்ள நிறுவனங்கள் மூலம் உயிரியல் பன்முகத்தன்மை நிர்வாகத்திற்கான சட்டபூர்வ அடிப்படையை வழங்குகிறது. 2023 ஆண்டின் உயிரியல் பன்முகத்தன்மை திருத்தச் சட்டம் இதன் செயலாக்கத்தை எளிதாக்கி இந்த சட்டம் திறம்பட்ட பாதுகாப்பிற்கு முக்கியமான சமூக பங்கேற்பு மற்றும் உள்ளூர் உயிரியல் பன்முகத்தன்மை ஆவணப்படுத்தலையும் வலுப்படுத்துகிறது. இந்த சட்டமும் அதன் திருத்தமும் இணைந்து இந்தியாவின் பல்லுயிர் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு ஒரு சமச்சீரான சட்ட அடித்தளத்தை வழங்குகின்றன. உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 3 படிநிலைகள் மூலமாக நிர்வாக கட்டமைப்பிற்கு வழிவகை செய்கிறது. இதன் முதல் நிலைப்படியாக தேசிய அளவில் தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு ஆணையம், 2 நிலையாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அளவில் மாநில பல்லுயிர் வாரியங்கள் மற்றும் யூனியன் பிரதேச பல்லுயிர் மன்றங்கள், 3 படிநிலையாக உள்ளூர் அளவில் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள் ஆகியவை அமைகின்றன. இந்தியாவின் தேசிய பல்லுயிர் பாதுகாப்பு ஆணையம் தலைமையகம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலம் சென்னையில் அமைந்துள்ளது. இதன் உறுப்பினர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுகின்றனர். இதன் முக்கிய பணிகள் பல்லுயிர் பாதுகாப்பையும் அதன் நீடித்த பயன்பாட்டையும் ஊக்குவிப்பதற்கு உகந்த சூழலை உருவாக்குவது, உயிரியல் வளங்களை அணுகுவதற்கும் நியாயமான மற்றும் சமமான பலன் பகிர்வுக்குமான நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவது மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்குவது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக பெறப்பட்ட எந்த ஒரு உயிரியல் வளம் அல்லது அத்தகைய உயிரியல் வளங்கள் தொடர்பான அறிவு ஆகியவற்றின் மீது இந்தியாவிற்கு வெளியே உள்ள எந்த ஒரு வெளிநாட்டினரும் அறிவுசார் சொத்துரிமைகளை வழங்குவதையோ அல்லது கோருவதையோ எதிர்ப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் எடுப்பது ஆகியவை. மேலும் பல்லுயிர் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாரம்பரிய தலங்களாக அறிவிக்க தேர்ந்தெடுப்பதில் மாநில அரசுகளுக்கு ஆலோசனை வழங்குவதுடன் அவற்றின் மேலாண்மைக்கான நடவடிக்கைகளையும் NBA பரிந்துரைக்கிறது. அடுத்ததாக வரும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் உறுப்பினர்கள் அனைவரும் அந்தந்த மாநில அரசுகளால் நியமிக்கப்படுகின்றனர். இதன் முக்கிய பணிகள் மத்திய அரசால் வெளியிடப்படும் வழிகாட்டுதல்களுக்கு உட்பட்டு பாதுகாப்பு, நீடித்த பயன்பாடு அல்லது நியாயமான பலன்களை பகிர்ந்தெடுத்தல் தொடர்பான விஷயங்களில் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவது, மக்களால் எந்த ஒரு உயிரியல் வளத்தையும் வணிக ரீதியாக பயன்படுத்துவதற்கோ உயிரியல் ஆய்வு மற்றும் உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கோ அனுமதிகளை வழங்குகிறது. யூனியன் பிரதேசங்களுக்கென மாநில பல்லுயிர் வாரியங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை என்பதால் அவற்றின் அதிகாரங்களையும் பணிகளையும் தேசிய பல்லுயிர் ஆணையம் மேற்கொள்கிறது. அடுத்ததாக வரும் பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள், அதாவது BMC-யின் உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்பால் பரிந்துரைக்கப்படுவார்கள். உள்ளூர் மக்களுடன் கலந்தாலோசித்து மக்கள் பல்லுயிர் பதிவேட்டை தயாரிப்பதே BMC-யின் முக்கியமான பணியாகும். இப்பதிவேட்டில் உள்ளூர் உயிரியல் வளங்களின் இருப்பு மற்றும் அவை குறித்த அறிவு ஆகியவற்றின் மருத்துவ அல்லது வேறு ஏதேனும் பயன்பாடு அல்லது வேறு ஏதேனும் தொடர்பான விரிவான தகவல்களை அடங்கியிருக்க வேண்டும். இந்த கட்டமைப்பு உலகளாவிய மற்றும் தேசிய உயிரியல் பன்முகத்தன்மை இலக்குகளை கிராமங்கள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். பல்லுயிர் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பு. வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. மத்தியிலே 1250 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7 மணி. வருவது சிந்தனை மலர். நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. நம்பிக்கை உண்டானால் வெற்றியும் உண்டு. அந்த நம்பிக்கையின் முக்கிய இலக்கு விடாமுயற்சி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நற்சிந்தனை இது.

0: சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் புதுடெல்லி விக்யான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்யும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வினை இன்று காலை 10:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 முதல் 8 வரை நகருலா, 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 9 வரை தகவல் தளம். 9 அரங்கிசை ஆலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:02:05.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: நேர்களுக்கு வணக்கம். இது நினைவலைகள். நினைவலைகள் நிகழ்ச்சிக்காக என்னோட கூட சந்தோஷ்குமார் புதுச்சேரியில இருந்து இணைந்திருக்காங்க. வணக்கம் சந்தோஷ்.
3: வணக்கம் மேடம்.
2: ஓகே, சொல்லுங்க, உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்களேன்.
3: என்னோட பேர் வந்து சந்தோஷ்குமார். நான் வந்து பாண்டிச்சேரியில இருக்கேன்.
2: என்ன பண்றீங்க?
3: நான் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கேன்.
2: சரி, ஓகே.
3: ஸ்கூல் வரைக்கும் பாண்டியில படிச்சது, மீதி வந்து காலேஜஸ் எல்லாம் வந்து வெளியூர்ல படிச்சேன்.
2: ஓகே, இப்ப புதுச்சேரியை தாண்டி வெளியில இருக்க எல்லா ஊருமே வெளியூர். சரி, ஓகே, எங்க படிச்சீங்கன்னு சொல்ல வேண்டாம். நீங்க இப்ப நினைவலைகள் நிகழ்ச்சியில என்ன ஷேர் பண்ண போறீங்க?
3: என்னோட பள்ளி பருவம்.
2: பள்ளி பருவம், ஓகே. இங்க உள்ள ஸ்கூல் சொல்லுங்க.
3: பள்ளி பருவத்துல வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பள்ளி பருவம் தான் வந்து ரொம்ப இனிமையான இதுவா இருக்கும். அது வந்து எனக்கும் அந்த மாதிரிதான். அது எப்படின்னா, நான் 4th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான், இருந்தாலும் ரொம்ப நிறைய மெமரிஸ் அங்க இருக்கு. அப்படியே நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து விளையாடுறது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு எதை கடையில வாங்கி சாப்பிட்டு அது மாதிரி.
2: ஓகே, 4th வரைக்கும்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 9 வயசுக்குள்ள தான இருக்கும்?
3: ஆமா ஆமா.
2: ஓகே, அப்பவே எல்லா சேட்டையும் பண்ணிருக்கீங்களோ?
3: ரொம்ப சேட்டெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா அப்ப ரொம்பவும் போக மாட்டேன், சும்மா ரொம்ப அட்டாச்சான ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் இருக்கிறது தான்.
2: ஓகே,
3: அப்ப அந்த டைம்ல இருந்தெல்லாம் ரொம்ப மெமரிஸ் நிறைய இருக்கு. அது இன்னமும் நம்மளால திங்க் பண்ணக்குள்ள ஒரு நல்ல ஒரு
2: குறிப்பா ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? ஒரு நிகழ்வு ஏதாவது
3: குறிப்பா? ஒரு நிகழ்வுன்னா வந்து அந்த டைம் வந்து ஒரு டூர் மாதிரி கூப்பிட்டு போனாங்க.
2: சரி,
3: அது எங்கன்னா பாண்டியில தான் கூட்டு போனாங்க, நம்ம ஜவஹர் பால் பவன் கூட்டு போனாங்க.
2: ஓகே,
3: அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறோம், அது மாதிரி நம்ம டூர் வந்திருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஹாப்பியோட இருந்தது. அந்த டைம்லாம் நல்லா ஜாலியா விளையாடிட்டு நல்ல ஒரு
2: லைன்ல போங்கன்னு சொன்னா ஒரு பக்கமா ஓடிட்டு இருந்தீங்களா?
3: அத மாதிரிதான்.
2: சரி,
3: அப்புறமா வந்து 4th அப்புறம் வந்து வேற ஸ்கூல் ஒண்ணு வந்தோம். அங்க வந்து ரொம்ப அப்படியே ஜெயில் மாதிரிதான். ஆனா அப்பவும் வந்து பசங்க கூட கிளாஸ்மேட் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கிறது, அப்புறம் வேன்ல போக்குள்ள பேசிட்டு போறது, இத மாதிரி ஒரு நல்ல நிறைய இது இருக்கு. அது மாதிரி மறுபடியும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ வந்து பார்க்கக்குள்ள அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இந்த டைம்ல. எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க, ரொம்ப மிஸ் பண்றோம் அவங்கள.
2: குறிப்பா யாராவது நபர்கள்?
3: குறிப்பா என்னோட நண்பர் வந்து நிஷாந்த். அவர் வந்து அவர் இப்போ வந்து பெங்களூர்ல இருக்காரு.
2: சரி,
3: ஸோ அவர் எப்போது வீக்கெண்ட்ல மந்த்லி 1 or 2 வருவார். அப்படி அப்படி வரக்குள்ள நாங்க இங்க வெளியிட்டு பீச் போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரோம்.
2: சரி, உங்க நட்புல மறக்க முடியாத நிகழ்வு ஏதாவது இருக்கா ஷேர் பண்றதுக்கு?
3: மறக்க முடியாத நிகழ்வுகள்னா
2: ரெண்டு பேரும் சேர்ந்து மாட்டின விஷயம் ஏதாவது இருக்கா?
3: அந்த மாதிரி எதுவும் இல்ல மேடம்.
2: ஓ, அந்த மாதிரி பிள்ளைங்க இல்ல. சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து

0: எங்கேயாவது போய் அந்த மாதிரி
1: நாங்க
0: இருந்தோம்.
1: எங்கேயும் போனது இங்க பாண்டிலே தான் சுத்துவோம், அவ்வளவுதான். நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் வந்து பசங்களுக்குள்ள பர்த்டேனா போய் கேக் வெட்டுறது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா சின்ன சின்ன இது மட்டும்தான். ரொம்ப பெரிய அளவுக்குலாம் நாங்களும் போல, இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் வந்து ரொம்ப ஹாப்பினஸோட இருந்தது.
0: சரி,
1: ஆசிரியரை பத்தி சொல்லலாம். நான் இப்ப பிரைவேட் ஸ்கூல் சொன்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சார் ஒருத்தர், இங்கிலீஷ் சார் அவரு, அவரு இன்னமும் அவரு ரொம்ப கான்டாக்ட்ல டச்ல இருக்காரு. ஒரு எப்படின்னா ஒரு பிரதர்ஸ் மாதிரியே நாங்க பேசிப்போம், ஒரு பிரதர்ஸ் மாதிரியே எல்லாமே சொல்லி கொடுப்பாரு. அவரு வந்து மறக்க முடியாத ஒரு இது. அவரு ஸ்கூல் டூர் போகல கூட எங்களை வந்து ரொம்ப கேரிங்கா பாத்துப்பாரு, அதான் ஒரு பிரதர் மாதிரி. ஸோ இன்னமும் அவரு எங்கேயா பார்த்தனாலும் நின்று, ரோட்ல போகல பைக்ல போகல பாரு, நின்று பேசிட்டு போவோம். காலேஜ் டைம்ல வந்து வெளியூர்ல தான் படித்தேன். அந்த டைம்ல வந்து என்னோட ரூம்மேட்ஸ் வந்து ரொம்ப ஒரு அட்டாச்மெண்டான ஒரு ரூம்மேட்ஸ். ஸோ அவங்கள வந்து இன்னமும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள. எப்படின்னா எல்லா ரூம்லேயும் வந்து சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருக்கும், ஆனால் எங்கள் ரூமில் வந்து எப்பவுமே ஒரு சின்னதாக ஒரு சண்டை வந்தால் கூட உடனே நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகி நல்ல ஒரு இதோட இதுவாகிடும். அதேமாதிரி வந்து அவுட்டிங் போவோம், ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவதுனா அந்த ஃபங்க்ஷன் ஒரு நாள் தான் இருக்கும், நாங்கள் போகிறது வந்தால் ஒரு 5-6 நாள் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நினைவுகள் நிறையா இருக்கு.
0: குறிப்பா எந்த இடத்துக்கு போயிருக்கீங்க?
1: ஊட்டி போயிருக்கோம், ரொம்ப நாள் இருந்தது ஊட்டி தான். ஊட்டியில நம்ம ஃப்ரெண்டோட வீடு கொடுத்துன போறாங்க, அங்க அங்க போனோம். போயிட்டு ரொம்ப சுத்தி பார்த்தோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்க இங்கே வெளில போல, அதான் எங்க லாஸ்டா நாங்க போனது.
0: சரி, ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ யாருக்காக பாடல் நீங்க டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? நண்பர்களுக்காகவா?
1: நண்பர்களுக்காகவே கேட்கலாம். மியூசியம் ஒர்க்ல இருந்து ஒரு பாட்டு வரும்.
0: இப்போ வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா? அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான் மேடம்.
0: சரி, ஓகே, தேங்க்யூ. மீசிய முறுக்கு படத்துல இருந்து உங்களுக்கான ஒரு பாடல்.

0: நேர்களை மீண்டும் அடுத்த வாரம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நினைவூட்டுகிறோம். நிறைய காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் 10:02 முதல் 10:30 வரை. நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாணையம் ஏற்பாடு செய்யும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வினை இன்று காலை 10:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
0: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேர்களை 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 முதல் 8 மணி வரை, வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, பின்னர் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்விருப்பம் 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ 11:02 முதல் 12:30 வரை, பின்னர் 11:47 முதல் 12:00 வரை மெலடி மேஜிக். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகள்

0: களை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்ட சேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுக்களை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின் போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனும் தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்திநகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கென மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியதன் மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவுப் பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரிய வந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜபட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூல் இழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7:25:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றி நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு காமனான ஸ்கின் கண்டிஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கின். பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது, இது நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற இந்த ப்ராப்ளம். டாக்டர், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசன் எடுத்தேன், சரியாகிடுச்சு, ரெண்டு வாரத்தில் மீண்டும் வந்துருச்சு. இதை நாம் அடிக்கடி கேட்குறோம், இது ஏன் நடக்குது? ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்றது ரொம்ப ஒரு காமனான கண்டிஷன். குறிப்பாக வெப்பம், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷனில் இது அதிகமாக இருக்கலாம். இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை நம்ம டீனியா இல்லைனா டெர்மட்டோஃபைட்டோசிஸ்னு நம்ம சொல்லுவோம். இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உடலில் பல பகுதிகளில் ஏற்படலாம். ஏற்கனவே சொன்ன போது வியர்வை ஈரப்பதம் மட்டும் இல்லாமல் டைட்டான ட்ரெஸ், டைட்டான குளோத்திங், ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் போல காரணிகள் சிலருக்கு ரிஸ்க்கை வந்து அதிகரிக்கலாம். முக்கியமாக இன்னொரு விஷயம், வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இருந்தால் மற்றவங்களுக்கு பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டில் அதே டவல் இல்லை மற்ற கிளாத்ஸ் இல்லை பர்சனல் ஐட்டம்ஸ் நாம் அதை பகிர்ந்து கொண்டால் அதுமாரி பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் ட்ரீட்மெண்ட், மருத்துவர் கொடுத்த மெடிசனை மருந்து வந்து அதை முழுசாக பயன்படுத்தினா முழுமையான காலத்துக்கும் பயன்படுத்தணும். டாக்டர், நீங்கள் கொடுத்த மருந்து வந்து ஒரு வாரத்திலேயே சரியாயிடுச்சு, நான் எதுக்கு 6 வாரத்துக்கு இந்த மாத்திரையை போடணும் கேட்குற பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நமக்கு வந்து விசிபிளாக தெரியக்கூடிய வியாதி தான் மறைஞ்சிருக்கு. எந்த ஃபங்கஸ்ன்றது வந்து நம்ம மைக்ரோஸ்கோப் கீழே மட்டும்தான் தெரியும். அதனால் அது ஃபுல்லாக சரியாகிற வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஃபங்கல்ஸ் வந்து கிருமியை வந்து ஃபுல்லாக சாகடிக்கிறது கிடையாது. அந்த கிருமி மல்டிப்ளிகேஷன் அது வந்து இன பெருக்கிறது தான் குறைக்குது. நம்ம ஸ்கின்னாக வந்து அதாவது நம்ம டாப் லேயரில் இருக்க ஸ்கின் ஸ்ட்ராட்டம் கார்னியம்னு சொல்லுவோம், அது வந்து 4 வாரத்துக்கு ஒரு முறை ஷெட் ஆகிட்டே இருக்கும். பாம்பு தோல் உரிகிற மாதிரி நமக்கும் தோல் உரியுது, ஆனால் அவ்வளோ ரேப்பிடாக உரியதில்லை, மெல்லமாக. ஸோ ஸ்ட்ராட்டம் கார்னியத்தில் இருக்கிற கீழேயரில் இருக்கிற ஃபங்கஸ், ஏன்னா அதுக்கு தாண்டி கீழே போகாது, அது மேல் லேயருக்கு வந்து கீழே ஷெட் ஆகிற வரைக்கும் நாம் இந்த ஃபங்கஸ் வந்து அதிகமாக மல்டிப்ளை ஆகாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம கொடுக்குற மாத்திரை மற்றும் ஆயின்மெண்ட்டோட வேலை. அதனால் நம்ம மருந்து போட்டு ஒரு வாரத்தை குறைஞ்சிச்சின்னா வியாதி கிளியர் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இல்லை. மினிமம் 4-6 வாரம் நம்ம இந்த மருந்தை கம்ப்ளீட்டாக பயன்படுத்தணும். மருத்துவர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம பண்ணணும். அதேமாதிரி அரிப்புக்கான டேப்லெட்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு நம்ம சாப்பிட வேண்டி இருக்கலாம், இல்லைனா நம்ம சொரிஞ்சு சொரிஞ்சு பரப்பி விடலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நகத்தில் தான் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா நகத்துக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம், பல மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கலாம். தோல் இருக்கிறது மட்டும் சரியாயிட்டோன்னா நம்ம நகத்தில் இருக்கிறது ஒரு ரிசர்வாயர் ஆக்ட் பண்ணி திரும்ப நம்மளுக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை திரும்ப கொண்டுட்டு வரலாம். அதனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரையோ ஆயின்மெண்ட்டோ நெல் லேக்கரோ வந்து மருத்துவர் கொடுப்பாங்க. அது ஃபுல் காலத்துக்கு நம்ம அதை பயன்படுத்தணும். மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டீராய்டு கண்டெய்னிங் காம்பினேஷன் க்ரீம்ஸை தவிர்க்கணும். ஸ்டீராய்டு அரிப்பை வேணால் வேகமாக குறைக்கலாம், ஆனால் நோய் குணமாகி விட்டது என்று நினைக்க வேண்டாம். இது ஃபங்கஸ் தொடர்ந்து இருக்கும், இதனால் இன்ஃபெக்ஷன் பரவியும் தோற்றம் மாறியும் ஸ்டீராய்டு மாடிஃபைட் டீனியம் சொல்லுவோம், இந்த சிகிச்சை நீண்ட காலமாகியும் விடலாம். ஒருவருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தான் அவரோட ஹைஜீன் மோசம்ன்றது தவறான கருத்து. இது யாருக்கு வேணாலும் வரலாம். சம்டைம் சுகர் டயபெட்டிஸ் அதிகமாக அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலும் இந்த ஃபெரிக்கரன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம். ஸோ மீண்டும் மீண்டும் இன்ஃபெக்ஷன் வந்தால் நிச்சயமாக மருத்துவரை பார்த்து இது ஏன் கண்டுபிடிக்கணும். சருமத்தை வந்து உலர வைத்து கொள்ளலாம், டைட் குளோத்திங் இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி குளோத்திங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்சனல் ஹைஜீன் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரே கிரீம்ன்ற கான்செப்டை விட்டுட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனு சரியான டயக்னோசிஸ், சரியான ஆன்டிஃபங்கல் ட்ரீட்மெண்ட், சரியான டியூரேஷன், சரியான கால அளவு, இந்த மூணுத்தையும் நம்ம பயன்படுத்தினா ஃபங்கஸுக்கு நம்ம கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோன்னா திரும்ப வராது. அதுமாரி ஃபேமிலியில் வேறு யாருக்காக இருந்தால் அவங்களையும் கிளியர் பண்ணிட்டோன்னா திரும்ப வராது. நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பூஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
3: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள்.
4: ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: அது ஒரு புகைவண்டி நிலையம், அங்க ஒருத்தர் காலார நடந்து வந்துகிட்டு இருந்தார். அவரு தன்னுடைய வீட்டுல உட்காந்து ரொம்ப நேரம் எழுதுவார். எழுதுற நேரம் போக மற்ற நேரங்கள்ல தம்முடைய சொந்த வயல்கள்ல வேலை பார்ப்பார். அது முடிஞ்சதும் என்ன பண்ணுவார்னா பக்கத்துல இருக்கிற புகைவண்டி நிலையத்துக்கு போவார். அங்க கொஞ்ச நேரம் அப்படியே காலார நடந்து வருவார். இது

அவருடைய அன்றாட வழக்கம். அன்னைக்கும் அது மாதிரி தான் அவர் நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். அந்த சமயத்தில் அங்கே நடைமேடையில் ஒரு அம்மையார் நின்றுட்டு இருக்கிறாங்க. இவரை கண்டதும் கையை தட்டி கூப்பிட்டாங்க. இங்கே கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னாங்க. இவர் போனார், என்னங்கன்னு விசாரித்தார். அந்த அம்மையார் விவரம் சொன்னார், ஐயா நானும் என்னுடைய வீட்டுக்காரரும் இங்கே வந்தோம். அதுவும் நிற்கிதே அந்த ரயிலில் ஏறி ஊருக்கு போகணும். என்னுடைய வீட்டுக்காரர் அதுவும் அந்த உணவு விடுதிக்கு போயிருக்கார், இன்னும் வரல. அவர் வர்றதுக்குள்ளே ரயில் புறப்பட்டுரும் போல இருக்கு. நீங்கள் ஓடி போய் அவரை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னார் இவர். உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களை கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க. போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பார் அப்படின்னு விவரமாக சொன்னாங்க. அதை இவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோடு கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் போனார். அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் வீட்டுக்காரரை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டார். கொண்டுட்டு வந்து அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சார். உடனே அவரும் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க. அவரும்

0: வரல, அவர் வர்றதுக்குள்ள ரயில் புறப்பட்டுரும் போல இருக்கு, நீங்க ஓடி போய் அவரை அழைச்சிக்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரின்னார் இவர். உடனே அந்த அம்மா தன்னுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற அடையாளங்களை கொஞ்சம் சொல்லி அனுப்புனாங்க. போய் தேடிட்டு இருக்க வேண்டாமேங்கிறதுக்காக, பார்க்கறதுக்கு எப்படி இருப்பார், இந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பார் அப்படின்னு விவரமாக சொன்னாங்க. அதை இவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்க, வந்த உடனே உங்களுக்கு உண்டான கூலியையும் கையோடு கொடுத்து விட்றேன் அப்படின்னாங்க அந்த அம்மா. இவர் போனார். அந்த அம்மா சொன்ன அடையாளங்களை வச்சு அவர் வீட்டுக்காரரை கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டார். கொண்டுட்டு வந்து அந்த அம்மாக்கிட்ட ஒப்படைச்சார். உடனே அவரும் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் அவருக்கான கூலி பணத்தையும் கொடுத்தாங்க. அவரும் எதுவும் மறுப்பு சொல்லாமல் அதை வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு திரும்பினார். அந்த சமயத்தில் எதிரில் வந்த ஒருத்தர் அவரை அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டார். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இவங்க காதில் விழுந்தது. அப்போ தான் இவங்களுக்கு அது புரிஞ்சுது. இவங்கக்கிட்ட கூலி வாங்கினவர் யாருன்னா, அவர் தான் பேரறிஞர் லியோ டால்ஸ்டாய் அப்படிங்கிறது புரிஞ்சுது. அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு ரஷ்ய நாட்டின் மிகப்பெரிய ஞானி லியோ டால்ஸ்டாய், சோவியத் நாட்டின் ஈடு இணையற்ற இலக்கிய மேதை. இது தெரிஞ்ச உடனே அந்த அம்மா அவர்கிட்ட ஓடினாங்க. ஐயா, உங்களுக்காக நான் கூலி கொடுத்தேன், நான் பெரிய தவறு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. பரவாயில்ல, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த கூலி பணத்தை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா, அது வந்து நான் உழைச்சி பெற்ற தொகை அப்படின்னார். யாருக்குமே அதிக மகிழ்ச்சியை தரக்கூடிய பணம் எதுன்னு கேட்டால் அது அவங்க உழைப்புக்கு ஊதியமாக கிடைக்கிற பணம் தான். நம்ம ஆட்கள் சில பேருக்கு உழைக்காமல் கிடைக்கிற தீய வழியில் வருகிற பணம் கூட மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பெரிய தொழிற்சாலை, அதோட முதலாளி கடுமையான ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருந்தார். அது என்ன கட்டுப்பாடுன்னா, இந்த தொழிற்சாலைக்கு உள்ள யாரும் சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு நாள் இந்த முதலாளி தன்னுடைய தொழிற்சாலையை சுற்றி பார்த்துக்கிட்டு வரார். அப்போது ஒரு இளைஞன் உள்ளே சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதை பார்த்து விடுறார். அவ்வளவுதான், அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே உதவியாளரை கூப்பிட்டார். அதோ பாரு, அந்த சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவன் கணக்கை முடித்து வெளியில் அனுப்பி வச்சிரு அப்படின்னு உத்தரவு போட்டார். அது பிரகாரம் உடனே அவனை அழைச்சிட்டு போய் கணக்கு பார்த்து சம்பள பாக்கி அப்புறம் உதவித்தொகை எல்லாத்தையும் மொத்தமாக கையில் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அவன் பணத்தோடு வெளியில் வந்தான். ஏதோ யோசனை பண்ணபடியே நின்றுக்கிட்டு இருந்தான் அவன். என்னப்பா யோசிக்கிற அப்படின்னாரு எதிரில் வந்தவர். இவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, என்னோட நண்பன் ஒருத்தனை பார்க்குறதுக்காக உள்ளே போனேன். பேர் என்னன்னு கேட்டுவிட்டு ஒரு 50,000 ரூபா பணத்தையும் கொடுத்து வெளியில் அனுப்பி வச்சுட்டாங்க. அதுதான் ஏன்னு புரியல, யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நானா இவன். அதனால் நாம் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற பணம் தான் உயர்வு, சும்மா வர்ற பணம்லாம் மகிழ்ச்சியை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட ஞானி ரஷ்ய மேதை அவர் பாருங்கள், அந்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னுட்டார். ஏன்னா அது உழைத்து பெற்ற தொகை, அதை நான் வந்து கொடுக்க மாட்டேன்னார். அதனால் நமக்கு வந்து செல்வம் சேர்க்கறது பெருசு இல்லை, அந்த சேருகிற செல்வம் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும். அதுக்கு என்ன வழின்னா, நாம் வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அதிலிருந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால உழைப்போம் உயர்வோம், இதுதான் வெற்றியின் ரகசியம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 10:02 முதல் 10:30 வரை கேட்டாலே இன்னைக்கு ஊனல் வழி நேயர் விருப்பம். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோல் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர்கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை பழனி சண்முக சுந்தர தேசிகர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். நேரம் 7:35 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் வருகிறது நகர் உலா. வணக்கம் நீர்களே. இன்னைக்கு நகரவுலா நிகழ்ச்சியில் எந்த ஊரை நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயற்கையில் கொஞ்சம் பகுதிகளில் ஒன்றான தேனி மாவட்டத்தின் கடமலைக்குண்டு அப்படிங்கிற கிராமத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அந்த கிராமத்தை பற்றின சிறப்பு செய்திகள்லாம் தெரியும்.

தெரிஞ்சுக்க போகிறோம். இது வெறும் கிராமம் மட்டும் கிடையாது, மயிலாடும்பாறை ஊராட்சி ஒன்றியத்தின் முக்கிய வர்த்தக மையமாக திகழ்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையுடன் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால வருடம் முழுவதும் இதமான தட்பவெப்பநிலை நிலவும் இனிமையான கிராமம் இது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

கேட்ட பாடல் இட்லி கடை படத்திற்காக தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடியது. நேரம் 7:40. இது நகருலா. நகருலா நிகழ்ச்சியில கடமலைக்குண்டு அப்படிங்கிற ஊரை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. மேகமலை மற்றும் வருசநாடு மலைத்தொடர்களின் மடியில, அதாவது மையத்துல இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த சுத்தி பசுமையான அடர்ந்த காடுகள்லாம் இருக்கு. ட்ரெக்கிங் செய்வதற்கு ஏற்றதான மலைப்பாதையும் இந்த மலையில் இருக்கு. வைகை ஆறு இந்த கிராமத்தின் அருகே உற்பத்தியாகி பாய்ந்து செல்வதால் இந்த கிராம நிலத்தடி நீர் வளமோடு இருக்கு. மேலும் மலையிலிருந்து வரும் மூலிகை சுனிகளும் ஓடைகளும் இந்த ஊரின் நீர் ஆதாரமாக இருக்கு. எனவே சுத்தமான குடிநீர், மூலிகை காற்று, இதமான தட்பவெப்பம் என செழிப்போடு இருக்கு இந்த கடமலைக்குண்டு கிராமம்.

0: நகருலா நிகழ்ச்சியில் கடமலைக்குண்டு கிராமத்தை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. கடமலைக்குண்டு கிராமத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சின்ன சுருளி அருவி, இதை மேகாலய அருவின்னு சொல்லுவாங்க, மற்றும் தேனி மாவட்டத்தின் புகழ்பெற்ற பெரிய சுருளி அருவி, இது எல்லாம் இருக்குது. அதுக்கு அருகில் காடுகளில் கொட்டும் இயற்கை எழில் இதனால தான் இதுக்கு வருது. மஞ்சளாறு அணையும் இந்த ஊரின் பாசனத்திற்கு பெரிதும் உதவுகிறது. மேலும் இந்த காடுகள், சிறிய குளங்கள், இதெல்லாம் ஏரிகள் எல்லாமே இங்கே காணப்படுது. காடுகளில் அரிய வகை மூலிகைகள், பல வண்ண அரிய வகை பூக்கள், முக்கியமாக குறிஞ்சி மலர், ஆர்கிட் மலர்களும் நிறைஞ்சிருக்கு. வீடுகள்லேயும் செம்பருத்தி போன்ற வறட்சியை தாங்கும் காகிதப்பூக்கள், மருத்துவ குணமுடைய நித்திய கல்யாணி செடிகளும் அதிக அளவில் இங்கே வளர்க்குறாங்க. மொத்தத்தில் இந்த ஊர் மருத்துவ குணமுடைய ஒரு ஊராகவே கருதப்படுது. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்குது. இந்த கிராமத்தில் அருகில் இருக்கிற காடுகளில் நிறைய விலங்குகள், பறவைகள்லாம் இருக்கான். அது என்னென்ன அப்படின்னு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். நேரம் 7:45, வருவது விளம்பரம்.
1: 10 லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
2: மாட்டிக்கிட்டீங்க. ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

அமரன் படத்திற்காக ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:49 நகருளா நிகழ்ச்சியில கடமலைக்குண்டு அப்படிங்கிற கிராமத்தை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த கிராமத்தின் அருகில் உள்ள காடுகள்ல அணில்களும் குரங்குகளுக்கும் உண்டு உறைவிடமாக உள்ள அக்லையா மற்றும் காட்டுப்பலா போன்ற மரங்கள்லாம் நிறைந்து காணப்படுகிறது. அதுகளுக்கு உணவாக இருக்க உறைவிடமாக இருக்கிறதுனால அணில்களும் குரங்குகளும் இங்கேயும் நிறையா இருக்குது. மலைப்பகுதியை ஒட்டியுள்ளதால் ரசாயனம் கலக்காத இயற்கை சுவையுடன் பழங்களும் தரமாக சுவையாக மலிவாகவும் இங்கே கிடைக்குது. சிறுமலை வாழை, செவ்வாழை, பச்சை நாடன் போன்றவையும் இங்கே நிறையா விளைவிக்கப்படுகிறது. தேன்பலா, சீசனுக்கு ஏற்ப தரமான கொய்யா, பப்பாளி, புதிய புதிய நாட்டு நெல்லிக்காய்களும் மலிவாக இங்கே வாங்கலாம். நாட்டு காய்கறிகளும் மலை காய்கறிகளும் அதிகமாக இங்கு விளையுது. சின்ன வெங்காயம் மிகவும் மலிவாக தரமாகவும் இங்கே வாங்க முடியும். பாரம்பரியமான பயிர்களான திணை, கம்பு, ராகி, குதிரைவாளி அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க. இந்த கடமலை குண்டு பகுதிகளில் மல்லிகை, முல்லை, பிச்சி பூக்களும் நிறைய இருக்குது. அதனால் மலர் சந்தைகள்லாம் இங்கே கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடமலை குண்டு ஊரிலிருந்து மேலே செல்லும் மலைப்பாதையில் குறிப்பாக மேகமலை தோட்டங்களில் மிளகு, ஏலக்காயெல்லாம் விளைவிக்கிறாங்க. நல்ல மனமோட வாசனை பொருட்களும் கலப்படம் இல்லாத காப்பிக்கொட்டை, டீத்தூள் ஆகியனும் சுத்தமான தேனும் இங்கே நிறையா விற்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க.

தக்லீஃப் படத்திற்காக வைஷாலி, சக்தி ஸ்ரீகோபாலன், ஆதித்யா ஆகியோர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:44 நொடி. நகர்வுலா நிகழ்ச்சியில கடமலை குண்டு அப்படிங்கிற ஊரை பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க அரிய வகை காட்டெருமைகள், யானைகள், புலிகள், சாம்பல் நிற அணிகள், சிங்கவால் குரங்குகள்லாம் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மிளா எனும் ஒரு வகை மான் மற்றும் புள்ளிமான், காட்டுப்பன்றி, சிறுத்தைகளும் இங்கே இருக்கிற காடுகள்லாம் இருக்குது. நம்ம போய் பார்க்க போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் இல்லையா, ஏன்னா மிருகங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பூஞ்சீட்டு, செம்மீசை புல்புல், சுடலை குயில், மணிப்புறா, சாம்பல் நாரை, சின்ன கொக்கு, நீர்க்காகங்கள் என பறவை இனங்களும் இங்கே அதிகமாக இருக்குது. விலங்குகள், பறவைகள், இயற்கை எழிலோடு சூப்பராக இந்த ஊர் இருக்கும். அழகிய கிராமம் இது வந்து கொடமலை குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு அமைந்துள்ள புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த கோவில் மாவூற்று வேலப்பர் திருக்கோவில் அப்படின்னு அதை அழைக்கிறாங்க. இயற்கை சூழலில் சுனைநீர் பாயும் இடத்துல இருக்கிறதுனால மாவூற்று வேலப்பர் அப்படின்னு அந்த சுவாமி பேரையும் சேர்த்து சொல்கிறாங்க. இந்த ஊரின் பெயர் நரசிங்கபுரம். கிபி 12 பாண்டிய மன்னன் நரசிம்மவர்ம பாண்டியன் இந்த பகுதியை ஆண்டதால் நரசிங்கபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்து 1990

1902 வரையிலும் அது மாதிரி தான் அரசு ஆவணங்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு குறிப்பிடப்பட்டு வந்தது. அதுக்கு பின்னர் இந்த பகுதி மக்களின் பேச்சு வழக்கில் இருந்த கடமலை குண்டு அப்படிங்கிற பெயரே நிலையாயிடுச்சு.

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலை பாடியவர்கள் யுகேந்திரன் வாசுதேவன், தீப்தி சுரேஷ், மலேசியா வாசுதேவன் மற்றும் பலர். வேட்டையின் படத்திற்காக

இயற்கை எழில் கொஞ்சம் ஊரான கடமலை குண்டு இந்த கிராமத்தை மணக்கண்ணில் இன்றைக்கி சுற்றி பார்த்துங்க. ஒரு முறை தேனி மாவட்டத்திற்கு போய் அங்கே இருக்கிற கடமலை குண்டு கிராமத்தை நேரிலையும் சுற்றி பார்த்து வரலாம். இத்துடன் இன்றைய நகர உலா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எட்டு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கர் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெறும் இம்மேளாவில் 12,75,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் பெற உள்ளனர். முன்னதாக இன்று காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஸ்வச் சாகர் சுரக்ஷித் சாகர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 4 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. பள்ளி அளவில் சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழா கடற்கரை சாலையில் உள்ள

0: பென்ஷனேட் அரசு பெண்கள் பிரெஞ்சு பள்ளியில் இன்று காலை நடைபெறுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கி வரும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய விளையாட்டு ஆணைய பயிற்சி மையத்தின் 2026-27 கல்வியாண்டிற்கான விளையாட்டு வீரர்கள் சேர்க்கைக்கான தேர்வுப் போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்தேர்வுப் போட்டிகள் லாஸ்பேட்டையில் உள்ள பயிற்சி மையத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகின்றன. மாணவர்கள் தங்கி பயிலும் வகையில் பளுதூக்குதல், கோகோ, கபடி, வாலிபால் ஆகிய விளையாட்டுப் பிரிவுகளுக்கு தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா ஜப்பானில் உள்ள ஐச்சி நகோயாவில் உள்ள பலோமா மிசுஹோ மைதானத்தில் இன்று பிற்பகல் 2:30 தொடங்குகிறது. 2 ஒலிம்பிக் பதக்கம் வென்ற துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாகர் மற்றும் குண்டியறிதல் வீரர் தஜேந்தர் பால் சிங் தூர் ஆகியோர் இந்திய அணி சார்பில் தேசிய கொடியை ஏந்த உள்ளனர். 45 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் இவ்விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். இப்போட்டி 3வது முறையாக ஜப்பானில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவேறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். தகவல் தளம். நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான தகவல் தான் இடம்பெறப் போகிறது. அதிசய உயிரினங்கள், அதுவும் இந்த வருடம் 2026 கண்டறியப்பட்டுள்ள, குறிப்பாக தமிழக பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ள அதிசய விலங்குகள், பறவைகள் பற்றின சுவாரஸ்யமான தகவல் தான். இந்திய விலங்குகள் கணக்கெடுப்பு அமைப்பு இசர்எஸ்ஐ, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மற்றும் சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள் மூலம் ஆவணப்படுத்தப்பட்டுள்ள மிக முக்கியமான தமிழகத்தின் பகுதிகளில் உள்ள விசித்திரமான உயிரினங்கள் இன்றைய தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்கலாம்.

ரிச்சி படத்திற்காக அஜ்னீஷ், லோக்நாத் மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் பிராண்டிங் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குநர், நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 3 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேரம் 8:08. இன்றைய தகவல் தளத்தில் அருமையான விசித்திரமான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. மேகமலை குதிக்கும் சிலந்தி, இதை முதல் தெரிஞ்சுக்கலாம். ஜம்பிங் ஸ்பைடர் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. 2026 மார்ச் மாதத்தில் தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை வனவிலங்கு சரணாலயத்தில் ZSI ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா விஞ்ஞானிகளின் தீவிர ஆய்வின்படி அங்கே உலகிற்கு முற்றிலும் புதியதான ஜம்பிங் ஸ்பைடர் ஒன்று கண்டறிஞ்சிருக்காங்க. அங்கே முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டதுனால அதற்கு அந்த இடத்தின் பெயரே வச்சிருக்காங்க, ஸ்டெனாலோரியஸ் மேகமலை அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய பேர். அடுத்ததாக தமிழ்நாட்டில் உள்ள தென்கிழக்கு கடற்பகுதியில் 2026 மார்ச் ஏப்ரல் மாதத்தில் ஆழ்கடல் ஆய்வு நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்தில் 2 புதிய கண்டெடுப்பு நிகழ்ந்துதான். அதெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்.

கேட்ட பாடல் சீமராஜா படத்திற்காக சத்யபிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் பாடியது. நேர்களே, ஆழ்கடலில் ஒரு அதிசயமான உயிரினங்களை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, 8:30 தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்கலாம்.

தகவல் தளத்தில் அரிய பல உயிரினங்களை பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆழ்கடலில் அரிய உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னென்னா கொரோனோ நேமா அண்டு எப்பகான்தியான் அப்படிங்கிறது. வாயிலேயே நுழைய முடியாத இவ்வளோ பெரிய பெயர். ஆனால் அந்த உயிரினம் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டின் தென்கிழக்கு கடற்பகுதியில் உலக அளவில் மிகவும் அரிதானதாக கருதப்படும் இரண்டு வகை புழுக்கள் தான் இது.

இந்த புழு இனத்திற்கு, அதாவது கொரோனோனோ நீமா இந்த புழு இனத்திற்கு இசடியஸ் ஜெயின் பெண் இயக்குனர் டாக்டர் த்ருதி பானர்ஜி அவர்களுடைய நினைவாக இந்த பெயர் வச்சுருக்காங்க. அதாவது கொரோனோ நீமா த்ருதி அப்படின்னு ஒரு த்ருதியை ஆட் பண்ணி அந்த பெயரை வச்சுருக்காங்க அந்த ஆய்வாளர் குழுவினர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு. அப்புறம் எபகான்தியன் இண்டிகா, இது மற்றொரு வகைப்புழு, இந்தியன் கடல் பகுதிக்கு உரிய பிரத்யேக அடையாளங்களோட இது கண்டறியப்பட்டிருக்கு. இந்த நுண்ணிய கடற்புழு இவ்வளோ பெரிய பேர், ஆனால் அது ரொம்ப சின்னது. இந்த மேகமலை பகுதியில் பல விசித்திரமான பூச்சி இனங்களை இந்த ஆண்டில் கண்டறிஞ்சிருக்காங்களாம். அதெல்லாம் என்னன்னு பாடலுக்கு பிறகு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

வடசினி படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:35. வருவது வேலைவாய்ப்பு செய்திகள். கிராம வங்கிகளில் அதிகாரி பணியிடங்கள் 13,715 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. மத்திய அரசின் கீழ் செயல்படும் கிராம வங்கிகளில் காடு இடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை IBPS வெளியிட்டுள்ளது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 8,183, ஆஃபீஸ் பிரிவில் ஜெனரல் 4,922, ஐடி 182, சிஏ 90, சட்டம் 46, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 38 உட்பட மொத்தம் 13,715 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதில் தமிழகத்தில் மட்டும் 464 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி பட்டப்படிப்பு வயது 21/9/2026 படி 18 முதல் 50 வரை.

தேர்ச்சி முறை பிரிலிமினரி மெயின் தேர்வு நேர்முக தேர்வு. தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, திருநெல்வேலி உட்பட 16 இடங்கள். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹850. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 21 தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு ibps.in என்ற இணையதள முகவரியை அணுகவும். அடுத்ததாக, தமிழகத்தில் உள்ள தபால் நிலையங்களில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. கிராம தபால் பணியாளர் பிரிவில் கிளை போஸ்ட் மாஸ்டர், உதவி போஸ்ட் மாஸ்டர் பிரிவு பணியில் சென்னை 16, செங்கல்பட்டு 68, கடலூர் 57, கோவை 41, மதுரை 54, திருநெல்வேலி 50 என மொத்தம் 2095 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, வயது 21/9/2026 தேதியின்படி 18 முதல் 40 வயதுக்குள். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் விண்ணப்பிக்க கட்டணம் ₹100. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 21 தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு indiapost.gov.in/gds-online-engagement என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்குவோம். அடுத்ததாக, சோலார் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சீனியர் இன்ஜினியர் 11, துணை மேனேஜர் 10, ஆஃபீஸர் 3, அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் 1, ஜெனரல் மேனேஜர் 2 உட்பட மொத்தம் 28 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், பிஎல், எம்பிஏ, சிஏ. வயது 23/9/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 45 வரை. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹1000. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹500. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 23ஆம் தேதி ஆகும். மேலும் இணையதள விவரங்களுக்கு sec.co.in. மீண்டும் இணையதள முகவரி sec.co.in. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். இன்றைக்கி தகவல் தளம் நிகழ்ச்சியில் விசித்திரமான பல உயிரினங்கள் பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. அந்த வகையில் மேகமலை பகுதியில் பல விசித்திரமான பூச்சி இனங்களை இந்த ஆண்டில் கண்டறிஞ்சிருக்காங்க. அதில் மேஃப்ளே ஃப்ளை அப்படிங்கிறதும் உண்டு. எட்மன்சுலா மேகமலை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. மேகமலையின் தூய்மையான ஓடைகளில் வாழும் விசித்திரமான பூச்சி இனம் இதுவான். மேகமலை சோலை காடுகளில் மட்டுமே வாழக்கூடிய ஸ்பெஷல் ஊசி தும்பி புரோட்டோஸ்டிகா சோலை அப்படின்னு அதுக்கு பேரிட்டிருக்காங்க. அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஊசி தும்பியை டேம்சல் ஃப்ளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.

சங்கர் மகாதேவன் சுனிதி சௌகான் சின்மையை பாடியது அநேகன் படத்திற்காக. மேகமலையின் வெள்ளமலை பகுதியில் அலெக்டா வெளிமலை மற்றும் லெச்சிசிலியா வெளிமலை அப்படின்னு ரெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னடா அது, இது ஒன்றுமே புரியாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறீங்களா? இந்த அலெக்டா வெளிமலை அப்படிங்கிறது புதிய வகை கரப்பான் பூச்சிகளுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி புதிய வகை மரப்பேன் இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்களா, அது லெச்சிசிலா வெளிமலை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையின் அரிதான எறும்பு ஈ, எறும்பு நமக்கு தெரியும் ஈயும் தெரியும், ஆனால் எறும்பு ஈ வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை வந்து இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வருஷத்து ஆராய்ச்சியில். மெட்டடான் ரிமெரி அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த வகை ஈக்களின் புழுக்கள் என்ன பண்ணுமா, காடுகளில் இருக்கிற எறும்போட கூட்டுக்குள்ளேயே வாழ்ந்து எறும்போட முட்டைகளையே உணவாக கொண்டு அது உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க.

கயல் படத்திற்காக ஹரிச்சரன் வந்தனா ஸ்ரீனிவாஸ் பாடியதை கேட்டீர்கள். இப்போ புதுசாக ஒரு கண்டுபிடிப்பில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, இம்பேஷன்ஸ் கருப்பசாமி அப்படின்னு அதுக்கு பேர் எடுத்திருக்காங்க. அது என்னது தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நேரம் 8:50.

என்னடா அது இம்பேஷன்ஸ் கருப்பசாமின்னு பேர் வச்சுருக்காங்களே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. ஒரு புதிய தாவர வகை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2026 ஆகஸ்ட் மாத தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் ஆய்வில் முற்றிலும் புதிய காசித்தும்பை தாவர இனம் கண்டுபிடிச்சி அதுக்கு தான் இம்பேஷியன்ஸ் கருப்பசாமி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. வித்தியாசமான பேர் இல்லையா? சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மற்றும் இந்திய தாவரவியல் கணக்கெடுப்பாளர்கள் இணைந்து இதை கண்டுபிடிச்சி இந்த பேரும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 2026 பறவை இனங்களும் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஆராய்ச்சிக்கு போயிருக்காங்க, நிறையா பறவைகளை வந்து கண்டுபிடிக்க முடியலை, ஒரு சில பறவைகள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். தமிழ்நாட்டின் வரலாற்றிலேயே முதன்முறையாக மாநிலம் தழுவிய பிரம்மாண்ட வேட்டை பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. ஸ்டேட் வைடு ரெப்டோர் அசஸ்மெண்ட் 2026. கடந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இது நடந்திருக்கு. தமிழ்நாடு வனத்துறை மற்றும் வேட்டைப்பறவைகள் ஆராய்ச்சி அறக்கட்டளை இணைந்து இந்த அறிவியல் பூர்வ ஆய்வை நடத்தியிருக்கு. சரி, நடத்தியிருந்து அலேந்து என்ன கண்டுபிடிச்சாங்க தெரிஞ்சுக்கலாம் பாடலுக்கு பிறகு.

மெட்ராஸ் படத்திற்காக பிரதீப்குமார் பாடியதை கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 10:02 முதல் 10:30 வரை கேட்டாலே இன்னிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் 10:30 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் புதுதில்லி விக்யான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோர் நேயர் கருத்து மடல். இன்றிரவு 8:00 முதல் 8:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. தகவல் தளம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ தமிழ்நாடு வனத்துறை மற்றும் வேட்டை பறவைகள் ஆராய்ச்சி அறக்கட்டளை இணைந்து அறிவியல் பூர்வ ஆய்வு நடத்தி அதனால் என்ன கண்டறிஞ்சாங்கன்னா, அரிய பறவை இனங்கள் எதுவுமே இப்போ காணப்படலை, புதிய இனங்கள் இல்லாததுனால. அதே சமயத்தில் தமிழக காடுகளில் 51 வகையான அரிய வேட்டை பறவைகள் மற்றும் அழிந்து வரும் நிலையில் உள்ள பாறை கழுகுகள் பிணந்தின்னி கழுகுகள் வாழும் முக்கிய பகுதியை துல்லியமாக ஆவணப்படுத்தியிருக்காங்க. பல்லுயிர்கள் அழியாமல் தடுத்து அவைகளை அந்த இனங்களை காக்க நம்மால் ஆனவற்றை நாம் செய்வது நமது கடமை. மரங்களை வெட்டாமலும் நீர்நிலைகள் காடுகள் மலைகள் போன்றவற்றை மாசுபடுத்தாமலும் இருப்பது அவசியம். அப்போது தான் இயற்கை பேரிடர்களை நம்ம ஓரளவாவது தடுக்க முடியும் இல்லையா. நிறையா பறவை இனங்கள்லாம் அழிந்து வருது அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் வாகனத்திலிருந்து வர புகைகள் இதெல்லாமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிரினங்களையும் நம்ம வாழறதுக்கும் நம்மளான உதவிகளை செய்யலாம்.

ஜோனிதா காந்தி, ஏஆர் ரஹ்மான் மற்றும் பலர் ஓகே கண்மணி படத்திற்காக பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தகவல் தளம். கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார்கள். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஞானமோ சகராதா தியாகராஜர் கீர்த்தனை, பூர்வி கல்யாணி ராகம் ரூபகதாளம்.

ஆகாஷவாணி நேர்மை இப்பொழுது 9:32:45. அரங்கிசி நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஆகாஷவாணி நேரம் இப்பொழுது 9:32 அரங்கிசி நிகழ்ச்சியில் ஆலப்பே வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அர்த்தநாரீஸ்வரம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, குமுதக்ரியா ராகம் ரூபகதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து ராகச்சந்திர ஸ்லோகத்தை தொடர்ந்து ஜனனி சுப்பராய சாஸ்திரி இயற்றியது ரீத்திகவுளி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நிறைவாக ஆயாகி விரஜயுவதி, நாராயண தீர்த்தர் தரங்கம், ஹம்சா நந்தி ராகம், ஆதிதாளம்.

0: இதுவரை அரங்கிசையில் ஆலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்டும் ER அனிருத் அவர்கள் உடன் பாடியிருந்தார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம்
1: செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் காணொலி காட்சி வாயிலாக 20வது ரோஜ்கர் விழாவில் நாடு முழுவதும் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். முன்னதாக இன்று காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். ஸ்வீடன் வர்த்தக சபை நடத்திய தொழில் முனைவோர் சூழல் ஆய்வு 2026 அறிக்கையில் உலகின் 40க்கும் மேற்பட்ட உலகளாவிய வர்த்தக சந்தைகளில் இந்தியா முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தனது சமூக வலைதள பதிவில் பதிவிட்டுள்ளார். சர்வதேச பொருளாதார ஸ்திரமற்ற நிலையிலும் வணிக சூழல் வளர்ச்சி மற்றும் தொழில் செய்வதை எளிதாக்குவதில் இந்தியா மிகச்சிறந்த உலகளாவிய தரநிலையை அமைத்து வருகிறது என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஸ்வச் சாகர் சுரக்ஷித் சாகர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக 1 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு 4 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டு பள்ளி அளவில் சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கடற்கரை சாலையில் உள்ள பென்ஷனேட் அரசு பெண்கள் பிரெஞ்சு பள்ளியில் இன்று காலை பரிசுகள் வழங்கப்பட்டன. விநாயகர் சதுர்த்தி விழாவின் தொடர்ச்சியாக புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படும் விநாயகர் சிலைகள் சாரம் அவ்வைத்திடலில் ஒன்று கூடி அங்கிருந்து காமராஜர் சாலை வழியாக ஊர்வலமாக சென்று நாளை கடலில் கரைக்கப்பட உள்ளன. இதன் காரணமாக தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் கட்டுப்பாடுகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. லெனின் வீதி சந்திப்பு முதல் பட்டாணிக்கடை சந்திப்பு வரை அனைத்து வகையான வாகனங்களும் நாளை பிற்பகல் 2 மணி முதல் ஊர்வலம் கடந்து செல்லும் வரை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் சாலை பயனாளர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்கும்படி காவல்துறை

0: கேட்டுக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இப்பொழுது முதல் 10:30 வரை இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, நேற்று விருப்ப பாடலை கேட்ட நேர்களுக்கு இன்று பாடல் ஒலிபரப்ப இயலாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் நேயராக யாரு, யாருடைய பாடல் நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாவட்டம் புதூர் சிவ சுப்பிரமணியம் அவர்கள் கேட்ட பாடல் எங்க வீட்டு பிள்ளை படத்தில் இருந்து கேட்கலாம்.

நேரம் 10:03. கேட்டானே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தில். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். இனிய காலை வணக்கம். கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்டிருக்காங்க. 1976 ஆம் ஆண்டு வெளிவந்த படம் காலங்களில் அவள் வசந்தம் படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:11 40 நொடி. தங்கத்தின் தங்கம் படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜன் சுப்பிரமணியன்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்யும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வை காலை 10:30 மணி முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்த பாடல் வண்டிக்காரன் மகன் படத்தில் இருந்து. விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் ஜெர்மனி பெர்லின் நகரில் இருந்து நாராயணன், கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமன்.

நேரம் 10:21:24 நொடி. கேட்டால் இன்றைக்கு முகநூல் வழி நேர் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன், அண்ணா நகர் முதல் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சி நிறைவாக மந்திரமூர்த்தி, நாகை பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், கடலூர், திருமூட்டம், நாச்சியார்பேட்டை, கோ அன்பழகன், பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், கோவை, வருண் சிவா, வீரவநல்லூர் கருணாநிதி, சத்தீஸ்கர், ஹீராமணி வர்மா ஃபேமிலி, கோஸ்வாமி ஃபேமிலி, துர்காராம் சாகு மற்றும் காட்டூர் சிவகுமார், அனைத்து நேயர்களுக்காகவும் காதலர் தினம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர் விருப்பம் கேட்டீர்கள். கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. நேர்களை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வினை இன்னும் சில நொடிகளில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 11:38 30 நொடியாகிறது. நேரில் இன்றைய நேரத்தோட தலைப்பு 60 சினம் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த தலைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நான் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. உடனே இணைப்பில் வாங்க. மீண்டும் தொலைபேசி எண்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். 04-13 என்கிற இந்த முன் இணைப்பெண்ணுடன் 2-2-7-5-2-4-0 மற்றொரு எண் இருக்கிறது 2-2-7-5-2-5-0. இந்த எண்களில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 60 சினம். 60 என்பது தனிவது, அதுக்கு மற்றொரு பேர் தனிவது அல்லது அடங்குவது. இன்னொரு பொருள் இருக்குது, அதாவது குளிர்ச்சி அடைவது. அதாவது கோபம், நிறைய கோபம் இருக்கிற நேரத்தில் உட்காருங்க கொஞ்சம் தண்ணி சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. கோபங்கிறது இயற்கையாக எல்லாருக்கும் வர்றது தான், ஆனால் அந்த கோபம் தான் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளே உடலுக்கு உண்டு பண்ணுது அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், மருத்துவரையில் சொல்கிறாங்க. அதனால் அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்திக்கணும். அதனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய சுமைகள், வீட்டு சுமைகள், பசங்களை படிக்க வைக்கிறது, வேலை பளு, இதுமாரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கோபம் வரத்தான் செய்யுது. இருந்தாலும் அந்த கோபத்தை அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஆத்திச்சூடியில் அன்றைக்கே முதல் பாடலாக வந்துட்டு நம்ம ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆத்திச்சூடியில் அது முதல் பாடலாக சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இணைப்பில் வரலாம். அந்த கோபங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சி படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் குரோதம்னா அது விரோதம், கோபம் வர்றது இயற்கையாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போகலாம். அந்த பெரும் கோபம் இருக்குது பாருங்கள், அது உடனே தனிச்சிடணுமா இல்லைன்னா பெரிய விதமான பாதிப்புகளை அந்த சமுதாயத்துக்கு உண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்புறம் சொல்கிறாங்க ஆற போடணும் அப்படிங்கிறாங்க. கோபத்தை எப்படி ஆற போடுறது, இதுமாரி கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதான காத்துட்ருக்கேன். இணைப்பில் வாங்க நண்பர்களே. நேரம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கே, நீங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். 11:40 நம்ம இணைஞ்சிருக்கோம். 26-28 நொடி நெருங்கிடுச்சு. உங்களுடைய கருத்துக்களை சொல்ல நீங்கள் இணைப்பில் வரலாம். அந்த கோபங்கிறதுனால அதாவது பார்த்திங்க வீட்டில் ஒரு சிலர் தொட்டதுக்கும் கோபப்படுவாங்க, எதுக்கடுத்தாலும் கோபம், என்னங்க நீங்கள் எனி டைமும் கோபப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவி அவங்கள ஒரு வருத்தம் இருக்கும், கோபப்படுவாங்க. பசங்கள்கிட்ட வந்து பெற்றோர்களுக்கு கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா பசங்க சொன்ன பச்சு கேட்க மாட்டாங்க, அப்படியே வாழ்த்தணம் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை செய்யாத அப்படின்னு சொன்னால் தான் அந்த பசங்க செய்வாங்க, வேறு வழி இல்லை, அது அப்படின்னு தான் செய்வாங்க. அதை வந்து நம்ம சின்ன பசங்க தான் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்பால் சொல்லலாம். சில பேர் அன்பாக சொல்லுவாங்க, சிலர் கோபப்படுவாங்க. இந்த கோபம் வந்து வர்றதுக்கு காரணம் கூட அவங்க வீட்டு சுமைகள். ஒரு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னாலே குடும்பத்தில் கணவன் மனைவி இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேருமே வேலைக்கு போனாலும் கூட அந்த பொருளாதார சூழ்நிலை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியல. இருக்கிற விலைவாசிகள் இதுமாதிரிலாம் பார்க்குறப்ப ஒரு வீட்டில் இரண்டு பேரும் வேலைக்கு போனால் கூட அந்த தேவைகளை வந்து சரிவர பண்ண முடியல அப்படி தான் சொல்கிறாங்க. அதுமாரி நேரங்களில் அவங்க இந்த ஆஃபீஸ் டைம் கிளம்பிகிட்டு இருப்பாங்க காலை நேரத்தில், அந்த டைமத்தில் கூட பசங்க கொஞ்சம் வால் பண்ணுறப்ப கொஞ்சம் கோபப்படுவாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா தொட்டத்துக்குமே கூப்பிட்டுருப்பாங்க, எதுக்கெடுத்தாலும் கோபம், அன்பாக சொல்ல மாட்டாங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த கோபங்கிறது பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணும் அந்த சமுதாயத்துக்கு, உடலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அன்பாக சாதிக்கலாங்கிறாங்க. அதாவது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே அது நம்ம சரியாக செஞ்சோம்னு வச்சுங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியாக செஞ்சும் சிலர் குறை சொல்லுவாங்க, என்ன இப்படி பண்ணிட்டுறோம், சரியாக தானே பண்ணுறோம், நம்மளை கோபப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அதனால் இவங்களுக்கு திருப்பி கோபம் வரும். எல்லா இடத்துலையும் கோபம் இருக்குங்க, வேலை செய்கிற இடத்துல கூட நம்முடைய கோபம் இருக்கும் தான் செய்யும். நம்ம தவறாக செஞ்சிட்டோம்னா ஒரு சில வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த கோபம் வந்தாலும் கூட நம்ம அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்களா. சரிங்க, ரைட்டு, கோபப்படாமல் சரி நான் இந்த தவறு பண்ணிட்டேனா, நான் அடுத்த அதை மாற்றிக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த எல்லா வீட்லேயும் இந்தமாரி கோபம் வந்து வரத்தான் செய்யும். கணவன் வந்து கோபப்படுறாங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் மனைவி அப்படியே விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். அதே நேரத்தில் மனைவி கோபப்பட்டாலும் கணவன் போயிடலாம், கணவன் கோபப்பட்டாலும் அவங்க கொஞ்சம் நகர்ந்து போயிடலாம். அதுமாரி கொஞ்சம் விட்டு விட்டு கொஞ்சம் நகர்ந்து போயிட்டு கொஞ்சம் அனுசரணையாக போனால் கூட அந்த கோபங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 11:42 ஆகிடுச்சு. நேர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். நேர்களே வாருங்கள், நேர்களே ஒரு கால் மணி நேரம் இருக்குன்னு உங்களுக்கு கருத்துக்களை சொல்லலாம். ஒரு பாடலை இப்போது கேட்கலாம் நேர்களே.

நேரம் 11:47, 24 நொடியாகிறது. நேர்களே, 60 சினம் அப்படிங்கிற தலைப்பில் தலைப்பு கொடுத்து நண்பர்கள் பேசுவீர்கள் என்று காத்து கொண்டிருக்கிறேன். இணைப்பில் வாருங்கள் நண்பர்களே, 12 மணி வரை நம்ம பேசலாம். அதாவது அந்த கோபம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசிகிட்ருக்கோம். கோபம் வந்து பார்த்திங்கன்னா அறிவை அழிக்கும் அப்படிங்கிறாங்க. மெயினும் வந்து அறிவு தான். சில தவறாக பண்ணப்போ அறிவு இருக்கா உனக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் அந்த கோபம் அதிகமாகிடுச்சின்னு ஒத்துக்கிட்டேன் வச்சுட்டிங்களேங்களேன், அந்த நம்ம அறிவை அழிச்சிரும். அதே நேரத்தில் கெட்டப்பறையிடும். ஐயோ, அவர்கிட்ட பேசாதீங்க, அவர் தொட்டத்துக்கும் கோபப்படுவார், பயங்கரமான கோபக்காரர், அவர்கிட்டலாம் போகாதீங்க, உங்களுக்கு நிதானமாக பேசுங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் ஒரு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், நேசம் இருக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சரிதான், கோபமும் சரிதான். ஆனால் எதுக்கு கோபப்படணுங்கிறத நம்ம சரி பண்ணி பண்ணணும். எல்லாத்துக்கும் கோபப்பட முடியாதுல்ல. அதனால் ஒரு இணைப்பில் ஒரு நண்பர் வந்துகிட்டு இருக்காங்க, அவங்கள யாருன்னு கேட்கலாம். இணைப்பில் வந்துட்டாங்க.

0: யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். சார் வணக்கம் சார்.
1: எங்கள் பாசத்துக்குரிய நண்பருக்கு பொற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். நிறைய நேரம் நான் காத்துக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் இணைப்பில் வந்திருக்கீங்க. சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். ஆறுவது சினம்
1: வேற ஒரு இந்தி நிகழ்ச்சி ஓட்டினதுனால நாளைக்கு நிகழ்ச்சி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம தலைப்புக்கு வருவோம்.
0: ஆமாம், 10 மணிக்கு பிரதமருடைய இது டாக் இருந்தது இல்லைங்களே, அதனால சொல்லுங்க ஐயா. ஆறுவது
1: சினம், சினந்தாரை கொல்லும் சினம் அப்படி சொல்லுவாங்க. கோபத்தோடு எடுபவன் நஷ்டத்தோடு அமர்வான் என்று என்கிறார். இந்த கோபத்தால் வரக்கூடிய பின் விளைவுகள் எந்த அளவுக்கு எல்லை தாண்டி ஒரு மோசமான நிலைமைக்கு போய் பின் விளைவுகளை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களை படிச்சு பாக்குற போது, ஏன் இவங்களுக்கு மிக மிஞ்சிய கோபம் வந்து இவ்வளவு தொல்லைகளை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு இது கூட உண்டு. நேற்று கூட ஒரு காதலிச்ச ஒரு திருமதிய தன்னுடைய துணைவை வெட்டி கொலை பண்ணிருக்கதா ஒரு செய்தி கூட படிச்சு பாக்குற போது,
0: ஓஹோ சரி சரி,
1: எந்த நிலைமையில இந்த சமுதாயம் பாழ்பட்டு போய் இவ்வளவு இடையூறுகள் சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அந்த கோபம் அப்படின்னு வர நேரங்கள்ல அது அவங்களோட மட்டும் முடிஞ்சு போயிட்டாரு.
0: ஆமா,
1: அந்த சந்ததிகளுக்கு வந்து சேரும்.
0: சரி சரி சரி,
1: யாரு இந்த மாதிரி கோபம் ஆகிறவர் யாரு? இன்னாரப்பா. அது கோபம் வந்து எப்படி நடந்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு அவர் பெயர். இவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு, கோபத்துல பண்ற தப்புல காவல்துறைக்கு போவாரு விசாரணையில. அப்புறம் திருமதிங்கிறவங்க அவர் விசாரணைக்கு போயிட்டு நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்குல அது சிறைச்சாலைக்கு போயிட்டேன்னா குடும்பம் நெருக்கடியா போயிடும்,
0: குடும்பத்துக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிடும்.
1: கிராமங்கள்ல அது
0: மாதிரி
1: கோபங்கள் தான் இருக்கிற மொழிய அந்த கோபங்கள் அர்த்தமற்றதா போயிட
0: கூடாது.
1: கோபத்தை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நிதானிச்சு செய்யப்படுற நேரங்கள்ல நம்ம சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழணும் சொன்னா நாம முதல்ல ஒரு முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டணும். குழந்தைகளுக்கு கோபம்னா அதனால வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, அதனால வரக்கூடிய அவப்பெயர்கள் என்னங்கிறது சொல்லி
0: சொல்லி
1: வழிமுறைகளை சொல்லி கொடுக்கணும்.
0: ஓகே,
1: சொல்லி கொடுத்தா மட்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும்.
0: அருமையா சொன்னீங்க கலையரசு.
1: ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: கிராமத்துல எங்க கிராமத்துல கோபத்துல மிதி மிஞ்சி போய் ஒரு வீட்டுல தொலைக்காட்சி எடுத்து போட்டு உடைச்சுட்டாங்க. இன்னொரு வீட்டுல கோபத்தை அதிகமா கொண்டு போய் தரமான கொண்டு கைபேசியை உடைச்சிருக்காங்க. இன்னொரு வீட்டுல கோபத்தை மிதி மிஞ்சி போய் நிலை கண்ணாடி, ஆள் உயர நிலை கண்ணாடி, ஒரு முக்கால் பங்கு உயரம் அந்த நிலை கண்ணாடியை போட்டு
0: உடைச்சு, அதை போட்டு உடைச்சு போட்டா மத்தவங்களும் காலை வெட்டி போயிடுமே. நடக்கு சார் வீட்டுல.
1: ஆமா, ஒரு வீட்டுல அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்து அவரு மகன் குடிச்சிட்டு இருந்தாரு. ஏன் அது மாதிரி இந்த வயசுல குடிச்சு அடிக்கிற கெட்ட பேரு, நீ கல்யாணம் பண்ணிட்ட வயசுல சொல்லி கேக்குற போது அந்த தொட்டு கைபேசிய சுகத்துல எடுத்து அடிச்சு சுக்கு வேடா உடைச்சிருக்க.
0: மாசம் மாசம் ஒரு செல்போன் வாங்க வேண்டியதான்.
1: நமக்கு வராது, நம்ம பொருளும் பாழாவாது, சமுதாயத்துல நல்ல நன்மகன் நல்ல பேரை எடுத்துடலாம்.
0: நீங்க வந்து பேர் சொல்லாம ஆரம்பிச்சீங்க, அப்படியே பேர் சொல்லி முடியுங்க. நன்றி, வணக்கம வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வந்துட்டாங்க. வணக்கங்க நேர் நேரம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். ஆறுவது சினம் இந்த தலைப்புல உங்களுடைய சினம் தாண்டவம் குர்த்திக்கு வைப்போம். சொல்லுங்க சார்.
2: அபுசாலி
0: சொல்லுங்க சார்.
2: சகிப்பு தன்மை இருக்கணும் சார்.
0: சரி,
2: விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்கணும். கோபத்தினால எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சிருது சார். சின்ன ஒரு 6 அடி கால் பங்கு இடத்துக்கெல்லாம் வெட்டி மாஞ்சு போட்டு வழக்கு இது மாதிரி சம்பவம்லாம் நடந்துருக்கு சார். இதெல்லாம் நமக்கு சகிப்புத்தன்மை இல்லாதனால சார் அது மாதிரி சம்பவம்லாம் நடக்குது சார்.
0: சகிப்புத்தன்மை வேண்டும்,
2: முக்கியமாக வேண்டும் சார். நான் வந்து எப்படி அன்பால சாதிக்காத ஒரு ஆயுதம் எதுவுமே கிடையாது.
0: ஆமா, கோபத்தால எதுவுமே முடியாது, அன்பால சாதிச்சிருவீங்க நீங்க.

0: ஆமாங்க சார்.
1: சந்தோஷம்.
0: அது முன் உதாரணம் சார். எனக்கு இந்த இந்த பாடங்களை கத்துக்க தந்தது வந்து எங்களுடைய ஆசிரியர்கள். தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா, சாமிநாதன் ஜெரசா, மகாத்மா காந்தி அடிகள்,
1: இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கோபம் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக முன் உதாரணமா இருந்த பெரியவங்க, சரிங்களா?
0: ஆமாங்க சார், ஆமாங்க. எவ்வளவு சாதனைகள்லாம் பண்ணிக்கிறாங்க சார்.
1: ஆமா, அதெல்லாம் அன்னை தெரசாலாம் எவ்வளவு ஒரு சாதனை. ஆமா
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார்.
0: தங்கள் பேருங்க சார்?
1: என் பேர் கல்யாண சுந்தரங்க சார். கல்யாண சுந்தரம்.
0: நீங்க கேட்டு சார், நீங்க காரைக்கால் அறிவிப்பாளர்
1: ஆரம்பத்துல. சரிங்க சார். ஆமா ஆமா
0: சார், உங்கள் குரலும் இவர் நம்ம வில்லின ஒரு சரவணன் சார் குரலும் ஒரே மாதிரியா இருந்தாலும் சார், நான் கண்டிப்பா அந்த கேட்டேன்.
1: நிச்சயமா சார், மிக்க நன்றிங்க சார்.
0: மிக்க நன்றிங்க சார்.
1: தேங்க்யூ சார். ஓகே சார்,
0: மிக நன்றி. ஓகே,
1: ரொம்ப அற்புதமான தகவல்லாம் சொல்லிட்டு வராங்க. இணைப்பில் எடுத்த நேரம் இன்னும் வரலை. அது மாதிரி அந்த கோபங்கிறது பெரிய நஷ்டத்தை தான் உண்டு பண்ணும். அதாவது கோபம் அறிவை அழிக்கும், நிதானம் தவறும். அதுபோல் எது நல்லது எது நல்லது எது கெட்டது என்று ஆராயிற வந்து அந்த பகுத்தறிவு இருக்குது பாருங்களேன். மனிதனுக்கு பகுத்தறிவு வேணும். எதுவுமே சிந்திச்சு செயல்படுறது அந்த பகுத்தறிவு இல்லாமல் போயிடுமா. அந்த கோபம் வந்துச்சுன்னா எது நல்லது கெட்டதுனோட பார்க்காம கோபப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உறவை முறிக்கும் அப்படிங்கிறா. அப்புறம் உடலை கெடுக்கும். இது சாதம் எல்லாருக்குமே தெரியும், உறவு போயிடும், உடலை கெட்டு போயிடும். சரி, எப்படி தாங்க குறைக்கிறது சனத்தை அப்படின்னு சொன்னால் மௌனமாக இருக்கணுமா? அப்புறம் இடத்தை விட நகர்ந்து போதணுமா? ஏதோ பிரச்சனை வருதா, இடத்த விட்டு விட நகர்ந்து போயிடணுமா? அப்புறம் பார்த்திங்கன்னா இடத்த பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஔவையாருக்கு முன்பே நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விகுலாமை என்ற அந்த அதிகாரத்தில் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொள்ள விரும்பினால் தன் மனதில் வரக்கூடிய கோபம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது அந்த இனமே அவனை அழித்து விடும். அந்த சினமே அவனை வந்துட்டு அழிச்சிடும் அப்படிங்கிறாங்க. மகாகவி பாரதியார் பார்த்திங்கன்னா தனது புதிய ஆத்திச்சூடி அப்படிங்கிறதுல அநியாயங்களை கண்டு பொங்கி எழ வேண்டும், ரௌத்திரம் பழகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சினம் என்பது ஒரு வெறுப்பை, ஒரு பெரிய நெருப்பை போன்றது. மற்றவர்களை சுடுவதற்கு முன்பாக நம்மைத்தான் முதலில் சுடும். எனவே தான் ஔவையார் வந்துட்டு வாழ்வின் முதல் நெறியாக அந்த 60 சினம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த கோபம் வரலாம், அது கோபத்துக்கு நியாயமான காரணம் இருக்கணும். தவறு செஞ்சுட்டோம்னா நிச்சயமாக கோபப்பட்டு தான் அவன் ஒரு வழி இல்லை. நீங்கள் செஞ்ச தவறு இல்லைங்க, நான் மாற்றிக்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச தவறே சொல்லிவிட்டு மேலதிகாரியாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட எடுத்து எடுத்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் மீண்டும் மீண்டும் கோபம் அதிகமாகி ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கோபங்கிறது வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்ம உறவுகள் கண்டிப்பாக அப்படியே கட்டாயிடும், யாரும் வரமாட்டாங்க. நீ யார் கோபுறன்னு பார்த்து போகிறாங்க, கிட்டே போக மாட்டாங்க, எப்பா கோபப்படுவாருன்னு சொல்லி ஒதுக்கி போவாங்க. அதனால் நல்ல கருத்துக்களை இரண்டு நேயர்கள் அருமையாக சொன்னாங்க. இந்த வருகிற பாடலோடு இன்றைய நேர் நேரத்தை நாம் முடித்துக்கொள்ளலாம்.

0: நேய நேரம் கேட்டீர்கள். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது துலாக்கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு. வணக்கம் நேயர்களே, துலாக்கோல் நிகழ்ச்சியில நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
2: பூங்குழி, இன்னைக்கு நிறைய கடிதங்கள் வந்திருக்க போல இருக்கு. முக்கியமா 30ஆம் தேதி என்று ஒலிபரப்பான நாடகங்களை பற்றி நிறைய கடிதம் வந்திருக்கு. அதற்கு முன்பாக ஒரு கடிதம், மிக நீண்ட கடிதம், நீங்க ஆரம்பிங்களேன்.
1: ஆரம்பிச்சிடுறேன். முதல் கடிதமாக, சென்ற மாதம் 28ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை முற்பகல் 11:02 முதல் 12 மணி வரை கேட்டேன். இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன் குறித்து வி. ராமதாஸ் காந்தி பங்கெடுத்த நேர்முகம் உடன் உரையாடி நிகழ்ச்சியை சிறப்பித்தவர் புதுச்சேரி வானொலி நிலைய இயக்குனர் மயிலாடுதுறை தசேந்தில்குமார் அவர்கள். இளங்கோ அடிகளின் பன்முகத்திறன் பற்றி சொல்லணும்னா, இளங்கோ அடிகள் தமிழ் காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரத்தை எழுதியவர். சீத்தலை சாத்தனார் கண்ணகியின் கதையை கூற அதனை காப்பியம் ஆக்கினார் இளங்கோவடிகள். தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் இவர். சேர அரசன் செங்குட்டுவனுடைய இளவரச பட்டத்தை துறந்து துறவரம் மேற்கொண்டவர் இவர். இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு என்பர். இவர் சமண சமயத்தை தழுவியவராக இருந்தபோதும் தான் இயற்றிய நூலில் வைணவ திருமாலையும் சைவ கொற்றவையையும் போற்றும் பகுதிகள் அந்த சமயத்தவரால் பெரிதும் போற்றப்படுகின்றன. ஆட்சி செய்வதில் தவறிழைத்தவர்களை அறம் தண்டிக்கும், ஊழ்வினை விடாது பற்றி தொடரும். இளங்கோவடிகளின் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், தாய் நற்சோனை. இளமையிலேயே துறவு பூண்டவர் இவர். 1800 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் என தெரிகிறது. 5 பெரும் காப்பியங்கள்னு சொல்லணும்னா, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி, சீவக சிந்தாமணி. இக்காப்பியத்தில் இயல், இசை, நாடகம் என்னும் மூன்றினையும் காணலாம். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் மொத்தம் 30 காதைகளையும் கொண்டது. கடிதம் நீண்டுகிட்டே போகுது. ஜெயஸ்ரீ, நீங்கள் படிச்சிருங்களேன்.
2: அவை புகார் காண்டம், மதுரை காண்டம் மற்றும் வஞ்சி காண்டம் என்பவையாகும். புகார் காண்டம், இது கோவலன் கண்ணகி திருமணம் மற்றும் வாழ்க்கையை விளக்குகிறது. மதுரை காண்டம், இது கோவலன் கொலை மற்றும் மதுரையை எரித்தலை பேசுகின்றது. வஞ்சி காண்டம், கண்ணகிக்கு கோவில் கட்டியதை விளக்குகிறது. இன்பியலும் துன்பியலும் கலந்து எழுதப்பட்ட இந்நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். கிபி 2ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியே சிலப்பதிகாரம் செயல்பட்ட காலம். காவிரி என்னும் பெயரை காவேரி என்று சிலப்பதிகாரத்தில் மாறி வழங்கப்பட்டமையே சிலப்பதிகாரம் பிற்பட்டது என்பதை உணர்த்துகிறது. அகநானூற்றில் காணப்படும் திருமண முறைக்கும் கோவலன் கண்ணகி திருமண முறைக்கும் மிகுந்த வேறுபாடு உண்டு. பூம்புகார் கடற்கரை பகுதியில் வியாபாரம் சிறப்பாக நடந்தது என்பதையும் இந்நூல் விளக்குகிறது. நடனக்கலை, நல்ல பாடல்களுடன் இசையை மீட்டும் திறனை பெற்றிருந்தார்கள். மதுரை நகர் யானைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கோவலன் கண்ணகி பெரும் செல்வன்

0: வந்தவர்கள் ஈகைத்தன்மை உடையவர்கள். சிலம்பை விற்கும் நிலை ஏற்பட்டதால் கோவலன் கொலை செய்யப்பட்டார். இதனை அறிந்த கண்ணகி மிகவும் கோபத்துடன் அரண்மனை வாயிலுக்கு சென்றார். கண்ணகியை தெய்வம் என்று கூறினான் வாயிலை பாதுகாக்க நின்ற காவலன். கண்ணகி அரசபைக்குள் நுழைந்து பாண்டிய மன்னனிடம் முறையிட்டு மதுரையை எரித்தாள். தமிழக கேரள எல்லை மாவட்டமான தேனி மாவட்டத்தில் மங்களதேவி கண்ணகிக்கு கோவில் இருக்கின்றது. இன்னும் நீண்டுடைய போது மீதிய பூங்குழி நீங்கள் படிச்சிருங்க.
1: கேரள தேனி எல்லையில் கண்ணகி கோவில் சித்திரை திருவிழா பணிகள் அனைத்தும் தொடங்கி நடைபெற்றும் வருகிறது. கண்ணகிக்கு கோவில் பழைய நிலையில்தான் இருக்கிறது. குமுளியிலிருந்து மலைப்பாதையில் செல்லும் வழியில் அமைந்துள்ளது கண்ணகி கோவில். கோவலன் கண்ணகியை விட்டு 12 வருடம் காலம் வாழ்ந்தான். மாதவி நாட்டிய கலையில் தலைசிறந்த கணிகையர் குலப்பெண்ணும் ஆவாள். மாதவியின் நாட்டியத்தை கண்ட கோவலன் அவளிடம் அன்பு கொண்டு கண்ணகியை பிரிந்து மாதவியுடன் வாழத் தொடங்கினான். பிறகு தனது கணவனை பிரிந்து தன் மகள் மணிமேகலையுடன் பௌத்த மதத்தை தழுவினார். ஒருவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப வாழ்க்கை அமையும் என்பது இது ஒரு எடுத்துக்காட்டு எனலாம். இடையில் ஒளிபரப்பிய பாடல்கள் யாவும் மேன்மை, சூப்பர். நிலையத்தில் பணிபுரியும் யாவருக்கும் வணக்கம். புதுச்சேரி வானொலி நிலைய இயக்குநருக்கும் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களுக்கும், பன்முகத்திறன் குறித்து பேசிய வி ராமதாஸ் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை ஒளிபரப்பிய புதுச்சேரி வானொலிக்கும் நன்றி, வணக்கம் என்று எழுதியிருக்கும் இந்த நேயர் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியலிலிருந்து டாக்டர் சி பழனியாண்டி பிள்ளை. அடுத்த கடிதம் யாரு, எங்கிருந்து?
0: சென்ற மாதம் 30ஆம் தேதி அன்று ஒளிபரப்பான நாடகத்தை பற்றிய கடிதங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா?
1: ஆமா.
0: இந்த வரிசையில இந்த வாரத்தின் நாடகம் பற்றிய கடிதங்களில் முதல் கடிதமாக
1: யாரு, எங்கிருந்து எழுதியிருக்காங்க?
0: திருவண்ணாமலை மாவட்டம் பொன்னாட்டக்கரம் கிராமம் வானொலி நேசன் சி துரை அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சென்ற மாதம் 30ஆம் தேதி அன்று மாலை 4 மணி அளவில் புதுச்சேரி வானொலி நிலையத்தால் ஒளிபரப்பிய காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் கேட்டேன். புகார் நகரத்தில் 28 நாள் இந்திரவிழா நடைபெற்ற சிறப்பையும், கற்புக்கரசி ஆதிரை முதன் முதலில் உணவளித்தவள் என்பதையும், ஊழ்வினை மீண்டும் வந்து ஊட்டும் என்பதையும் அறிந்தேன். அதே போன்று இறுதியில் மணிமேகலை காஞ்சி மாநகருக்கு சென்று கடிகையில் பசித்தவருக்கு உணவளித்தார் என்ற செய்தி கேட்டும் காஞ்சிபுரத்தின் பெருமையையும் உணர்ந்து மெய் சிலிர்த்து போனேன். நாடகத்தை எழுதியளித்த தெள்ளாறு நாபானு, மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் மற்றும் நாடகத்தில் பங்கேற்று சிறப்பித்த அனைவரும் சிறப்பாக நடித்தனர். அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள், நன்றிகள் அப்படின்னு இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க. இதே நிகழ்ச்சியை பற்றி அடுத்த கடிதத்தை படிங்க பூங்கோழி.
1: படிக்கிறேன். அடுத்த கடிதம் பாத்தீங்கன்னா திண்டிவனம் கே குப்பு சாரங்கபாணி எழுதியிருக்காங்க.
0: என்ன எழுதியிருக்காங்க?
1: காப்பிய செல்வி மணிமேகலை நாடகத்தை பத்தின கடிதம் தான் இதுவும். மணிமேகலை 5 பெரும் காப்பியங்களில் சிறந்தது. இவற்றில் உள்ள மைய கருத்துக்களை காட்சிகளாக்கி எல்லோரும் புரிந்து கொள்ளும் வகையில் நாடகமாக்கி வழங்கியது மா சிறப்பு. இப்படைப்பில் புதுமையை மட்டும் காணவில்லை, சுந்தர தமிழையும் கண்டேன். இக்காவியத்தை மீட்பார்வை பார்த்தது போல் அமைந்திருந்தது. இதை ஆக்கிய நாடக ஆசிரியர் தெள்ளாறு நா பானுவையும் ஒலிபரப்பு செய்த புதுவை நிலையத்தார்க்கும் என் அன்பு பாராட்டுகள் என்று எழுதியிருக்காங்க இந்த நேயர்.
0: இதே நிகழ்ச்சியை பற்றி மற்றொரு நேயர் திண்டிவனத்தில் இருந்து ஜே சச்சிதானந்தம் அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். சென்ற மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் கேட்டு மகிழ்ந்தேன். மாதவியின் மகளாக பிறந்து துறவு மேற்கொண்டு பசிப்பிணியை தனக்கு கடவுள் அருளால் கிடைத்த அமுத சுரபியின் மூலம் போக்கி பல சோதனையை வென்று பற்பல இடங்களில் பசியை போக்கி அன்னை கண்ணகியை தரிசித்து நல்லாசி பெற்று வான்வழியாக காஞ்சி மாநகர் வந்து மேலும் ஆன்மீக வழியில் வாழ்ந்த மணிமேகலை வாழ்க வாழ்க என்றும், நாடகத்தில் நடித்த கலைஞர்கள் இசை அமைத்தவர்கள் மிக மிக நேர்த்தியாக செயல்பட்டார்கள். நாடகத்தை எழுதிய தெள்ளாருணா பானு அவர்களுக்கும், நாடகத்தை அமைத்த த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோருக்கும், ஒலிபரப்பிய நமது புதுவை வானொலிக்கும் நன்றி அப்படின்னு இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க.
1: இன்னும் இதே நாடகத்தை பத்தின கடிதம் தான் அடுத்ததும். காப்பிய செல்வி மணிமேகலை நாடகம் கேட்டேன் என்பதை விட மனக்கண்களால் பார்த்து

0: பார்த்தேன் என்றே சொல்லலாம். நடிகர்கள் அப்படி கதாபாத்திரங்களாகவே மாறி நடித்தார்கள். வசனங்கள் ஒவ்வொன்றும் உயிர்ப்போடு இருந்தது. சோழ மன்னன் தன் மகன் உதயகுமாரன் மணிமேகலையை அவள் விருப்பத்திற்கு மாறாக அடைய முயன்றதால் கொலை செய்யப்பட்டு இறந்தான் என்பதை அறிந்து அவன் பாசவலையில் விழாமல் மாதவர் நோன்பும் மடவார் கற்பும் நாவலின் காக்க வேண்டிய தலையாய அறமல்லவா என்று பேசும் வசனம் சிறப்பாக இருந்தது. அக்கால மன்னர்கள் உண்மையும் நீதியும் தான் முதலில், மற்றதெல்லாம் அதற்கு பிறகுதான் என வாழ்ந்தனர். சிறப்பான நாடகத்தை தந்த தங்களுக்கு என் நன்றியும் வணக்கமும் என்று எழுதியிருக்கும் நேயர் அஸ்தினாபுரம் ஆர். பாலமுருகன். அடுத்த கடிதம் யார் எங்கிருந்து எழுதியிருக்காங்க?
1: அடுத்த கடிதம் தெள்ளாரில் இருந்து நான் பானு என்கிற நமது நேயர் தான் எழுதியிருக்காங்க. இம்மாதம் 2ஆம் தேதி அன்று பகல் 12 மணிக்கு ஒலிபரப்பான உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியை பற்றி ஒரு கடிதம். உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இரு சக்கர வாகனம் பழுது பார்க்கும் சிவச்சந்திரன் அவர்களுடன் நமது நிலைய கலைஞர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள் நிகழ்த்திய உரையாடல் அருமை. இவர் உயர்கல்வி கற்றிருந்தாலும் எனக்கு நானே ராஜா என்ற மனப்பான்மையோடு இத்தொழிலில் இறங்கி முன்னேறியதை மகிழ்வுடன் பகிர்ந்து கொண்டார். பலருக்கும் இது பாடமாக இருந்திருக்கும். நன்றி என்று எழுதியிருக்காங்க. அதே நேயர் அதே கடிதத்தில் இம்மாதம் 3ஆம் தேதி அன்று பகல் 12 மணிக்கு ஒலிபரப்பான வளமான பாரதம் நிகழ்ச்சி பற்றியும் விமர்சனங்கள் எழுதியிருக்காங்க. பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் சித்திரம் கேட்டேன். வானமே தந்தை கடலே தாய் என வாழும் மீனவர்கள் சமுதாயம் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஓர் ஒளிவிளக்கை ஏற்றியவர் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கடல்வளம் நாட்டின் வளர்ச்சிக்கும் கடலோரம் வாழும் மக்களின் நல்வாழ்விற்கும் வளமான வாழ்வுக்கும் அடிப்படை என்பதை அறிந்தவர் நம் மோடி அவர்கள். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம் என்பதே மீனவர்களின் வாழ்க்கை. அவர்கள் ஆரோக்கியமாக வளமாக கல்வி பொருளாதாரத்தில் ஓங்க கடல் பாசி போல தாவரங்கள் வளர்க்க நமது மோடி அவர்கள் அரிய திட்டங்களை வகுத்துள்ளார் என்பதை இச்சித்திரத்தை வழங்கிய மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும் ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் அற்புதமாக உரையாடி இடையிடையே அதிகாரிகளின் உரையையும் அளித்தது மிக மிக சிறப்பு. நன்றி என்று இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க.
0: அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 7ஆம் தேதி அன்று பகல் 12 மணிக்கு டெக் குரு நிகழ்ச்சி ஒலிபரப்பானது. இதில் அறிவியல் முத்துக்கள் என்ற நிகழ்ச்சியை செயலி வழியே செவிமடுத்தோம். இதில் பசுமை குடில் வாயு பற்றியும் அது எவ்வாறு உருவாகிறது, அதனால் இந்த புவிக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பல்வேறு பயனுள்ள தகவல்கள் அறிந்து கொண்டோம். நாம் ஒவ்வொரு வீட்டிலும் நாட்டு மரங்களை வளர்ப்பதன் மூலம் பசுமை குடில் வாயுவை குறைக்க முடியும் என்பதை நிகழ்ச்சி உணர்த்தியது. வழங்கிய மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களுக்கும் படைத்த புதுவை பானுடிக்கும் எமது பாராட்டுக்கள் நன்றிகள் என்று எழுதியிருக்கும் நேயர்கள்
1: யாரு எங்கிருந்து எழுதியிருக்காங்க?
0: மதுரை மணிநகரத்திலிருந்து சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி. இன்னும் ஒரு கடிதம் இருக்கு. யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. இந்த மாதம் 9ஆம் தேதி அன்று ஒலிபரப்பான சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் அழிந்து வரும் மீன்வளம் காப்போம் KR சிவலிங்கம் அவர்களின் கருத்துக்கள் கேட்டேன். மீன்கள் உலகில் அதிகம் உண்ணப்படும் உணவாகும். சின்ன சின்ன மீன்களை பிடித்து விற்பதால் குறுகிய கால லாபம் கிடைத்தாலும் வருங்காலத்தில் மீன்வளம் மிகவும் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மனிதனின் அறியாமையும் பொறுப்பின்மையுமே கடல்வாழ் உயிரினங்கள் பெருமளவில் அழிய காரணமாக இருப்பதை தெளிவாக விளக்கியிருந்தார். நன்றி என்று எழுதியிருக்கார் இந்த நேயர்.
2: இந்த வாரம் எல்லா கடிதத்தையும் படிச்சிட்டமா பூங்குழி?
3: ஆ, படிச்சாச்சு.
2: கடிதங்கள் மூலம் கருத்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. நேயர்களே, நீங்களும் நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு விமர்சனங்களை எங்களுக்கு எழுத விரும்பினால்
4: நிலைய இயக்குனர் துலாக்கோல் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம்.
2: அல்லது aarpandi@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கும் அனுப்பலாம். முகநூல் வழியாகவும் நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பாராட்டுதல்களையும் அனுப்பலாம். முகநூல்ல போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்துல நிகழ்ச்சி பற்றி போஸ்டர் இருக்கும், அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதுல அந்தந்த நிகழ்ச்சியை

0: பற்றிய உங்களது விமர்சனங்களை எங்களுக்கு வழங்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.
1: அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வி பூங்குழலி,
0: எஸ் ஜெயஸ்ரீ.
1: வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது துலா கோல், நேயர் கருத்து மடல்களின் தொகுப்பு.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: நேரம் 12:15, 20:00.
7: நேர்கள் கேட்கவிருப்பது இசை பயிற்சி. நிகழ்ச்சியில் இடம்பெறும் பாடல் எந்துக்கு நிர்தய, இயற்றியவர் தியாகராஜர் அவர்கள். ராகம் ஹரிகாம்போஜி, தாளம் ஆதி. கற்றுத்தருபவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி மாதவி.
8: வணக்கம்.
9: வணக்கம். வாங்கம்மா, சென்ற வகுப்புகள்ல என்ன கீர்த்தனை கத்துட்டுருக்கீங்க?
8: எந்துக்கு நிர்தயா.
9: என்ன ராகம், என்ன தாளம்?
8: ராகம் ஹரிகாம்போஜி, தாளம் ஆதி.
9: யாருடைய கீர்த்தனை?
8: தியாகராஜசுவாமி.
9: தியாகராஜசுவாமிகள் கீர்த்தனை. இதோட ரெண்டு சரணம் போன வாரத்தில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ பாக்கி சரணமும் இந்த வகுப்பில் சொல்லித்தரேன். பல்லவி அனுப்பல்லவி முதல்ல பாடிடலாம்.

இல்லைம்மா. காசி ரீக மா பத நீ சா நித பமா சா நீத பமா சாரண்டி சா நீத பமா அதேதான் கா

0: நீ சா நிதபமா
1: ரேகமா பத நீ சா நிதபமா
0: சா நிதபமா
1: சா நிதபமா
0: ஆமா கா

0: இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வகுப்புல மீதி ரெண்டு சரணமும் சொல்லித்தரேன்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இசை பயிற்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது தியாகராஜர் அவர்கள் இயற்றிய எந்துக்கு நிர்தய என தொடங்கிய பாடல். ராகம் அரிகாம்போஜி, தாளம் ஆதி. கற்றுத்தந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொண்டவர் பி மாதவி.
2: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல

0: 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
3: தினந்தோறும் பகல் 12:30
2: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30

நேரம் 12:30. இனி தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் பாட்டு கேட்கலாம். முதலில் வேயுரு தோழிபங்கன், திருஞான சம்பந்தர் தேவாரம்.

நேரம் 12:35 ஆகிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பன்னிசேமாலை. இன்றைய நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக ஒருபொழுதும் என்று தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

0: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணி காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று சூரியகாந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். புதைப்படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்ட கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்து கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் இன்னும் சற்று நேரத்தில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 45 இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் நிதித்துறை, ரயில்வே, உள்துறை, சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழகத்தின் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்னும் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு

0: நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். 140 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக நாம், இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. நாமள அரசாங்கத்தினுடைய ஒரு முகமாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முகமாக மக்களுக்கு பார்க்கும் பொழுது, மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம்.
1: சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியும், கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சாதனைகள்.
1: தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரிஜிநகர், நந்திகிராம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். அசாமில் நாகவான் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப்பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சல பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல் கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 357,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க் அரசும் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிரீன்லாந்து மீதான நிர்வாக அதிகாரத்தை டென்மார்க்கும், பாதுகாப்பு அதிகாரத்தை அமெரிக்காவும் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பான முழு கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு ஐநா நிபுணர்கள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை மூலம் 100 ஆப்கன் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு தடை விதித்ததை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அந்நாட்டு மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 127,000 ஆப்கன் அகதிகளை அந்நாட்டிற்கு பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நகர்ந்து வருவதால் தெற்கு ஒடிசா, வட ஆந்திரா பகுதிகளில் மழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.

0: உள்ளது. இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், தெலங்கானா, தெற்கு கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சியில் தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்திய வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் PV சிந்து, பழுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு, துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனுபாக்கர், குத்துச்சண்டை பிரிவில் லோவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷெகராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் போட்டியிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. 15 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: இப்பொழுதுதான் சிகரெட் கட்டையை பற்றி உங்களிடம் சொன்னேன், அதற்காக நான் வெட்கப்படுகிறேனா என்று கேட்கிறீர்களா என்றாள் தாய். தனது வியப்புணர்ச்சியை மூடி மறைக்காமல் அவள் மீண்டும் ஏதோ கேட்கும் பாவனையில் பேசினாள். நேற்றுதான் நான் இங்கு வந்தேன். அதற்குள்ளாக இதை என் சொந்த வீடு போலவே கருதி நடந்து வருகிறேன். எதற்கும் அஞ்சாமல் என்ன சொல்கிறோம் என்பதே தெரியாமல் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்றாள் சோஃபியா. என் தலையே சுற்றுகிறது. நானே எனக்கு அந்நியமாய் போய்விட்டது போல் தோன்றுகிறது என்று மேலும் பேசத் தொடங்கினாள் தாய். முன்பெல்லாம் ஒரு நபரிடம் நான் என் மனத்தில் உள்ள விஷயத்தை வெளியிட்டு கூற துணிவதென்றால் அதற்கெனக்கு அந்த நபரோடு ரொம்ப நாள் பழக வேண்டும். ஆனால் இப்பொழுதோ என் இதயம் எப்போதும் திறந்து கிடக்கிறது. எனவே இதற்கு முன் நான் எண்ணி பார்த்திராத விஷயங்களை கூட திடீரென சொல்லி தீர்ந்து விடுகிறேன். சோஃபியா மீண்டும் ஒரு சிகரெட்டை எடுத்துக்கொண்டே தனது சாம்பல் நிற கண்களில் மிருதுவான ஒளி ததும்ப தாயை பார்த்தாள். அவன் தப்பி செல்வதற்கு ஏற்பாடு செய்வதாக கூறுகிறீர்கள், ஆனால் அப்படி ஓடி வந்த பிறகு அவனால் எப்படி வாழ முடியும் என்று தன் மனத்துக்குள் அழுத்திக் கொண்டிருந்த அந்த கேள்வியை கேட்டு மனபாரத்தை குறைத்து கொண்டாள் தாய். அது ஒன்றும் பிரமாதமில்லை என்று கூறிக்கொண்டு இன்னொரு கோப்பை காப்பியை ஊற்றிக்கொண்டாள் சோஃபியா. இப்படி ஓடி வந்தவர்களில் எத்தனையோ பேர் எப்படி வாழ்கிறார்களோ அப்படியே அவனும் வாழ்வான். நான் அப்படி ஒரு ஆசாமியை சந்தித்தேன். அவனை அவன் வசிக்க வேண்டிய இடத்திற்கு அழைத்து சென்றேன். அவனும் நமக்கு இன்றியமையாத அசாமிதான். அவனை 5 வருஷ காலத்திற்கு நாடு கடத்தினர். ஆனால் அவன் அங்கு 3.5 மாதம்தான் காலம் தள்ளினான். தாய் அவளது முகத்தையே சிறிது நேரம் பார்த்தாள். பிறகு புன்னகை புரிந்தாள். அதன்பின் தலையை அசைத்து கொண்டே மெதுவாக சொன்னாள், மே தின கொண்டாட்டம் என்னிடம் ஏதோ ஒரு மாறுதலை உண்டாக்கிவிட்டது போல் எனக்கு தோன்றுகிறது. அது என்ன என்பதை என்னாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் என்னவோ ஒரே சமயத்தில் 2 பாதைகளில் சென்று கொண்டிருப்பது போல் ஒரு பிரமை. சமயங்களில் எல்லாமே எனக்கு புரிந்துவிட்டது போல் தோன்றுகிறது. மறுக்கணம் ஒரே மங்கல். கண்முன் இருள் மண்டி கவிகிறது. உதாரணமாக உங்களை பார்க்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய இடத்து பெண். இந்த வேலைக்கு வருகிறீர்கள். பாவலை தெரிந்திருக்கிறீர்கள். அவனை பற்றி நல்லபடியாய் பேசுகிறீர்கள். அதற்காக நான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி பெற தகுதியுடையவர் நீங்கள்தான் என்று கூறி சிரித்தாள் சோஃபியா. நான் என்ன செய்துவிட்டேன்? அவனுக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது நான் இல்லையே என்று பெருமூச்செறிந்தாள் தாய். சோஃபியா சிகரெட்டை கோப்பை தட்டில் நசுக்கி அணைத்தாள். அவள் தலையை அசைத்த அசைப்பில் அவளது பொன்னிற முடி உலைந்து நழுவி அவளது இடை வரையிலும் வந்து விழுந்து கற்றை கற்றையாய் புரண்டது. சரி சரி, இந்த அலங்காரத்தை எல்லாம் களைவதற்கு நேரமாகிவிட்டது என்று கூறிக்கொண்டே அவள் எழுந்தாள். எழுந்து வெளியே சென்று விட்டாள். நிக்கலாய் மாலையில் திரும்பி வந்தான். அவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சோஃபியா சிரித்துக்கொண்டே அவள் எப்படி தேசாந்திர சிக்ஷையிலிருந்து தப்பி ஓடி வந்த மனிதனை சந்தித்து

0: வைத்தாள், அவனை எப்படி மறைத்து வைத்தாள், அவள் எப்படி ஒற்றர்களுக்காக பயந்து நடுங்கினாள், வழியில் பார்க்கின்ற ஒவ்வொருவரையுமே ஒற்றர்கள் என்று அவள் எப்படி கருதினாள், ஓடி வந்த மனிதன் எப்படி நடந்து கொண்டான் என்பன போன்ற விவரங்களை எல்லாம் சுவாரஸ்யத்தோடு விளக்கி சொன்னாள். அவளது குரலில் ஒரு பெருமை துணி ஒலிப்பதாக தாய் கண்டறிந்தாள். ஒரு தொழிலாளி தான் ஒரு சிரம சாத்தியமான காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்ததை பற்றி அடையும் பெருமித உணர்ச்சி போல் இருந்தது அது. இப்போது அவள் ஒரு சாம்பல் நிற வேநீர்கால நீள் அங்கி அணிந்திருந்தாள். அந்த கவுன் அவளை மேலும் சிறிது நெடியவளாக காட்டியது. அவளது கண்கள் கருமை எய்தின போலவும் அவளது நடமாட்டங்கள் மிகுந்த அடக்கம் கொண்டன போலவும் தோன்றின. உனக்கு இன்னொரு வேலை காத்திருக்கிறது சோஃபியா என்று சாப்பிட்டு முடித்தவுடன் கூறினான் நிக்கலாய். விவசாயிகளுக்காக நாம் பத்திரிகை நடத்த ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சமீபத்தில் நடந்த கைதுகளால் அப்பத்திரிகையை விநியோகித்து வந்த மனிதன் ஒருவன் நமக்கிருந்து தொடர்பு விட்டு போய்விட்டது. அவனை கண்டுபிடிப்பதில் பிலகையா மட்டும்தான் நமக்கு உதவக்கூடியவள். நீ அவளை கிராமத்திற்கு ஒரு முறை உன்னோடு அழைத்து செல்ல வேண்டும். கூடிய சீக்கிரம். ரொம்ப சரி என்று பதில் கூறிக்கொண்டே சிகரெட்டை ஒரு முறை இழுத்து கொண்டாள் சோஃபியா. சரி, நாம் போவோம் இல்லையா? கட்டாயம். அதென்ன, ரொம்ப தூரமோ? சுமார் 80 கிலோமீட்டர் தூரம்தான். நல்லது. சரி, இப்போது எனக்கு கொஞ்சம் வாத்தியம் வாசிக்க வேண்டும் போலிருக்கிறது. பிலகையா, நீங்கள் என் வாத்தியத்தை கொஞ்ச நேரமேலும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா? என்னை பற்றி கவலைப்படாதே அம்மா, நான் ஒருத்தி இங்கே இல்லை என்றே நினைத்து கொள்ளேன் என்று கூறிக்கொண்டே சோஃபாவின் ஒரு மூலையில் போய் சாய்ந்தாள் தாய். அக்காளும் தம்பியும் தாயை ஒரு சிறிதும் கவனிக்காதவர்கள் போலவே காட்டிக்கொண்டனர். எனினும் அவர்கள் அவளை சாதுரியமாக பேச்சில் இழுத்துவிட முனைந்தார்கள். கேள் நிக்கலாய், இது கிரீச்சின் இசை. இன்று வரும்போது கையோடு கொண்டு வந்தேன். சரி, ஜன்னல் கதவுகளை அடை. அவள் வாத்தியத்தை திறந்து தனது இடது கையால் மெதுவாக வாசிக்க தொடங்கினாள். வாத்தியம் இனிமையான ஆழமான நாதத்தோடு இசைக்க ஆரம்பித்தது. ஒரு தாழ்ந்த பெருமூச்சோடு மற்றொரு ஸ்வரமும் முதல் ஸ்தாபியோடு சேர்த்து ஒலித்தது. அவளது வலது கை விரல்களிலிருந்து ஸ்வரநாதம் பளிச்சிட்டு குபுகுபுக்வென பொங்கி பிறந்தது. அந்த ஸ்வரங்கள் அந்த தாழ்ந்த ஸ்வரங்களின் இருண்ட சூழ்நிலையிலேயே பயந்தடித்து படபடத்து செல்லும் பறவை கூட்டம் போல் சிதறி பறந்தன. முதலில் தாய் அந்த சங்கீதத்தால் கொஞ்சம் கூட நெகிழவில்லை. அந்த சங்கீத பிரவாகம் அவளுக்கு வெறும் குழம்பி போன சப்த பேதங்களாகவே தோன்றியது. பல்வேறு ஸ்வரங்களும் பின் முடைந்தெழும் இங்கித நாத சுகத்தை அவளது செவிகளால் உணர்ந்து அனுபவிக்க இயலவில்லை. அவள் சொக்கிப்போன கண்களோடு நிக்கலாயை பார்த்தாள். நிக்கலாய் அவள் உட்கார்ந்திருந்த சோபாவின் இன்னொரு மூலையில் கால்களை இழுத்து மடக்கி உட்கார்ந்தான். தங்கமயமான சூழல் கற்றையால் விளிம்பு கட்டப்பெற்று சிறந்து விளங்கும் சோஃபியாவின் பக்கவாட்டு உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். சூரிய ஒளி சோஃபியாவின் தலைமீதும் தோல் மீதும் படிந்து ஒளிர்ந்தது. வாத்தியத்தின் ஸ்வர கட்டைகளின் மீது விளையாடும் அவளது விரல்களை தடவி கொடுப்பதற்காக நழுவி இறங்கியது. அந்த கீதம் விம்மி பெருகி அறை முழுவதும் நிரம்பி ஒலித்தது. தாயின் உள்ளத்தை தன்னை அறியாமல் தொட்டு ஒலிக்க தொடங்கியது. என்ன காரணத்தினாலோ கடந்த காலத்தின் இருள் கிடங்கிலிருந்து ஒரு பெரும் வேதனை மறந்து மரத்துப்போன வேதனை மீண்டும் உயிர் பெற்றெழுந்து அவள் மனத்தில் புகுந்து உறுத்தி மிகுந்த கசப்பை கொடுத்தது. அந்த காலத்தில் ஒரு நாள் அவளது கணவன் இரவில் அகால வேளையில் நன்றாக குடித்து தீர்த்துவிட்டு வீட்டுக்கு வந்தான். அவளை தன் கரத்தால் இறுக பிடித்து படுக்கையை நின்றும் இழுத்து கீழே தரையில் தள்ளி ஒரு உதை கொடுத்து விட்டு போனான். ப, இங்கிருந்து போய்விடு நாயே, உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலாய் வருகிறது. மிக்காயில் அடிகளிலிருந்து தப்பிப்பதற்காக அவள் தனது 2 வயதான மகனை பற்றி எடுத்து முழங்கால் இட்டிருந்த தன் உடம்புக்கு முன்னால் அவனை ஒரு கேடை மாதிரி நிறுத்தி கொண்டாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1 மணி. நேர்களினை கேட்டு ரசிக்கலாம் மகளிர் நேரம். அன்பு சகோதரிகளே, இது உங்களுக்கான நேரம். சகோதரிகளே, நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடித்துவிட்டு சற்று ஓய்வெடுக்கும் நேரம் அல்லவா? இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான பாடலை புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்டு ரசிக்கலாம் உங்கள் விருப்பமாக என்று நினைக்கலாம் நீங்கள். அப்படியென்றால் நீங்கள் தொடர்பில் வரலாம். 0413 என்கிற இந்த முன் இணைப்பு எண்ணுடன் 2275240 2275250 இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் வரலாம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்க காத்திருங்கள். உங்களுக்காக பாடலை கொடுப்பதற்காக காத்திருக்கிறோம். இணைப்பில் வாருங்கள் சகோதரிகளே. இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் ஒரு பாடல் முதலில் வாழ்வே மாயம் படத்திலிருந்து வருகிறது.

நேரம் 1:05 28 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம். சகோதரிகள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி. இணைப்பில் வாருங்கள் சகோதரிகளே. உங்கள் இணைப்பு கிடைக்கும் ஒரு பாடல் உங்களுக்காக. தர்ம யுத்தம் படத்திலிருந்து வருகிறது நேர்களே.

0: நேரம் 1:10 24 நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் நம்மோடு இணையக்கூடிய முதல் அன்பு சகோதரி யாருன்னு கேட்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம். மதிய வணக்கம் சார்.
0: மதிய வணக்கம் உங்களுக்கும். யார் எங்கேருந்து பேசுறீங்க சகோதரி?
1: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் சார்.
0: மாலாதேவி ரவீந்தர். கூடூர் பகுதியெல்லாம் எப்படி இருக்கு? வெயில் இருக்கா? மழை பெய்யுதா திருவாரூர்ல?
1: ரெண்டு நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு மழை பெஞ்சுது.
0: இப்போ வந்து
1: அப்படியே கிளவுடா இருக்கு சார். அப்படியே மழை லேசா இருக்கு,
0: மேகமூட்டமா இருக்கு.
1: வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: அப்படியா? இங்க பாண்டிச்சேரியில நேத்து இரவு நல்ல
1: மழை. தண்ணி வந்துகிட்டு இருக்கு. எங்க ஊர் ஆறுல கொஞ்சம் தண்ணி வந்துட்டா
0: என்ன பாட்டு கேக்க போறீங்க சகோதரி?
1: நினைவெல்லாம் நித்திய அந்த படத்துல ரோஜாவே தாளாட்டும் தென்றல் அந்த பாடலை. ஆமா சார்.
0: இந்த பாட்டு உங்களுக்கு விரும்புறதுக்கு என்ன காரணம் எதுவும் சொல்ல முடியுமா?
1: பாடல் நல்லா இருக்கும் கேக்கறதுக்கு, அதுக்காக தான் கேக்குறேன்.
0: பரவாயில்ல. சரிங்க, பாட்டு கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம் சார். வந்தி உங்கள்ட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நாளைக்கு
0: ரொம்ப சந்தோஷம். உங்கள்ட்ட பேசுனது எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சிமா. நன்றிமா.
1: நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ. உங்களுக்காக பாடல் இதுவும்.
1: நன்றி.

நேரம் 1:16, 2:00 நேரலி கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது மகளே நேரம் நேரலை நிகழ்ச்சி. சகோதரிகள், உங்களுக்கு பிடித்தமான அற்புதமான இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான இதயத்தில் இடம் பிடித்த சுகமான ராகங்களை கேட்டு ரசிக்கலாம். தொலைபேசி எண்கள் 0413 என்கிற அந்த முன் இணைப்பினுடன் 2275240 மற்றொரு எண் 2275250 இரண்டு தொலைபேசி எண்கள் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். செல்ஃபோன்லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா 0413 என்கிற அந்த முன் இணைப்பு கோட் நம்பர் இருக்குங்களா, கோட் நம்பரை போட்டு நீங்கள் நம்பரை போடுங்க. 0413 2275240 2275250 இந்த தொலைபேசி எண்களில் நீங்கள் வந்து தொடர்பில் வரலாம். இது மகளிர் நேரம். அற்புதமான பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் உடனே வாருங்கள். உங்களுக்காக பாடல்களை கொடுக்கறதுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். 2 மணி வரை நீங்கள் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் சகோதரிகளே. முதன்மை அலைவரிசையில் இன்றைய மாலை ஒளிபரப்பில் சில நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்காக. 7:00 முதல் 7:15 வரை திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் முதலில் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கக்கூடிய லாபம் குறித்து துறவர மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடைய நேர்முகம் இருக்குது. தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி குறித்த அனுபவம் நேர்முகமாக கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பறவிலை பி தங்கலீலா அவருடன் நேர்முகம். சென்னையிலிருந்து நிகழ்ச்சி அஞ்சலாக இருக்குது, கேட்டு பயன்பெறுங்கள். 8:00 முதல் 8:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையின் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:35 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை வரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். அதேபோன்று எஃப்எம் ரெயின்போ 102.8 ப்ரோக்ராம் நிகழ்ச்சியில் மாலை நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி மூலமாக நீங்கள் பாட்டு கேட்டு ரசிக்கலாம். 8:05 முதல் 9:00 வரை மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாக இருக்கிறது. 9:15 முதல் 10:00 வரை மீண்டும் 10:20 முதல் 11:00 வரை தேன் சிந்தித வானம். 10:00 முதல் 10:20 வரை 2026 ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகள்.

20வது பதிப்பு குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 9:11:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தி செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்கள் இணைந்திருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம்.

0: நேரம் 1:22 போகிறது. இந்த இணைய நேரத்தில் நம்மோட இணையக்கூடிய அன்பு சகோதரி இணைப்பில் வந்துட்டாங்க, அவங்களை சந்திக்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம், நான் கருப்பூர்லேருந்து ரஞ்சனி பேசுகிறேன்.
0: கருப்பூர் ரஞ்சனி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா
0: இருக்கீங்க? நலமா இருக்கேன் ரஞ்சனி. ரஞ்சனிக்கு என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
1: நிழல்கள் படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுவேன்.
0: சரிம்மா சரிம்மா சரிம்மா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க?
1: படிச்சுட்டு இருக்கேன்.
0: என்ன படிக்கிறீங்கம்மா?
1: பிஎஸ்என்எஸ்சி படிச்சுட்டு
0: இருக்கேன். ஓகே, உங்கள் எதிர்கால லட்சியம்?
1: நன்றி.
0: உங்களுக்கா பாடல் கொடுத்தலாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: நேரம் 1:26 ஐந்து நொடியாகிறது. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ். இது மகளிர் நேரம். மகளிர் நேரத்தில் நம்மோடு இணையக்கூடிய ஒரு அன்பு சகோதரி யாருன்னு கேட்கலாம். சகோதரி வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் காட்டூர்லேருந்து சங்கீதா சுரேஷ் பேசுகிறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் காட்டூர் சங்கீதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன் சார்.
0: உங்கள் காட்டூரில் என்ன சிறப்புன்னு சொன்னால் என்ன சிறப்புங்க
1: சார்? காட்டூர் காளி.
0: காளியம்மன் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா?
1: ஆமா சார், இது கும்பாபிஷேகம் நடந்துச்சு சார் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை.
0: அப்படிங்களா, சரி.
1: ஆமா, காட்டூர் காளியம்மன் கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ஆடி மாசம் நாலா திருவிழா திருவிழா சார் வரும் சார். ஆடி முடிஞ்சிருச்சு,
0: பரவாயில்ல. ஒரு நல்ல ஒரு ஆனா ஃபேமஸான ஒரு கோயில் தானே இது?
1: ஆமா சார், கண்டிப்பா சார்.
0: ரொம்ப சந்தோஷமா, சரிங்க, நல்லதுங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு சிந்து பயிர் எழுது, 400 சிந்து, காவடி சிந்து, அந்த பாடல் என்னோட தோழி கூட ஒரு மாலாதேவிக்காக.
0: அப்படியா? ஏன்னா அந்த பாட்டு வந்து சித்ரா அம்மா ஓப்பனிங்ல ஆரம்ப காலகட்டங்கள்ல சின்ன வயசுல பண்ணது இல்லையா?
1: நன்றிமா.
0: நன்றிமா.

0: நேரம் 1:31 44 நொடியாகிறது. நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம். தொலைபேசி ஒளி நேர் விருப்பமாக ஒளிவிழா வந்து கொண்டிருக்கிறது. சகோதரிகள் தங்களுக்கு பிடித்தமான அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் அடுத்த சகோதரி இணைப்பில் வந்துட்டாங்க. வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் சோரிங்குப்பத்துல இருந்து சிவகாமி பேசுறேன்.
0: சிவகாமி எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷம் சிவகாமி. நீங்க வானொலி நிகழ்ச்சிகள் எல்லாம் கேப்பீங்களா?
1: எல்லாம் கேப்போம். காலையில 5:40 வச்சேன்னா அதோட நைட்டு 10:11 தான் இருக்குமே.
0: எங்கப்பா என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க?
1: நானா யோகா பண்ணுவேன்.
0: யோகா?
1: வீட்டுலதான் இருப்பேன். வீட்டுல பண்ணுவேன்.
0: இப்ப வானொலிதான் உங்களுக்கு, வானொலிதான் ஒரு நண்பனா இருக்குது இல்லையா?
1: புதுவைக்கு வந்து புகழ் சேர்க்கறதே புதுவை வானொலி தான். அதுக்கப்புறம் தான் இப்பதான் ஒரு 20 வருஷம் அந்த சூரியன் எப்பம்
0: தனியார் வானொலிக்கு போவேனா? நம்ம வானொலி வந்து அரசாங்க வானொலிங்கிறது வந்து இல்ல அரசாங்க வானொலிங்கிறது வந்து மக்களுக்காக உள்ள வானொலி. நம்ம மக்களுக்காக எல்லா நிகழ்ச்சிகளும் இல்லைங்களா?
1: இல்ல சொல்றேன், நானு பொதுவா சொல்றேன், வானொலினா அப்பில இருந்தே எப்ப வானொலி கண்டுபிடிச்சாங்களோ அதுல இருந்தே நம்ம புதுவைக்கு புகழ் சேர்த்துன்னு இருக்குது. நம்ம பாண்டிச்சேரி வானொலி தான் நல்ல நல்ல நிகழ்ச்சி எல்லாம், நல்ல நல்ல நாடகம், அப்புறம் வந்து விவசாய நிகழ்ச்சி, இந்த இது மாதிரி நேயர் இருப்போம். அப்புறம் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் 11 மணிக்கு காத்தால போடுவீங்களே அது. அப்புறம் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் புதன்கிழமையில.

0: அதெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு சொல்லுங்க, ஆகவே ஆகாது.
1: கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கிட்டு இன்ன வாங்கன்னு தெரியல இந்த ரேடியோ.
0: அப்பா அடி அம்மாடியோ.
1: ஆமா அது கடகம் பாருங்க, ஒரு கருப்பாவே கடக்கும், அது தொடச்சாலும் வெள்ளையாவாது அப்படி இருக்கும்.
0: ஆனா எப்படி நேரம் வந்து

0: இது ரிப்பேரே ஆவாதான்னுவாங்க.
1: அதெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு சொல்லுங்க, ஆகவே ஆகாது.
0: கிட்டத்தட்ட சுதந்திரம் வாங்கிறது இன்னும் வாங்கன்னு அஞ்சேர்ல இந்த
1: ரேடியோ.
0: ஆமா, அது கடகம் பாருங்க, ஒரு கருப்பாவே கடக்கும், அது தொடச்சாலும் வெள்ளையாவாது, அப்படி இருக்கும்.
1: ஆனா எப்படி நிறம் வந்து, நிறம் எப்படி இருந்தாலும் ஆனா ஒளிபரப்பு நல்லா தெளிவா கேக்குது இல்லையா?
0: தெளிவா கேக்குது, ஒரு பிரச்சனையும் இல்ல.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நல்ல வானொலி பத்தி அன்மா அருமையா சொன்னீங்க. அது புதுச்சேரி வானொலியில பத்தி ரொம்ப பெருமையா இருக்கு சொன்னது. நீங்க ஒரு வானொலி ரசிகா இருக்கீங்க, பெருமையா இருக்கு.
0: அதுவும் இல்ல, அண்ணா வந்து வானொலி எல்லாம் பேசுவான், நானும் வந்து பேசிருக்கேன்.
1: அண்ணன் பேருங்க?
0: அண்ணன் பேரு கங்காதரன்.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, சந்தோஷம்.
0: விவசாய நிகழ்ச்சியில ஒரு நாலஞ்சு நிகழ்ச்சி பேசிருக்கிறான், கட்டுரெல்லாம் எழுதி கொடுத்துக்கிறான் வானொலிக்கு.
1: அப்பா சூப்பரே. இல்ல ரொம்ப ஒரு நல்ல அதி தீவிர ரசிகையை சந்திச்சதுல மிக்க சந்தோஷமா இருக்குமா. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு தியாகம் படத்துல இருந்து நல்லவர் கெல்லாம் ஒன்று மனசாட்சி.
1: அது நீங்க அப்பா அருமையான பாட்டு கேட்டுக்கிறீங்க. நான் உண்மையிலே உங்கள்கிட்ட பேசுனது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்குதுமா.
0: ஓகே,
1: நன்றிமா. உங்களுக்காக பாடல வர்றது கேளுங்க. நன்றிமா, இணைப்பில் வந்து. தேங்க்யூ.
0: தேங்க்யூ சார்.

நேரம் 1:40 13:00 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன் மேலிவரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது மகளிர் நேரம். சகோதரிகள் தங்கள் மனதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அற்புதமான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சில தகவல் வானொலி பற்றின தகவலெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. வானொலி தான் உற்ற நண்பன் என்று கூட சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு நம்ம புதுச்சேரி வானொலியின் நிகழ்ச்சிகள் அவர்களது மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறது என்பது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வரிசையில் அற்புதமான பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் சகோதரிகளே. 2 மணி வரை உங்களுக்காக நான் பாடல்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன். 1:41 ஆகிய போகிறது, இணைப்பில் வாருங்கள். அதற்கு முன்பாக ஒரு பாடல், ஆம்னர்களே, புன்னகை மன்னன் படத்திலிருந்து ஒரு பாடல், ஏதோதோ அப்படிங்கிற ஒரு பாட்டு உங்களுக்காக. இதோ மகளிர் நேரத்தில்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலை. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
2: தினம்தோறும் காலை 6:15
4: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
2: தெய்வீக ராகம் தினம்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
5: நேரம் 1:51. 10:00 இது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது மகளிர் நேரம் தொலைபேசி ஒளி நேரலை நிகழ்ச்சி. மகளிர் நேரத்தில் கரகாட்டக்காரன்

மகளிர் நேரத்தில் நிறைவாக. பாடும் பறவைகள் படப்பாடல்.

0: relief material to flash flood recovering Nepal. UN warns Pakistan against forcibly deporting Afghan refugees, also raises concerns over the directive requiring medical institutions to remove Afghan students. Assam remembers iconic singer-composer Zubeen Garg on his death anniversary and 20th Asian Games to begin in Japan this afternoon. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:15. நேரில் இனி கேட்டு ரசிக்கலாம். என்றும் இனியவை காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பு. அந்த வகையில் முதலில் வருகிறது படகோட்டி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் சுசீலா குரல்களில் ஒரு பாடல்.

0: நேரம் 2:20 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மேலை வரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் நேர்களை. என்று மீனியவையாக அற்புதமான பழைய பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களில் அடுத்து ஒழிக்க வருகிறது பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: அடி நாக்கு, என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் ராஜ

0: 2:24 என்றும் இனிவையாக என் அண்ணன்.
1: கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய்ப் போன

0: நேரம் 2:27, 43 நொடியாகிறது. நேரலி கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை வரிசை 1815 கிலோஹெர்ட்ஸ். இது என்றும் இணைவை காலத்தை வென்றிருக்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பு. அடுத்த பாடல் கௌரவம் படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: கண்ணா

0: கொலைகளும். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
5: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு.

0: குரு. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
1: அடை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து கூவும் சிறு குயிலான்.
2: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
4: நேரம் 2:35 ஆகிறது. என்றும் இனியவையில் நிறைவாகன பாடல், புதிய பறவை படத்திலிருந்து ஒரு பாடல், சுசிலாவின் குரலில்.

0: அறிவியல் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலை கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீதவானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: நேரம் 2:35 30 நொடியாகிறது. என்றும் இனியவையில் நிறைய வாகன பாடல், புதிய பறவை படத்திலிருந்து ஒரு பாடல், சுஷிலாவின் குரலில்.

0: alors un centre stratégique.
1: Est-ce à cette époque que Duplex apparaît?
0: Oui. Et maintenant, nous arriverons à un personnage très célèbre de l'histoire de Pondichéry. Ce nom, Joseph François Duplex.
1: Qui était Duplex?
0: Duplex était gouverneur général des établissements français en Inde. Il a joué un rôle majeur au XVIIIe siècle. Il ne voulait pas simplement développer le commerce français. Il voulait renforcer considérablement l'influence française en Inde.
1: Donc, son ambition était politique?
0: Oui, de plus en plus. Il cherche à utiliser les rivalités entre les puissances et les dirigeants locaux pour accroître l'influence française. Cette période est particulièrement complexe parce que les Français et les Britanniques sont en concurrence.
1: Est-ce que Duplex vivait à Pondichéry?
0: Oui. Pondichéry était le centre principal de la présence française en Inde. C'était donc un lieu où se prennent ses décisions commerciales, politiques et militaires.
1: Et est-ce que Duplex a réussi?
0: Il a obtenu certains succès, mais son projet d'entendre fortement l'influence française en Inde n'a pas finalement abouti. La rivalité avec les Britanniques s'est intensifiée. Les Français ont finalement perdu leur position dominante dans la région.
1: Donc, Pondichéry est restée française, mais la France n'a pas créé un grand empire en Inde.
0: Exactement, c'est une distinction très importante. Les Français ont conservé certains établissements, mais leurs ambitions territoriales ont été limitées. Arrêtons-nous un instant pour apprendre quelques mots. Une rivalité, competition, rivalry, une puissance, power, l'influence, influence, un gouverneur, governor, une ambition, ambition, négocier, to negotiate. Je te répète, Pandra. Arrêtons-nous un instant pour apprendre quelques mots. Une rivalité, competition, rivalry, une puissance, power. L'influence, influence. Un gouverneur, governor. Une ambition, ambition. Négocier, to negotiate. Un traité, treaty. Un territoire, territory. Essayons quelques phrases.
1: La France et la Grande-Bretagne étaient en rivalité.
0: Très bien. Et puis?
1: Duplex voulait augmenter l'influence française.
0: Excellente.
1: Les deux pays ont signé un traité.
0: Parfait. Merci à tous. On continuera la prochaine cours. Merci.
2: Au revoir. Bonne journée.
1: Au revoir. Bonne journée. Merci.
0: À tous.
3: நேயர்களே, இதுவரை மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் இடம்பெற கேட்டீர்கள். ஆசிரியர் கே ஸ்ரீதேவி அவர்கள், மாணவி எஸ் சாதனா. இத்துடன் இன்றைய பிரெஞ்சு பாடம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
7: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை நிலையத்திலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி, நெய்மூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதிவான மழையின் அளவு 6 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம், திருவண்ணாமலை மாவட்டம் ஜம்மனாமரத்தூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். புதுச்சேரி திருக்கனூர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், விழுப்புரம் மாவட்டம் முகையூர், கஞ்சனூர், வளத்தி, ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், பாலாஜா, கடலூர் மாவட்டம் வானமாதேவி, ஆற்காடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், செஞ்சி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி, பாலாறு அணைக்கட்டு, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ், கடலூர் மாவட்டம் குடிதாங்கி, கோலியனூர், தொண்டாமுத்தூர், தென்பரநாடு, வடவனூர், விருதுநகர் மாவட்டம் கோவிலாங்குளம், சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர். வெம்பாக்கம், குந்தாப்பாலம், நாட்ராம்பள்ளி, போளூர், செம்மேடு, காட்பாடி, பூண்டி, பில்லூர் அணை, காட்டுமயிலூர், சின்னக்கல்லாறு, வாணியம்பாடி, மேலாளத்தூர், மயிலம், வேப்பூர், அன்னவாசல், தழுதலை, பரங்கிப்பேட்டை, ராணிப்பேட்டை, அம்முண்டி, தாமிரபாக்கம், செங்கம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சூரப்பட்டு, திருவெண்ணநல்லூர், தியாகதுர்க்கம், வந்தவாசி, கிருஷ்ணாபுரம், நாராயணபுரம் ஏரி, வல்லம், சின்கொனா, சோலையாறு, குறிஞ்சிப்பாடி, திருத்தணி, பள்ளிக்கரணை, ரிஷிவந்தியம், வாடிப்பட்டி, உசிலம்பட்டி, கீழ்பண்ணாத்தூர், கொத்தவாச்சேரி, வேங்கூர், மேடவாக்கம் சந்திப்பு, பெருங்குடி, குடியாத்தம், பள்ளிப்பட்டு, ஜெயங்கொண்டம், பெரம்பலூர், திருப்பத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், வாணியம்பாடி, திருப்பத்தூர், கெடார், மின்னல், பஞ்சப்பட்டி, அவலூர்பேட்டை, அரசூர், சங்கராபுரம், வீரகவூர், வரட்டுப்பள்ளம், வடக்குத்து ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்காலில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.1 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூரில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தருமபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. நாகப்பட்டினம், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. திண்டுக்கல், திருவள்ளூர், கடலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மதுரை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், பெரம்பலூர், அரியலூர், கரூர், நீலகிரி, திருச்சிராப்பள்ளி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36-37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26-27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ மிதமான அளவில் மழை பெய்யும் வாய்ப்புண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:10. இனி நேரில் கேட்டு ரசிக்கலாம் பன்மொழி பாடல்கள். அந்த வரிசையில் முதலில் தெலுங்கு பாடல் ஒன்று, முராரி பட பாடல், சங்கர் மகாதேவன் குரலில்.

நேரம் 3:15 36 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது புதுச்சேரி வானொலியின் முதன்மை வரிசை. இது பன்மொழி பாடல்கள் வரிசையில் ரஞ்சித் சுசித்ரா குரல்களில் மற்றும் ஒரு தெலுங்கு பாடல் போக்கிரி படப்பாடல்.

3:26 22 நிறைவாக மலையாள பாடல் ஒன்று, கியூன் படப்பாடல். இந்த பாடலோடு இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30. தொடர்வது சங்கீத சரல் முதலில் விளம்பரம்.
1: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா?
2: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எழில் ராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். உடன் வயலின் வாசிப்பவர் நெய்வேலி வி. லலிதா அவர்கள், வி. வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக சரசி ருஹாசன பிரியே, புலியூர் துரைசுவாமி ஐயர் கீர்த்தனை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது எழில் ராமன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். உடன் வயலின் வாசித்தவர் நெய்வேலி பி லலிதா அவர்கள், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம்.
1: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் முதலில் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவாரூர் மாவட்டம் பெரியபாளையம் அனுராதா பாலாஜி அவருடன் நேர்முகம். தொடர்ந்து கீரைகள் சாகுபடி குறித்து, கீரைகள் மூலிகைகள் சாகுபடி குறித்து அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கிலீலா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் புதுச்சேரி தேசிய தொழில் சேவை மையம் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு, SC/ST மாணவர்களுக்கான இலவச பயிற்சி மற்றும் உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தகுதியுள்ள SC/ST வேலைவாய்ப்பு தேடுபவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட உள்ள பயிற்சி பாடநெறிகளில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அலுவலக தானியங்கி, கணக்கியல் மற்றும் மதிப்பக உதவியாளர், கணினி பயன்பாட்டு வணிக கணக்கியல், சைபர் பாதுகாப்பு வலைதள மேம்பாட்டு உதவியாளர். வயது வரம்பு 1/9/2026 உள்ளபடி 18 முதல் 30 வரை. விண்ணப்பிக்க கடைசி தேதி 25ஆம் தேதி, இம்மாதம் 25ஆம் தேதி. SC/ST விண்ணப்பதாரர்கள் தேசிய தொழில் சேவை மையம், N6 முதல் தளம் 3வது குறுக்கு திரு, நடைசநகர், புதுச்சேரி என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளலாம். காலை 10 மணி முதல் மாலை 5:30 வரை, திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை. சுய சான்றோப்பம் விட்ட அனைத்து ஆவணங்களுடன் நேரில் செல்லலாம். நேரம் 4 மணி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

ஆர்சி பிலிம்ஸ் கம்பைன்ஸ் வழங்கும் மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் மம்முட்டி, அமலா, ஜெய்சங்கர், ஒய் ஜி மகேந்திரன், சரத்குமார், நாகேஷ், தியாகு, சார்லி மற்றும் பலர். கதை எஸ் என் சௌமி, வசனம் கே குணா, இசை இளையராஜா, இயக்கம் கே மதுவா.

0: இந்த வழக்கில் உள்ள சாட்சிகளும் ஆதாரங்களும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பிரதிவாதி சுந்தரம்தான் குற்றம் புரிந்துள்ளார் என்று நிரூபிக்கின்றன. பிரதிவாதிதான் கொலை செய்திருக்க வேண்டும் என்பதற்கான அனைத்து ஆதாரங்களையும் அரசு தரப்பில் தெளிவாக வெளிக்கொண்டு வந்திருப்பதால் இந்தியன் பெனல் கோடு 302 பிரிவின்படி பிரதிவாதி சுந்தரம் கொலை குற்றத்திற்கான தண்டனைக்குரியவராகிறார். எனவே பிரதிவாதி சுந்தரம் சாகும் வரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன்.
1: நீ என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் சரி, கான்பரன்ஸுக்கு வராது சரியில்லை சேகர். டெல்லியிலிருந்து ஃபோன் பண்ணப்பவே சொன்னான், நான் வந்ததிலிருந்து என் கூட இருப்பேன். இப்ப பாத்தியா, நான் இவனை தேடி இங்க வர வேண்டியதா போச்சு. சேகர், என்னாச்சு உனக்கு?
2: அதே, நான் ரொம்ப நம்பிக்கையோட ஒரு கேஸ்ல வாதாடணும்ப்பா, ஆனா அதுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: ஓ, கேஸ் விஷயமா? ஜெயிச்சா தான் பீஸ் தரேன்னு சொல்லியிருந்தாரு அந்த கட்சிக்காரர்.
2: சிச்சி, அவர் நான் கட்சிக்காரர் மட்டும் நினைக்கிறது இல்லப்பா, என் சொந்த அண்ணன் மாதிரி அவர். நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, சுந்தரம் அவர் தான் அது.
1: நீ சொல்லியிருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆமா, என்ன கேஸ்?
2: பேப்பர்ல படிச்சிருப்பியே, இந்த விஜயலட்சுமி கொலை கேஸ். அதுல அவர்தான் குற்றவாளி. கேபிட்டல் பனிஷ்மெண்ட், தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க.
1: தூக்கு தண்டனை? யார் இந்த விஜயலட்சுமி?
2: அது சுந்தரத்தோட தம்பி பொண்டாட்டி. அவர் உண்மையிலே நிரபராதி. ஆனா என்ன செய்யறது, எல்லா சாட்சியங்களும் தடயங்களும் அவருக்கு எதிராக அமைஞ்சு போச்சு. நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன்.
1: செஷன்ஸ்ல தானே தீர்ப்பு சொன்னாங்க, ஹைகோர்ட் இருக்க, தூக்கு தண்டனை எப்படியாவது குறைச்சிக்கலாம்.
2: நோ ராஜா, தட்ஸ் நாட் தி பாயிண்ட். அவருக்கு தண்டனையை கொடுத்துட கூடாது. ராஜா, ஹைகோர்ட்ல இந்த கேஸ் நீ ஆர்கியூ பண்ண.
1: நானா? ஐ அம் சாரி. டெல்லியை விட்டுட்டு இங்க வந்து ஒரு கேஸ் வாதாட நிலைமையில நான் இப்ப இல்ல.
2: ராஜா, மாட்டேன்னு சொல்றாதரா, எனக்காகடா ப்ளீஸ்.
1: பாரு சேகர், ஹைகோர்ட்ல நீயே வாதாடினா போதும். இல்லைன்னா நம்மளோட எவ்வளவு ஜீனியஸ் எல்லாம் இங்க இருக்காங்க, அவங்கள யாராவது வச்சுக்கே. போனதை பத்தி நினைச்சு மனசு அலட்டிக்காத, அப்புறம் உள்ள கேஸையும் உன்னால சரியா வாதாட முடியாது. நிம்மதியாரு. அம்மா கோயிலா, நான் புறப்படுறேம்மா. குழந்தைங்க
3: மேல தூங்குறான், நீங்க ஏதாவது சாப்பிட்டு போலாமே.
1: ஒண்ணும் வேண்டாமா, மணி 10 ஆச்சு, காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 6 மணிக்கு ஃபிளைட்டு. பட்டுமா, குட் நைட்.

0: எக்ஸ்கியூஸ் மீ, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஃபோட்டோஸ் எடுக்கணும். கொஞ்சம் மாடலிங் பண்ண முடியுமா?
1: சாரி, ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்.
0: நல்ல கம்பெனி, நல்ல கேஷ்.
1: ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ.
0: ஓகே ஓகே. ஆளை பார்த்தா ஹெட்வேட் பிடிச்ச மாதிரி இருக்கு.
2: ஏய் ராஜா, ஊருக்கு போல?
0: இல்லை.
2: சரி வா, நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க, நான் அப்புறம் வரேன்.
3: ஓகே சார்.
2: வா. நீ நிஜமாக சொல்கிற?
0: நான் டெல்லிக்கு போகலை.
2: நல்லதான் போச்சு. நேற்று ராத்திரி நீ டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு தான் போனேன், பட் நீ போக மாட்டேன்னு என் மனசு சொல்லிச்சு.
0: அதான்டா நமக்குள்ள இருக்கிற பொருத்தம். அந்த கேஸை நான் நடத்துறேன்.
2: தேங்க்ஸ்ரா. தெரிஞ்சோ தெரியாமலோ சுந்தரண்ணனுடைய இந்த நிலைமைக்கு நான் காரணங்கிற குற்ற உணர்வு என்னை கொண்டுட்டு இருந்ததுப்பா. இப்போ உண்மையிலேயே எனக்கு நிம்மதியா இருக்கு. தேங்க்யூ.
0: ஆனா ஒரு கண்டிஷன்.
2: என்னப்பா கண்டிஷன்?
0: நிச்சயமா கேஸ் தோத்து போகும்னா வாதாடி என்ன பிரயோஜனம்? நான் இதை ஹைகோர்ட்ல நடத்துறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்கான்னு தெரியணும். பயல பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த சுந்தரத்தையும் அவங்க வீட்டில் இருக்கவங்களையும் பார்த்தோம்.
2: பார்க்கலாமே.
0: எப்போ?
2: இன்னைக்கு சாயந்தரமே புறப்படலாம்.
4: யோ முத்து, அந்த சுந்தரத்துக்கு ஹைகோர்ட் என்னையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் விடுதலை கிடைக்காது. ஓய், சீனிவாசன் ஜட்ஜ் இருக்காரு, அவர் எழுதின தீர்ப்பை மாத்தி எழுதுறதுக்கு இன்னொரு ஜட்ஜு புறக்கணும். ஓய்
5: பால்காட்,
4: தூக்கு கைத்துக்காக

0: பார்த்துட்டிருக்கானே அந்த சுந்தரம், அவனுக்கு எனக்கும் இப்படி ஒரு வாழ் வரும்னு தெரிஞ்சிருக்குமா?
1: வணக்கம் சார்.
2: ராஜா, இவன் தான் இந்த இடத்து கேர்டேக்கர், பேரு அழகு. அம்மா எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்க சார்.
2: ஏன்டா சலிச்சுக்கிற? இன்னுமா கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கல?
1: எவன் சார் எனக்கு பொண்ணு தரேன்றா?
2: அது உன் பேர்ல குழப்பம். ஏ, உங்க அம்மாவுக்கு என்னதான் மேல பிரியம் இருந்தாலும் உனக்கு போய் அழகுன்னு பேர் வைப்பாங்களா?
3: இவனுக்கு கூட ஜெயசேகர்னு பேர் வச்சிருக்காங்க. ஏதாவது கேஸ் ஜெயிச்சிருக்கானு கேளு.
2: என்னப்பா நீயே காட்டி குடுத்துற போல இருக்க.
1: அழகு, இங்க வா. பாலு இன்னும் இங்கதான் இருக்கற?
2: ஆமா சார்,
4: ஆமா சார்,
2: ஆமா சார்.
1: நான் தானே உன்னை கேட்டேன், ஏன் யாரோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் பதில் சொல்றேன்.
3: சேகர், இந்த பாலு யாரு?
2: அது இந்த சுந்தரத்தோட தம்பி.
3: அவர் ஏன் இங்க இருக்காரு?
2: வீட்டுலதான் இருந்தான். சுந்தரத்தோட அரெஸ்டுக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் மனக்கவலை, இங்க வந்துட்டான்.
3: சரி, போய் பாக்கலாமா?
1: அவரெல்லாம் இப்ப பாக்க முடியாது சார். புல் கிக்ல இருப்பார் சார்.
3: இந்த நேரத்துலயுமா?
1: அவருக்கு நேரம் காலையுமா கிடையாது சார்.
3: சேகர், நான் பாலுவை பாத்தியாகணும். யார் யாது?
2: என்ன பாலு? அவையோ, இது என் ஃப்ரெண்டு ராஜா, அட்வொகேட்.
3: ஹலோ.
5: நீங்க ஒருத்தர் பத்தலன்னு, இவரு வேறையா? ஹவ் அ ட்ரிங்க்.
3: நோ தேங்க்ஸ்.
1: பாலு, கவலைகள் எல்லாருக்குமே இருக்கு, அதுக்காக உடம்ப கெடுத்துக்கிற அளவுக்கு இதெல்லாம் தேவையா? அடுத்தது பாட்டில் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி போயிடலாமா?
3: பாலு, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சேகர், நாம இங்க தங்குறதுனால பிரச்சனை ஆகுமோ?
1: ஏன் இப்படி கேக்குறேன்?
3: அந்த ஆளுக்கு பிடிக்கலன்னா எதுக்குப்பா? வணக்கம் டாக்டர்மா.
6: நீங்க இந்த கேஸ் நடத்தினாதான் பெரிய அண்ணாவுக்கு விடுதலை கிடைக்கும்னு எல்லாரும் நம்புறாங்க. நானும் நம்புறேன். எல்லாத்தையும் விட எங்க அண்ணா தான் எனக்கு முக்கியம். அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த கேஸ்
3: முதல்ல சேகர், இந்த கேஸ் நீதான் நடத்தி கொடுக்கணும்னு என்ன வந்து கேட்டான். நான் பிஸியா இருந்ததாலே முடியாதுன்னு சொல்லிட்டேன். எதிர்பாராமத்தான் நீ சுந்தரத்தோட சிஸ்டர்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் சேகர்கிட்ட போய் நானே இந்த கேஸ் நடத்துறேன்னு சொன்னேன். என்னோட மனசு மாறினதுக்கு என்ன காரணம்னு அவன்கிட்ட சொல்லல. அந்த காரணத்தை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த கேஸ் நான் எடுத்துக்கிறேன்.
6: Thank you.
7: மிஸ்டர் ராஜா, நான் விடுதலையாவேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை.
2: நோனோ, நீங்க வீணா மனசு தளர விடுறீங்க. ராஜா வந்தாச்சு இல்ல, கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். உங்களுக்கு அவ்வளவு தெரியும்.
3: இவன் என்ன பத்தி கொஞ்சம் அதிகமா தான் சொல்லுவான். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன்.
7: என் கவலை எல்லாம் என் விடுதலை பத்தி இல்ல, என் மேல சுமத்தப்பட்டிருக்கிற அநியாயமான பழி பத்தி.
2: என்ன நீங்க கொள்ளாத பழி?
8: தொடர்வது மௌனம் சமரம் திரைப்படம்.
3: மிஸ்டர் சுந்தரம், வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா நான் அப்புறம் வரேன்.
7: சேகர், தம்பி பாலு இன்னும் என்ன பார்க்க வரவே இல்லை. ஒருவேளை அவனும் என்ன குற்றவாளி நினைச்சிட்டானோ
2: என்னவோ. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது. அவனும் கொஞ்சம் பாருங்க, நீ கவலைப்படாதீங்க. நான் அவன்கிட்ட சொல்லி கண்டிப்பா உங்களை வந்து பார்க்க சொல்றேன். ஓகே.
3: சேகர், நான் அப்பீல் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நீ இன்னைக்கு மெட்ராஸ் கிளம்பு. அப்பீலுக்கு அட்மிஷன் கிடைச்சதும் இன்ஃபார்ம் பண்ணு, நான் உடனே புறப்பட்டு வரேன். மிஸ்டர் சுந்தர் எம்எல்ஏ ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அவரை காப்பாத்தினா இந்த கேஸ்ல பல விஷயங்களை எனக்கு தெளிவா தெரிஞ்சாகணும். சேகருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டான், எனக்கு அது பத்தாது. சில விஷயங்களை உங்க அண்ணிக்கிட்ட கேட்கலாம். ஆனா எந்த நிலைமையில அவங்கள விட உங்ககிட்ட பேசினா தான் ஏதாவது பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் எதிரி இல்லைங்கிறத நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ ஜெயிக்கணுங்கிற நினைப்போட கேட்கற விளக்கம் நினைச்சு நீ என் கேள்விக்கு பதில் சொன்னா போதும்.
6: உங்களுக்கு என்ன தெரியணும்?
3: விஜயலட்சுமி சாகும் போது நீ இந்த வீட்டுல தான் இருந்தியா?
6: இல்ல, மெட்ராஸ்ல இருந்த.
3: அப்புறம் நீ எப்ப இங்க வந்த?
6: 5 மாசத்துக்கு முன்னால மெட்ராஸ்ல என் வீட்டுல தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு நாள் தொடர்ந்து போன் அடிக்கிற சத்தம் கேட்டது.
9: ஹலோ.

0: போஸ்ட் பண்ணிட்ட முடிஞ்சு போச்சு
1: முடிஞ்சு பாடியன் டெட் பாடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு பாடி எடுத்துருப்போங்க
2: முடியாது பாடியை நாங்க எடுத்துட்டு போக போறோம்
1: அவன் நம்ம வீட்டுல செத்து போயிருக்கா அவ செத்து போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதுவும் தவிர நம்ம மக்களும் இங்கதான் இருக்காங்க அதனால இந்த ஊர் அடக்கம் பண்றதா அப்ப முறை
2: என் தங்கச்சி பாடி என்கிட்ட கொடுக்கு சார் நாங்க அடக்கம் பண்றதா முறை
1: புரியாம பேசுறியப்ப பாடி தீக்கம் போசாயிரு இனிமே அந்த கிராமத்துக்கு எடுத்து போய் ரொம்ப கஷ்டம்ப்பா
3: குணத்துக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது தூக்குறவனுக்கு தான் கஷ்டம் எல்லாம்
4: சார் என்னப்பா இது பெரிய தொந்தரவு போச்சு பாடியை யார் எடுத்துட்டு போதும் முதல்ல முடிவு பண்ணுங்க
3: மிஸ்டர் தேவராஜ் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பாடியை கொடுக்கறதா முறைன்னு எனக்கு படுது
1: அதை சொல்றதுக்கு நீ யாரியா ஏன் சொல்லக்கூடாது இதுல எதுக்கு சண்டை பாடி அண்ணங்காரனே எடுத்துட்டு போட்டோம் போய் சொல்லு
5: அண்ணா அவங்களே எடுத்துட்டு போட்டு
1: பலு என்னப்பா சொல்ற இதெல்லாம் சரியில்லை உனக்கு இதெல்லாம் புரியாது
3: புரிஞ்சுதான் சொல்றாரு கட்டில புருஷன் சம்மதம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ என்னையா மத்தியில சும்மா முத்து இதுல ஒரு கையெழுத்து போட்டு ஆக வேண்டியதை பாரு நீங்க எல்லாம் போங்கப்பா
5: எத்து வளர்த்தவங்க தானே கேட்கறாங்க எடுத்துட்டு போட்டு
6: அண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சு லட்சுமி அண்ணி ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க
7: எனக்கு தெரியலம்மா திருவிழாக்காக ஊருக்கு போயிருந்தேன் அங்க ஆள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது
8: ஆமா ஹேமா நானும் ஊர்லதான் இருந்தேன் சேதியை கேட்டதும் போட்டது போட்டபடி போட்டுட்டு நானும் இவ்வளவு ஓடியாந்துட்டோம் விசேஷத்துக்கு போலனாலும் துக்கத்துக்கு போனோம் இல்லையா
6: அண்ணா லட்சுமி அண்ணி எதுக்கு அப்படி பண்ணாங்க
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா அன்னைக்கு ராத்திரி சேலம் போறதுக்காக ரயில பிடிக்க ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின் 4 மணி நேரம் லேட்டுன்னு சொன்னாங்க சரி வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்கலாமே வந்தேன் வீட்டுக்குள்ள போறதுக்காக வேலைக்கார மணி ஆயிட்டேன் அப்போ மாடியில ஏதோ தீப்பிடிச்சிற வாடை வந்தது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மணி அழிச்சுக்கிட்டு நான் மாடிக்கு போனேன் அங்க
9: விஜயலட்சுமியோட சாவு தற்கொலை தான் நீ நினைக்கிறியா ஹேமா
6: எனக்கு வேற எதுவும் தோணலங்க
9: அவங்க தற்கொலை பண்ணிக்கணும்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா
6: எனக்கு தெரியல
9: உங்க சின்னனி சாகரப்போ இந்த வீட்டுல யாரா இருந்தாங்க
6: மணி மட்டும் தான் இருந்தா
9: அவன் இப்ப எங்க இருக்கான்
6: அவனோட வீட்டுல இருப்பான் யாரையாவது அனுப்பி கூட்டிட்டு வரட்டுமா
9: வேணாம் நானே பாத்துக்கிறேன் நான் வரேன்
1: வணக்கம் ஐயா எங்க முதலாளியை காப்பாத்த வந்தேன் வக்கீல் தெய்வம் நீங்க தானுங்களா
9: நான் கேக்குறதுக்கு எல்லாம் பதில் சொல்லு
1: கேளுங்க ஐயா
9: விஜயலட்சுமி இறந்த அன்னைக்கு நீ வீட்டுல தானே இருந்தேன்
1: ஆமாங்க
9: அங்க என்ன நடந்தது தெளிவா சொல்லு
1: அதத்தான் தெளிவா கோர்ட்லயே சொல்லிட்டேனே
9: பரவாயில்ல எனக்காக இன்னொரு தர சொல்லு
1: எங்க சின்னம்மா இறந்த அன்னைக்கு ராத்திரி

0: அப்புறம் தாங்க தெரிஞ்சது, இறந்தது எங்க சின்ன மண்ணு.
1: அங்க நீ வேற ஏதாவது பாத்தியா?
0: எதையும் பாக்கலங்க.
1: வீட்டுக்குள்ள ஆள் இருக்கும் போது ஏன் வெளியே கதவு போட்டுறான்?
0: மாடியில எங்க சின்னம்மா மட்டும் தனியா இருந்தாங்க, வீட்டுல யாரும் இல்ல. நான் தான் வெளியில பூட்டிட்டு படுத்துட்டாங்க.
1: நீ உள்ள படுக்கல?
0: நான் எப்பவுமே வெளியில படுக்கிறதாங்க வழக்கம்.
1: தற்கொலை தானே போலீஸ் கூட ஆரம்பத்துல இருந்துச்சாங்க, அப்புறம் எப்படி கொலைந்து மாறுச்சு?
0: அது எங்க சின்னம்மா இறந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வேலையா நானு பரமசிவன் வீட்டுக்கு போயிருந்தேன்.
2: இத பாருங்கம்மா, விஜயலட்சுமி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாதுன்னு நீங்க போலீஸ் கிட்ட சொன்னப்போ அவங்க ஏதேதோ சால் ஜாப்ப சொல்லி அது தற்கொலை தான் உங்க வாயை அடைச்சிட்டாங்க. நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. உங்க பொண்ணோட கல்யாணமும் காதல் கல்யாணம், சோ வரதட்சணைங்கிற பிரச்சனைக்கு இடமே இல்லை. என்ன காரணமா இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுதா?
3: எனக்கு இந்த காரணமும் தெரியலையே.
2: தெரியாது, தெரியக்கூடாது. இந்த காரணம் தடையும் துப்பு துளக்குறது, கண்டுபிடிக்கிறது, புடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் போலீஸோட வேலை.
3: அதுக்கு நாங்க என்ன செய்யறது?

0: அது எப்படின்னு கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா.
1: ஒன்னும் பெரிய விஷயம் இல்லையா, மனசுல தோன்றதெல்லாம் அவர் புகாரா எழுதி போலீஸுக்கு அனுப்பிச்சு, அதுக்கப்புறம் ஐஏ போலீஸுக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் ஒரு காப்பி அனுப்பிச்சேன்னா நடவடிக்கை தானா எடுத்துட்டு போறாங்க.
2: பரமசிவன் தூண்டி விட்டதுனால ஜனங்க எல்லாரும் பொதுக்கூட்டம் போராட்டம் பொம்பளைங்க ஊர்வலம்னு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. போக போக எங்க முதலாளி சுந்தரையாவை கொலகாரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. இப்படித்தாங்க பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு.

0: விஜயலட்சுமியை கொலை பண்ணது சுந்தரம் தான் ஏன் சந்தேகம் வந்தது?
1: போராட்டம் நடந்தப்ப ஆரம்பத்துல யார் பேரையும் சொல்லல, போக போக அண்ணா பேர சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் பேப்பர்ல நியூஸ் வந்தது, மந்திரிங்க கூட இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா செய்தி வந்தது. ஒரு நாள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முருகன் எங்க வீட்டுக்கு வந்தாரு.
2: பாய்யா முருகா, என்ன கல்யாணம் ஆச்சரியமா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. மணி ரெண்டு காபி கொண்டு வா.
3: வேண்டாம்.
2: என்னப்பா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: சுந்தரம், I have a bad news for you.
2: Bad news? என்னப்பா சொல்ற? Come on, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு.
4: பார்ட்னர், உங்களை போலீஸ் எந்த நேரத்திலையும் அரெஸ்ட் பண்ணலாம்.
2: என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களா, எதுக்காக?
4: விஜயலட்சுமி கொண்டது நீரா நம்புற அளவுக்கு ஏதோ தடையும் கிடைச்சது.
2: விஜயலட்சுமிய நான் கொன்னேனா? நான் சொல்ல விளையாடுறாங்களா?
4: சாரி சுந்தரம், எஸ்பி என்கிட்ட சொன்னார்.
2: என்ன காரணம் சொல்றாங்க?
4: அது
5: முருகன் சொல்ல தயங்கறது. விஜயலட்சுமிக்கு ஏதோ கள்ள தொடர்பு இருந்ததாகும். அது எங்க வெளியே தெரிஞ்சிருமோ பயந்து நீ அவளை கொண்டுட்டு தான்
2: சந்தேகப்படுறாங்க. என்ன சொல்றதுங்கிற விவசாயே கிடையாதா? அவ எனக்கு மக மாதிரிப்பா.
4: சுந்தரம், நீ முன்ஜாமீன் எடுக்கிறதா நல்லது.
2: என்னப்பா சொல்ல, நீ செய்யாத தப்புக்கு நான் இதுக்காக முன்ஜாமீன் எடுக்கணும்? அப்படி யாராவது என்ன பழி வாங்க நினைச்சா அந்த சேலஞ்ச் ஏத்துக்க நான் தயாரா.
5: சுந்தரம், எதுக்கு நினைச்சு வச்சுக்கிறேன், இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நாம தான் புத்திசாலித்தனமா சமாளிக்கணும். ஓகே.
0: ஒரு முக்கியமான தடயம் கிடைச்சதுன்னு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் முருகன் சொன்னாரு, என்ன அது?
1: லட்சுமி அண்ணி எழுதின லெட்டர் தான் அது. சுந்தர் அண்ணா தங்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு அண்ணி அதுல எழுதிருந்தாங்களா?
0: அந்த லெட்டர் விஜயலட்சுமி எழுதினதா
1: தெரியல, ஆனா கோர்ட்ல அந்த லெட்டரை உண்மை நம்பிட்டாங்க. உண்மை இல்லைன்னு எங்களால நிரூபிக்க முடியல.
0: ஏமா, வெளிப்படையா கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. சுந்தரத்தை பற்றின குற்றச்சாட்டுல ஏதாவது உண்மை இருக்குமா?
1: இல்ல, நிச்சயமா இல்ல. எங்க அண்ணா அந்த மாதிரி கிடையவே கிடையாது.
0: அப்படியே இருக்கட்டும். ஏமா, நீ ஒரு டாக்டர், மனுஷங்க ஹெல்ப் பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஒரு வீக் மோமெண்ட்ல வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல சுந்தர் ஒருவேளை அவளை கொலை பண்ணியிருக்காருன்னு நான் சொல்ல வரல. சுந்தர் அப்படி நடந்துகிட்ட அதிர்ச்சியில அவமானத்துக்கு பயந்து ஒருவேளை விஜயலட்சுமி தற்கொலை பண்ணிருந்தா?
1: நீங்க உங்க இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, அதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது.
0: சாரி ஹேமா, நான் ஒரு வக்கீல், முதல்ல விபரீதமா தான் நினைப்பேன், கேட்பேன். நான் வரேன். ஏ மணி, இங்க வா.
6: இந்த வந்துட்டாங்க.
0: உனக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா?
6: அப்படி ஒண்ணும் இல்லைங்க.
0: அப்ப ஏற வண்டியில. மணி, அந்த பரமசிவத்துக்கும் சுந்தரத்துக்கும் ஏதாவது தகராறு இருந்ததா?
6: எங்க ஐயா கம்பெனி தொடங்கின புதுசுல வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு மத்தியில யூனியன் அது இதுன்னு எந்த பிரிவும் கிடையாது. ஆனா பரமசிவம் ஆளுங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு யூனியன்ல சேர சொல்லி வற்புறுத்தினார். அதுல சேர்றதுக்கு விருப்பம் இல்லாத தொழிலாளர்களை வழிய போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால அவர் பக்கம் சில பேர் போய் சேர்ந்தாங்க. அப்படி சேராதவங்கள ஆள் வச்சு மிரட்டினாரு, சில சமயங்கள்ல அடிக்க கூட செஞ்சார். இப்படிப்பட்ட நச்சு தொந்தரவுகளை தாங்க முடியாததுனால பரமசிவத்தை பத்தி போலீஸ்ல எங்க ஐயா

0: பண்ணார். போலீஸ்ல போய் எங்க ஐயாவுக்கு நல்ல செல்வாக்கு இருந்தது. அவங்களும் பரமசிவத்தை பிடிச்சிட்டு போய் சமத்திய உதச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கே பரமசிவம் எங்க ஐயாவை பழி வாங்குவேன்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே பழி வாங்கிட்டான் ஐயா.
1: அவன் வீட்டுக்கு வழி எப்படி?
0: இப்படி நேரா போய் லெப்ட் திரும்பினா பரமசிவம் வீடு. வாங்க
1: மிஸ்டர் பரமசிவம், அவரை கொஞ்சம் பார்க்கணுமே.
0: சமூகம் யாரோ கேசி ராஜா, எம்ஏபிஎல் சுப்ரீம் கோர்ட் வக்கீல். அவங்க அப்பா சந்திரசேகர் பாவம் 8 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். சொந்த ஊர் காங்கயம், 80 ஏக்கர் அவள் நிலம், விவசாயத்தை அவங்க அம்மா சிவகாமி தான் பாத்துக்கிறாங்க. பிராக்டிஸ் சுப்ரீம் கோர்ட்ல ஓஹோன்னு பையனுக்கு நடக்குது. வருமானம் கொட்டோ கொட்டோ ஒரு கொட்டுது. சரிதானா?
1: என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே.
0: ஏன்பா ராஜா, பட்டமும் படிச்சு முடிச்சுட்ட, பதக்கமும் வாங்கிட்ட, மறுபடியும் ஏன் 3ஆம் கிளாஸ்ல சேரணும்னு பிரியப்படுற? புரியல. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சிட்டிங்க்கு 5000 ரூபாய்க்கு மேல வாங்குற நீ 50 ரூபாய் கூட தேராத இந்த பட்டிக்காட்டு கோர்ட்ல வாதாட வந்திருக்கிய, அதான் ஏன்னு கேக்குறேன். நல்லா இல்லையே.
1: எல்லாமே சொல்லி முடிச்சாச்சிங்களா?
0: முடிவா சொல்ல வேண்டியது ஒண்ணே ஒண்ணு இருக்கு.
1: சொல்லுங்க.
0: நீ எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு வந்தியோ அதே இடத்துக்கு ஒழுங்கா மரியாதையா போய் சேர்ந்துரு.
1: என்ன மறுச்சிங்களா?
0: ஒரு அண்ணன் தம்பிக்கு எச்சரிக்கை பண்ற மாதிரி பண்றேன்.
1: அதை கேட்க
0: முடியாதுன்னா? முடியாதுன்னா பாத்தியா, கைய நீட்டுனா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், தைலம் தேய்க்கிறதுக்கு ஒரு ஆள், மசாஜ் பண்றதுக்கு இன்னொரு ஆள், எல்லாம் நான் தீனி போட்டு வளர்த்த பசங்க. ஒண்ணு இல்ல, ஒரு மரத்தை பார்த்து கோபான் என்னன்னா, ஐயாவுக்கு அந்த மரம் பிடிக்கிற போல் இருக்குன்னு தென்னை மரத்தை வெட்டி சாய்ச்சிருவானுங்க.
2: வெட்டிட்டுங்களா?
0: சும்மா சொன்னா துட்டிக்கிறானுங்க.
1: அடி உதவாங்க என்னால முடியாது. அடுத்த ட்ரெயின் எப்பங்க மெட்ராஸ்க்கு?
0: நம்ம பசங்க பிகில் அடிச்சா போதும், உடனே வண்டியை கிளப்பிடுவாங்க. அவ்வளவு செல்வாக்கு. தம்பி போடுப்பா.
1: அப்ப நான் மிஸ்டர்
0: பரமசிவம்,
1: ஒரு சின்ன விஷயம். நான் வந்ததே சுந்தரம் கேச வாதாடத்தான், அதோட முடிவை தெரிஞ்சுட்டு தான் போவேன்.
0: அப்படின்னா

0: కేసీ రాజా ఎంఏబిఎల్ సుప్రీం కోర్ట్ లాయర్ అప్ప పేరు చంద్రశేఖర్ అమ్మా పేరు శివహామి ఓహోన్ ప్రాక్టీస్ ஏகப்பட்ட வருமானம் இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்ட நீ ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்காம போயிட்ட
1: ஏய் பரம நாய் சிவம் நிக்கிற மரத்தை உன்னால சாய்க்க தாண்டா முடியும் ஆனா சாஞ்ச மரத்தை மறுபடியும் நிக்க வைக்க என்னால தாண்டா முடியும் இனிமே சுந்தரம் கேஸ்ல தலை நீட்டுனே பிச்சிருவேன் பிச்சு
2: இதுவரை இடைபெற்ற விஜயலட்சுமி கொலை வழக்கின் மேல் முறையீட்டின்படி பிரதிவாதி சுந்தரத்துக்கு தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த உயர் நீதிமன்றம் கருதுகிறது. செஷன்ஸ் கோர்ட்டில் அரசு தரப்பில் வழக்கு நடைமுறையில் பல தவறுகள் நடந்துள்ளது. ஆகவே இவ்வழக்கை செஷன்ஸ் கோர்ட்டில் மறுபடியும் புதிய விசாரணை நடத்துமாறு உத்தரவிடுகிறேன். சுந்தரத்துடைய கேஸ் மறுவிசாரணைக்கு வருதியா?
3: சுந்தரம் நிரபராதின்னு ஹைகோர்ட்டிலிருந்தே விடுதலை பண்ணி இருக்கலாமே.
4: நீ என்னவோ ஜட்ஜி?
2: அந்த ஜட்ஜி வேற.
3: பின்ன எதுக்குன்னா மறுவிசாரணை?
2: ஹைகோர்ட்ல சுந்தரம் நிரபராதின்னு ஒத்துக்கலையே, அப்புறம் மறுவிசாரணை எதுக்குன்னா?
4: கீழ்கோர்ட்ல விசாரணை நடத்தின முறையே சரியில்லையா? ஆரம்பத்திலிருந்தே சுந்தரத்தை ஒரு குத்தவாளின்னு நினைச்சே விசாரணை பண்ணதாகவும் அரசாங்க தரப்பு வக்கீல் வாதத்திலையும் சாட்சிகள் சொன்ன விதத்திலையும் ஏதோ விவகாரம் இருக்கிறதாகவே சந்தேகப்படுறாங்களா?
2: மல்காட்டண்ணா, சாட்சி இல்ல முன்ன சொன்ன மாதிரியே இப்பவும் சொன்னாங்கன்னா கண்டிப்பா இந்த சுந்தரத்துக்கு தண்டனை கிடைக்கும்ல?
3: அவங்க அப்படி சொல்லலைண்ணா. அடிக்காதுங்கண்ணா, அடிக்காதுங்க.
2: உண்மை ஏங்க நடிக்கிற? பணத்தாலேயே சாட்சிகள் எல்லாத்தையும் அடிச்சு விலைக்கு வாங்கிட்ட?
3: அதுக்கு இல்லையண்ணா, நமக்கு சம்பந்தம் இல்லாத கேஸ்ல எதுக்குண்ணா மறுபடியும் பணத்தை வாரி இறக்கணும்?
2: சம்பந்தம் இல்லையா?
5: அந்த சுந்தரர் இருக்கானே, அவன் தூக்கல தொங்கினாலும் என் மனசு ஆறாதையா? எத்தனை நாள், எத்தனை நாள் நான் லாக்கப்பட கிடந்திருப்பேன், எத்தனை பூஸ் மிதிப்பட்டிருப்பேன், எத்தனை வேலை கொலப்பட்டி கிடந்திருப்பேன். அன்னைக்கு அவ ராஜான்னா இன்னைக்கு நான் சக்கரவர்த்தியா? என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல.
2: அண்ணா, உடனே அந்த விஜயலட்சுமி வீட்டுக்கு போய் அவங்க அண்ணன் முத்துவனை வர சொல்லுன்னு சொல்லு.

0: இந்த கேஸ்ல அரசாங்க தரப்புல சுந்தரத்துக்கு எதிராக மொத்தம் 32 பேர் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதுல 3 பேரோட சாட்சியை தான் அரசாங்கம் பெருசா எடுத்துட்டு இருக்கு. நம்பர் 1, இவ பேரு ராணி, மகா உத்தமி, என்ன கொஞ்சம் கூச்சம் அதிகம், பொம்பளைங்களோட பழகவே மாட்டான். இவளுக்கும் சுந்தரத்துக்கும் கனெக்ஷன் இவ கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்கா. பட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் அடிச்சு சொல்றேன். இந்த மன்மத பேரு முனுசாமி, சுந்தரம் விட்டு காம்பவுண்ட்லயே குடியிருக்கிறான். சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் செஞ்சத தன் கண்ணால பார்த்ததா இவன் தான் கோர்ட்ல சாட்சி சொன்னான்.
1: ஏன் அப்படி சொன்னா, ஏதாவது முன்விரோதம் இருக்குமா?
0: அது மட்டும் இல்ல, பணமும் விளையாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது, விஜயலட்சுமி தன் தாயாருக்கு எழுதின ஒரு லெட்டர், அந்த லெட்டரை தான் மகதான் எழுதினு அந்த அம்மா கோர்ட்ல உறுதியாவே சொல்லிட்டாங்க. இதை தவிர போலீஸ் பொதுவா எல்லாருமே சுந்தரத்துக்கு எதிராக தான் இருந்திருக்கிறாங்க. சோ இந்த சாட்சியங்கள் எல்லாம் கோர்ட் நம்பலன்னு தான் ஆச்சரியம். எல்லாத்துக்கும் மேல பரமசிவத்தோட செல்வாக்கு இந்த கேஸ்ல பாதாள வரைக்கும் பாஞ்சிருக்கு.
1: இவ்வளவு செட்டப் இருக்கும் போது நான் மட்டும் இந்த கேஸ் எடுத்து என்னப்பா செய்ய முடியும்?
0: ராஜா, லெட் மீ அட்மிட், என்னால இந்த முக்கிய சாட்சியங்களை குறுக்கு விசாரணையில உடைக்க முடியல. பட் ஐ நோ யூ கேன் டு இட், ப்ளீஸ் டு இட். ஆல் தி பெஸ்ட்.
2: ஏமா, விஜயலட்சுமி ரூமே கொஞ்சம் பார்க்கணுமே.
3: என்ன சேகர்,
0: யாருக்கு தெரியுது இவ மனசுல என்ன இருக்குன்னு? யாருக்கு தெரியுது? கோர்ட் கிளம்பிட்டே இருந்தோம், திடீர்னு நீங்க வாடான்னு சொல்லி கூட்டி வந்துட்டான்.
4: ஏமா, யாரோ ராணிங்கிறவங்க வந்து கோர்ட்ல உண்மையை சொல்றேன்னு சொன்னாங்களே, சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்களே, சொல்ல மாட்டாங்களே. நம்ம ஹேமா வாயில 1 கிலோ சக்கரை வாங்கி கொட்டணும். அன்னைக்கே அவ சொன்னா, இந்த ராஜாவை நம்பாதே நம்பாதே.
3: சும்மா இருக்கியா?
2: ஏமா, விஜயலட்சுமி கைப்பட எழுதினது இதுல ஒண்ணுமே இல்லையே. அவங்க கைப்பட எழுதினது வேற ஏதாவது இருக்கா?
3: எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. எதுக்கு
2: இருந்திருந்தா, ஹோட்டல்ல இருக்கிற லெட்டர்ல உள்ள கையெழுத்து விஜயலட்சுமி தானான்னு செக் பண்ணலாம்.
0: ராஜா, இங்க என்ன தேடிட்டு இருக்க?
3: விஜய், நீ கைப்பட எழுதின பேப்பர் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாரு.
0: அதெல்லாம் நான் இங்க நிறைய அலசி பார்த்தாச்சு, ஒண்ணும் கிடைக்கல. உள்ள விஜய்க்கு அம்மா பிரியமுடன் எழுதி கொண்டது மேலும் நிறைய. ஆமா, அம்மா ஒண்ணு கொஞ்சிக்கிறாங்க, இது வேற பாக்கெட்ல வச்சுக்கிற, எனக்கு ஒண்ணு புரியலையே.
2: உனக்கு பல விஷயங்கள் புரியல, புரிஞ்சிருந்தா இந்த ரீட்டைல் அளவுக்கு வந்திருக்காது.
0: பத்தியா,
2: யார் இந்த ஜோஸ், நடராஜன், சாந்தி எல்லாம் விஜயலட்சுமி கிரீட்டிங்ஸ் அனுப்பிருக்காங்க?
3: என்ன ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ்னு விஜயனுக்கு வேண்டியவங்க தான்.
5: கசின் சொன்னது ஞாபகம் வருது. விஜயலட்சுமி சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு போன் வந்தது. அவ வீட்ல இல்லைன்னு சொன்னேன், யாருன்னு கேட்டதுக்கு கசின் சொல்லி போன் வச்சிட்டாங்க.
2: செத்த அன்னைக்கா இல்ல முந்தின நாளா?
5: முந்தின நாள்.
2: அந்த கல்யாணங்கிற ஆளப்படி
0: நம்ம சுந்தரண்ணாவோட பார்ட்னர் நல்ல ஃப்ரெண்டு தான், ஏன் கேக்குறேன்?
2: ஒரு பார்ட்னர் இல்ல நைட்டா இன்னொரு பார்ட்னருக்கு தான் லாபம் இல்லையா?
0: சரி, நீ எந்த ரூட்ல போற?
2: ஒண்ணும் இல்ல, விட்டுரு.
0: சரி, எனக்கு கூடிய சீக்கிரம் பைத்தியம் முடியும் போது.
2: என்ன பாட்டி, கோர்ட்டுக்கு வரலையா?
4: என்ன தெரியும், என்ன பார்த்து பாட்டின்னு சொல்லிட்டு போறான்.

0: பிறகு நேர்கள் கேட்கலாம் மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தொடர்வது மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: பொள்ளாச்சி 25/9/89. அன்புள்ள அம்மாவுக்கு விஜய் எழுதிக்கொள்ள, எனக்கு மனசு சரியில்லாததால உடனே கடிதம் எழுத முடியல. இங்க என் வீட்டுக்காரரோட அண்ணா சுந்தரம் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாரு. நான் சாமர்த்தியமா அதை தடுத்துக்கிட்டே வர, இந்த வீட்டுல நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி. இதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம். சரியான நேரத்துல என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நானே சமாளிச்சுக்கேன். இந்த விஷயம் முத்தண்ணாவுக்கு தெரிய வேண்டாம், வம்பு வரும். அன்பு மகள் விஜி.

0: இந்தலே சார் விஜயலட்சுமி எழுதுனது தானே?
1: ஆமாங்க.
0: இதுல இருக்கிற கையெழுத்து உங்க மக விஜயலட்சுமியோடதான் அப்படி நிச்சயமா உங்களால சொல்ல முடியுமா?
1: என்ன சார் இது, ஒரு அம்மாவுக்கு மகளோட கையெழுத்து தெரியாதா?
0: வெல், இந்த லெட்டர் மூலம் சுந்தரத்துக்கு விஜயலட்சுமி மேல ஒரு தவறான நோக்கம் இருந்திருக்குங்கிறது நிரூபணமாகிறது. ஆரம்பத்திலிருந்தே தவறா பழக முயற்சி செஞ்ச சுந்தரம் சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே விஜயலட்சுமியை கெடுத்திருக்க. அப்ப அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுலையும் குழப்பத்திலையும் விஜயலட்சுமியை கொலை செஞ்சிருக்கார். உண்மை எங்க வெளிப்பட்டுமோங்கிற பயத்துல கொலைய தற்கொலையா மாத்திரத்துக்காக பணத்து மேல மன்னனையை ஊத்தி எரிச்சிருக்கார். இது சுந்தரம் செஞ்ச கொலைதான் அப்படிங்கறதுக்கு இதை விட வேற ஆதாரங்களோ சாட்சியங்களோ தேவையில்லையோ? ராணா
2: மிஸ்டர் ராஜா, அந்த லெட்டர் கொடு, இது கொஞ்சம் பாருங்க. இந்த லெட்டர் நீங்க எழுதுன தானே?
1: ஆமாங்க.
2: கொஞ்சம் படிக்கிறீங்களா? படிங்க.
1: செடிமுத்தூர் 10-10-89
2: 10-10-89 படிங்க.
1: அன்புள்ள விஜய்க்கு பிரியமுடன் அம்மா எழுதி கொள்வது. நலம் நல்ல மாதிரி ஆவா. முத்துக்கு பழனியில் பார்த்த பொண்ணு சுமாரான இடம்.
2: நிறுத்துங்க நிறுத்துங்க, அந்த லாஸ்ட் பாரா மட்டும் படிங்க.
1: உன் வீட்டுக்காரரை கேட்டதாக சொல்லவும், பெரிய மாப்பிள்ளை சுந்தரத்தையும் சாவித்திரியையும் ரொம்பவும் விசாரித்ததாக சொல்லவும். இப்படிக்கு அன்புள்ள அம்மா ஜானகி.
2: நீங்க எழுதுன தானே 10-10-89? இது உங்க மக விஜயலட்சுமி எழுதின லெட்டர் தானே? அதுல என்ன தேதி இருக்கு?
1: 25-9-89.
2: அப்ப ரெண்டு லெட்டருக்கும் இடையில 15 நாள் வித்தியாசம் இருக்கு. உங்க பொண்ணு எழுதின லெட்டர் வந்தப்படம் தான் நீங்க இந்த லெட்டர் எழுதிருக்கீங்க, அதாவது 10-10-89. அப்ப சுந்தரன் தங்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணதா உங்க மக எழுதின லெட்டருக்கு நீங்க எழுதின பதில் லெட்டர் தானே இது? ஏன் ஏன் திணறீங்க? சொந்த மகளை கெடுக்க முயற்சி பண்ண விஷயம் தெரிஞ்சும் சுந்தரத்தை பத்தி ஒரு அம்மா இப்படியா அன்பா விசாரிச்சு எழுதுவாங்க?
1: ஒருவேளை தவறி போய் 10-9-89 எழுதுறதுக்கு பதிலா 10-10-89 எழுதிட்டு இருப்பீங்க.
3: அப்ப உங்க மக 25-9-89 எழுதின லெட்டருக்கு முன்னாலேயே எழுதின லெட்டர் தான் அதுன்னு சொல்றீங்களா?
1: ஆமாங்க, அதனாலதான் பெரிய மாப்பிள்ளை விசாரிச்சு எழுதியிருந்தேன்.
2: ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்வதால் அந்த பொய் உண்மையாகிவிடாது. யுவரான விஜயலட்சுமி 25-9-89 எழுதின கடிதத்தில் சுந்தரம் தவறாக நடக்க முயற்சி செய்ததாக எழுதியுள்ளாள். ஆனால் 10-10-89 ஜானகி அம்மாள் எழுதின பதிலில் அதை தெரிந்து கொண்டதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. இக்கடிதத்தை ஜானகி அம்மாள் தான் எழுதினார் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே விஜயலட்சுமியின் கடிதம் பொய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கொலைய தற்கொலையா மாத்தின கதைகளை நாம ஏராளமா கேட்டிருக்கோம். ஆனா ஒரு தற்கொலைய கொலையா மாத்தின கதைய இப்பதான் முதல் முதலா கேள்விப்படுறோம். பிரதிவாதி சுந்தரத்துக்கு எதிராக பிராசிகூஷன் தரப்பிலே கொண்டு வந்த சாட்சிகளும் தடயங்களும் போலியானவை என்பது உறுதியாகிவிட்டது. ஆகவே விஜயலட்சுமியின் மரணம் நிச்சயமாக உறுதியாக தற்கொலை தான்.
3: அப்ப ராணியின் சாட்சியம்?
2: பணத்துக்காக தன்னையை விற்கிற ஒருத்தியோட சாட்சியத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் சுந்தரத்தை அளிக்க சில அரசியல்வாதிகள் பழைய பகைக்காக பழிவாங்க செய்த சூழ்ச்சி தான் இந்த குற்றச்சாட்டு. அவங்க தான் விஜயலட்சுமியின் தற்கொலையை கொலைய மாத்திருக்காங்க. இவரான சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு குத்து விளக்கு. இதை நான் சொல்லல, அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். அந்த சட்டம்ங்கிற இருட்டறையில வக்கீலின் வாதம்ங்கிற விளக்கின் வெளிச்சத்துல நீதியை கண்டுபிடித்து கொடுக்குமாறு மதிப்பிற்குரிய கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிக்கும் இவருக்கு அந்த நீதியின் கருணையால் விடுதலை தருமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன்.
0: பீஸ் வாங்குற வக்கீ தன் கட்சிக்காரரை காப்பாத்துறங்கிறதுக்காக காட்டுற உற்சாகம் மட்டுமே மிஸ்டர் ராஜாவின் பேச்சில தெரியுது. அடுக்கு மொழியாலையும் எடுத்துக்காட்டாலையும் உண்மையை பொய்யாக்கிட முடியாது. ஏதோ அரசு தரப்பு சாட்சியங்களும் தடயங்களும் போலியானவின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார் நண்பர் ராஜா. தவறான தொழில் செய்யும் ராணி உண்மையே சொல்லக்கூடாதா?
2: இட் இஸ் அப்சர்ட். ராணி சொன்னது பொய். ராணிக்கு சுந்தரத்தை தெரியவே தெரியாது. வேணும்னா இந்த கோர்ட்ல இருக்கிற யார் மேலையும் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சுமத்த முடியும். இஃப் யூ வாண்ட் டு வெரிஃபை மிஸ் சந்திரன், நீங்க சரின்னு சொன்னா உங்களை பத்தி கூட அந்த மாதிரி இந்த கோர்ட்லயே கேட்க முடியும்.
3: காம் டவுன் மிஸ்டர் ராஜா, லெட் ஹிம் ஃபினிஷ் ஹிஸ் ஆர்குமெண்ட், யூ கேன் ப்ரொசீட் மிஸ்டர் சந்திரன்.
0: முனுசாமியோட பார்வை தெளிவில்லாம இருக்கலாம், ஆனா விஜயலட்சுமியோட அறையில அவளை யாரோ கட்டி பிடிச்சி பலவந்தப்படுத்திருக்காங்க, அத முனுசாமி பாத்திருக்காரு. அந்த வீட்டுல சுந்தரத்தை தவிர வேற ஆம்பளை யாரு இருக்க முடியும்? அதுவும் இல்லாம மற்ற சாட்சியங்களையும்

0: தடயங்களையும் வச்சு பார்க்கும் போது அது சுந்தரம் தான் அப்படின்னு தெளிவா தெரியுது.
1: யுவர் ஆனர் மிஸ்டர் ராஜா, யூ வில் கெட் யுவர் சான்ஸ்.
0: ஜானகி அம்மாவுக்கு தேதி எழுதும் போது வந்த தப்பு யாருக்கு வேணாலும் வரக்கூடியதான். இட் இஸ் காமன், ஈவன் இட் மே ஹேப்பன் டு யூ யுவர் லார்ட்ஷிப். ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கும் போது எதுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்? இதுக்கு அவங்க தரப்புல எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாது. அதனால சுந்தரம் தான் இந்த கொலையை செஞ்சாருன்னு நான் திட்டவட்டமாக கூறுகிறேன்.
1: மிஸ்டர் ராஜா, சாட்சியங்களும் தடயங்களும் அரசு தரப்புக்கோ இல்லை பிரதிவாதிக்கோ சாதகமாக இல்லை. விஜயலட்சுமியின் மரணம் கொலைதான் என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்ட சாட்சியங்களும் தடயங்களும் சிறிது மிகைப்படுத்தப்பட்டு சொல்லியிருந்தாலும் அதை முழுவதுமாக நியாயம் இல்லை என்று தள்ளிவிட முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல் அது தற்கொலை என்றால் அதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? உங்ககிட்ட அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கா?
2: இதுவரைக்கும் இல்லை. நான் முயற்சி பண்றேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.
1: ஷியோர், டைம் இஸ்

0: சிறிது மிகைப்படுத்தப்பட்டு சொல்லியிருந்தாலும் அதை முழுவதுமாக நியாயம் இல்லை என்று தள்ளிவிட முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல் அது தற்கொலை என்றால் அதற்கு நியாயமான காரணங்கள் இருக்க வேண்டும் இல்லையா? உங்ககிட்ட அப்படி ஏதாவது காரணங்கள் இருக்கா?
1: இதுவரைக்கும் இல்லை. நான் முயற்சி பண்றேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்.
0: ஷியோர், டைம் இஸ் கிராண்டட்.
1: தேங்க்யூ. வரும்
2: மிஸ்டர் ராஜா, கோர்ட் முடிஞ்சதுமே உங்களை தேடி பார்த்தேன், நீங்க அங்க இல்லை. கோர்ட்ல அந்த லெட்டர் விஜயலட்சுமி எழுதுறேன் நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் நானும் எங்க அண்ணனை பத்தி தப்பதான் முடிச்சிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க.
3: மன்னிக்க வேண்டியவர் இன்னும் ஜெயில தானப்பா இருக்காரு.
1: நீங்களும் நானும் நம்பி என்ன பிரயோஜனம்? கோர்ட் நம்பணுமே
2: சார். அது என் மனைவியோட கையெழுத்துலன்னு கோர்ட்ல நான் சொல்றேன் சார்.
1: இனிமேலையா? அண்ணனுக்கு சாதகமா தம்பி சாட்சி சொன்னா யார் சார் நம்புவாங்க? மிஸ்டர் பாலு, நான் கேட்கறதுக்கு சரியான பதில சொல்லுவீங்களா?
2: சொல்றேன் சார்.
1: விஜயலட்சுமி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு நீங்க நம்புறீங்களா?
2: நம்புறேன்.
1: காரணம்?
2: அது தெரியல சார்.
1: நீங்களும் விஜயலட்சுமியும் காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டீங்களா?
2: ஆமா.
1: ஒரே கலையில படிச்சீங்களா?
2: இல்ல.
1: அப்ப எப்படி?
2: எங்க அக்கௌண்ட் இருந்த பேங்க்ல விஜயலட்சுமி கேஷியரா இருந்தா, அங்கதான் அவளை நான் பார்த்தேன். அந்த பழக்கம் காதலா மாறிச்சு. எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு அண்ணன் சொன்னாரு. அப்புறம் நான் வற்புறுத்தினால அவர்
1: ஒத்துக்கிட்டார். மிஸ்டர் பாலு, ஷால் ஐ ஆஸ்க் யூ சம்திங்
2: ப்ளீஸ்?
1: நீங்க அவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வேற ஏதாவது, ஐ மீன் வேற யாருக்கிட்டையாவது ஏதாவது தொடர்பு அந்த மாதிரி?
2: அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார்.
4: முனுசாமி, இந்த சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் செஞ்சது நீங்க பாத்தீங்களா?
5: பலாத்காரம் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. விஜயலட்சுமியே சுந்தரம் இழுத்து பிடிச்சுக்கிட்டு இருந்தத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், நல்லாவே பார்த்தேன். அப்புறம் காலையில தான் தெரிஞ்சது விஜயலட்சுமி அம்மா தீயில கருகி செத்துட்டாங்கன்னு.
1: மிஸ்டர் முனுசாமி, உங்களுக்கும் சுந்தரத்துக்கும் ஏதாவது தகராறு இருந்ததா?
5: எனக்கா? அவர்கிட்ட எதுக்குங்க தகராறு?
1: கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இருந்ததா இல்லையா?
5: இல்லைங்க.
1: பொய், பச்சை பொய். சுந்தரம் வீட்டுல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வாட்ச்மேன் வேலை பாத்தீங்கல்ல?
5: ஆமாங்க.
1: தகராறு வந்ததால உங்களை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க. வேலையில இருந்தப்போ உங்களுக்கு அவங்க வீட்டு காம்பவுண்ட்லயே வீடு கட்டி கொடுத்தாங்க. வேலையை விட்டு போன நீங்க வீட்டை விட்டு போக மாட்டேன், 12 வருஷத்துக்கு மேல குடியிருந்ததால வீடு எனக்கு சொந்தம்னு சட்டம் பேசினீங்க. அதுக்காக சுந்தர இவர் மேல போட்ட கேஸ் இன்னும் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு.
4: இவர் ஆனர் டிஃபென்ஸ் வக்கீல் தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காரு.
0: மிஸ்டர் ராஜா, இந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகளை மட்டும் கேளுங்க.
1: சம்பந்தம் இருக்கு இவர் ஆனர். ஐ வில் கம் டு தி பாயிண்ட்.
0: எஸ் ப்ரோசீட்.
1: தேங்க் யூ. வரும் சுந்தரம் விஜயலட்சுமி பலாத்காரம் பண்ணதை நீங்க உங்க கண்ணால பார்த்ததா சொன்னீங்களே, அது உண்மைதானே?
5: என்ன சார், எத்தனை தடவை தான் சொல்றது? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன். சுந்தரம் விஜயலட்சுமிய பலாத்காரம் பண்ணத என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்.
1: கொஞ்ச நேரம் கழிச்சு அதை இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே?
5: என்ன சார் அப்படி கேட்டுட்டீங்க? நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை.
1: அங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா?
5: எதுக்கு கேக்குறீங்க?
1: தெரியுதா இல்லையா?
5: அட, இது என் பொண்ணு மீனா இல்ல?
1: உங்க வீட்டுக்கும் சுந்தர வீட்டுக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கும்?
5: என்ன பெருசா, கூப்பிடற தொலைவு இருக்கும்.
1: அப்படின்னா ஒரு 300 மீட்டர் இருக்குமா?
5: இந்த மீட்டர் கீட்டர் எல்லாம் நமக்கு புரியாது சார்.
1: அடினா தெரியுமா?
4: அப்செக்ஷன் யுவர் ஆனர்.
1: அடினா அடிக்கிறது இல்ல சார், ஃபுட் சார். எத்தனை இருக்கும்
5: அடி கிடியெல்லாம் நான் அளந்து பார்க்கல சார். குத்து மதிப்பா சொன்னா நம்ம கோர்ட் கேட்டு வாசல்ல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கும்.
1: அப்ராக்சிமேட்லி 500 ஃபீட் இருக்கும். பட்ட பகல்லையே இவ்வளவு பக்கத்திலே நிற்கும் உங்க மகளை கண்ணாடி போட்டுதான் பார்க்க முடிஞ்ச நீங்க, இதை விட பல மடங்கு தூரத்தில் இருக்கும் சுந்தரம் வீட்டுல, அதுவும் ராத்திரியிலே கண்ணாடி கூட போடாம சுந்தரம் விஜயலட்சுமியை பலாத்காரம் பண்ணதை எப்படி பார்த்திருக்க முடியும்? சுந்தரம் விஜயலட்சுமியை பலாத்காரம் பண்ணதை நீங்க பாத்தீங்களா?
5: ஒரு நிழல் மாதிரி பார்த்தேன். ஆனா சுந்தரம் சாருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோன்னு நினைச்சேன்.
1: நினைச்சீங்களா? நீங்க நேரடியா பார்த்தேன்னு தானே சொன்னீங்க? அப்ப நீங்க பார்த்ததா சொன்னது பொய் அப்படித்தானே?
0: இந்த வழக்கின் விசாரணை நாளை தொடரும்.
6: விஜயலட்சுமியா, அந்த தீவிரத்தில் கருகி செத்து போன பொண்ணு தானே?
1: ஆமா, அவங்கதான்.
6: இந்த பிரான்ச்ல தான் வேலை பார்த்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன்.

0: ஆனா நான் இங்க வந்து 6 மாசம் தான்
1: ஆச்சு. இங்க நடராஜன் யாராவது வேலை பார்த்தாங்களா?
0: நடராஜனா? அப்படி யாரும் இங்க இல்லையே
2: சார். ஒருவேளை நீங்க வர்றதுக்கு முன்னாடி நடராஜன்ங்கிற பேர்ல இங்க யாராவது

0: இறந்து போன விஜயலட்சுமி உங்களை பத்தி ஏராளமா சொல்லிருக்காங்க.
1: விஜயலட்சுமியா? எந்த விஜயலட்சுமி?
2: ஐயோ, 500 ரூபாய் வேஸ்ட். இந்த விஜயலட்சுமி தெரியாதான்?
0: ஆமா, நடிக்காதீங்க மிஸ்டர் நடராஜன். இவ்வளவு சீக்கிரமா உங்க பழைய காதலிய மறந்துச்சீங்களா? பேங்க்ல நீங்க ஒன்னா வேலை பார்த்ததையும் மறந்துட்டீங்களே. சொல்லு,
1: யார் மிஸ்டர் நீங்க இதெல்லாம் கேக்குறதுக்கு? தெரியாத வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு பேசுறீங்க. வெளியே போங்க. ஐசே, கெட் அவுட்.
2: ராஜா,
0: கோபப்படாத தம்பி, கொஞ்சம் அமைதியாது. இது நீதானே விஜயலட்சுமிக்கு அனுப்பின?
1: ஆமா.
0: உனக்கும் விஜயலட்சுமிக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கம் உண்டோ?
1: என்ன சார் சொல்றீங்க? ஷி வாஸ் மை கோவர்க்கர். அவ எனக்கு தங்கச்சி மாதிரி.
0: அப்பப்பா, தங்கச்சி மாதிரிங்கிறா? தங்கச்சிக்கு இப்படியா எழுதுவாங்க? வித் ஸ்வீட் லவ் நடராஜன். இந்த படத்துக்கு என்ன தம்பி அர்த்தம்? இதயத்தை குத்தாதையா? நீதானே விஜயலட்சுமி சாரதுக்கு ரெண்டு நாள் முன்னாலே கசின் சொல்லி அவளுக்கு போன் பண்ண.
1: நான் எதுக்கு போன் பண்ண?
0: பேங்க் கேஸ்ல தப்பிக்கிறதுக்கு. நீ திடுன பேங்க் பணத்தை பழைய காதலி கிட்ட இருந்து வாங்கி திருப்பி கட்டுறது தானே போன் பண்ண?
1: நோ.
0: சொல்றா, சொல்ல போறியா இல்லையா? எதுக்குடா போன் பண்ண?
1: சொல்றேன், விஜயலட்சுமி பார்க்கணும்னு தான் போன் பண்ணேன். முதல் தடவை பண்ணப்போ பேசினது சுந்தரத்தோட பண்டாட்டி. மறுபடியும் போன் பண்ணேன், விஜய் எடுத்தா. நான் அவளை அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன். முதல்ல அவள் ஒத்துக்கல, அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தினேன். கடைசியில் வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டா. வீட்டுக்கு பின்பக்கத்து கதவை திறந்து வைக்கிறேன்னு
3: சொன்னான்.
1: பணத்தை கூட நான் போயிடுறேன். இதுதான் சார் நடந்தது.
0: அன்னைக்கு அந்த வீட்டுல பாலு ஒண்ண பாத்தாரா?
1: இல்ல சார்.
3: என்ன சொல்றீங்க?
1: அப்ப யார் இத சாப்பிடு? அந்த சிகரெட். இங்க யார் வந்துட்டு போனது?
3: இங்க யாரும் வரலீங்க.
1: வரல? அது குடிச்ச கிளாஸ் இருக்கு, சிகரெட் இருக்கு. கேட்டா யாரும் வரல. நான் சொல்றேன், சொல்லு யாரும் வரல. சொல்லு.
3: எங்க அண்ணன் முத்துதான் வந்தாரு.
1: முத்துவா? அவன் எதுக்கு?
3: அவருக்கு கொஞ்சம் பண தேவையா இருந்துச்சு. கொஞ்ச நாள போய் என்ன கேட்டுட்டு இருந்தாரு. நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு ரொம்ப அவசியமா படம் வேணும்னு என்ன பாக்க வந்தாரு.
1: அவன் எப்படி உள்ள வந்தா?
3: மணி தூங்கிட்டு இருந்தான், இழுப்ப முடியல. சென்னல் வழி என்ன கூப்பிட்டாரு. நான் தான் பின்னால கதவு திறந்துவிட்டேன்.
1: நீ அவனுக்கு பணம் கொடுத்தியா?
3: நான் கொடுக்கல. உங்ககிட்ட கேட்காம நான் கொடுக்க மாட்டேங்க.
1: நீ சொல்றது உண்மைதானே?
3: ஆமாங்க.
1: நான் கிராமத்துக்கு போய் முத்துவ பார்த்துட்டு தான் திருப்பி வருவேன். போய் சொல்லியிருந்த கொண்டுடுவேன் ஜாக்கிரதை. விஜய் நெருப்பு பிடிச்சி இறந்து போன தகவல் கல்யாண வீட்டுக்கே வந்ததால முத்துவ தேடி கிராமத்துக்கு போக வேண்டிய தேவையெல்லாம் போயிடுச்சு. விஜய் அவன் அம்மா எழுதின லெட்டரை பத்தி கேள்விப்பட்டதும் அன்னைக்கு ராத்திரி விஜய் ரூமுக்கு வந்துட்டு போனது அண்ணனா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டேன். அவரை நான் வெறுத்தேன். ஆனா அன்னைக்கு வந்துட்டு போனது நடராஜன் தான் தெரிஞ்சதும் என்னையும் விஜயும் பெத்த பிள்ளைங்களை வளர்த்த அண்ணா அவர் சந்தேகப்பட்டதை நினைச்சு வெக்கப்பட்டேன்.
0: சுந்தரன் நிரபராதியின் உறுதிப்படுத்துறதுக்கு இப்போதுள்ள சாட்சிகளும் தடயங்களுமே ஏராளம். விஜயலட்சுமியின் கடிதமும் முனுசாமியின் சாட்சியமும் போலி என்பது தெளிவாகிறது. நடராஜன் வந்ததை மறைத்து முத்துதான் வந்தார் என்று விஜயலட்சுமி சொன்னது பொய். பாலு முத்துவை பார்த்தால் உண்மை வெளிவரும் என்ற பயத்தில் விஜயலட்சுமி தற்கொலை செய்து கொண்டாள் என்பது கோட்டார் அவர்களுக்கு மிகவும் நன்றாக புரிந்திருக்கும். ஆனால் இந்த வழக்கை பற்றிய ஒரு சில ஆதாரங்களை கோர்ட்டு முன் கொண்டு வருவதன் மூலம் சில புதிய உண்மைகளை விளக்க எனக்கு வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
4: Yes, proceed.
0: Thank you, Your Honor. இன்னும் சில புதிய சாட்சிகளை விசாரிக்க

0: வேண்டுகிறேன். யார் அவங்க, எங்க இருக்காங்க? போலீஸ் மூலம் அவர்களை கோர்ட்டு கொண்டு வந்திருக்கிறேன்.
1: எஸ், யூ கேன் ப்ரொடியூஸ் தேம்.
0: முதலில் மிஸ்டர் மணி, சுந்தரம் வீட்டு வேலைக்காரன். மணி, சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்லு.
1: என்ன விவரம் ஐயா கேக்குறீங்க?
0: அன்னைக்கு ராத்திரி பாலு வந்தது, உங்ககிட்ட சாவி எடுத்தது, அவர் திரும்பி போனது, இதெல்லாம் தான்.
1: என்னது, அன்னைக்கு ராத்திரி சின்னையா வந்தாரா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க.
0: ஓகே, சுந்தர எப்ப வந்தாருங்க அவர் தெரியுமா?
1: தெரியுங்க.
0: சுந்தரம் வந்ததும் என்ன நடந்தது?
1: என்ன தட்டி எழுப்புனாரு, ஏதோ வாட வருதுன்னாரு, நான் சாவி எடுத்து கதவை திறந்தேன்.
0: ஸ்டாப். எங்கிருந்து சாவி எடுத்தேன்?
1: இங்க என் இடுப்புல இருந்துதான்.
0: இவர் ஆனார், வீட்டை விட்டு வெளியே போனப்போ சாவியை கதவிலேயே விட்டுட்டு போனதா இப்பதான் பாலு சொன்னார். பாலு போனப்புறம் தானே சுந்தரம் வந்தாரு?
1: இருக்கலாங்க.
0: அப்ப பாலு கதவுல விட்டுட்டு போன சாவி சுந்தரம் வந்தப்போ எப்படி உன் இடுப்புக்கு வந்தது?
1: அது வந்து
0: பறந்து வந்த மடியில உட்காந்துருச்சா?
1: ஒருவேளை பாலு ஐயாவே என் இடுப்புல வச்சிட்டு போயிருந்துருக்கலாம்
0: இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அப்படி வச்சிருந்தா அவர் ஏன் சாவியை கதவுல விட்டதா போய் சொல்லணும்? நீ தான் போய் சொல்றேன். பாலு வந்துட்டு போனதுக்கும் சுந்தரம் வந்ததுக்கும் இடையில தான் விஜய் இருந்தது. பாலுவுக்கும் விஜயலட்சுமிக்கும் நடந்த வாக்குவாதத்தை நீ ஒட்டு கேட்டிருக்க. உனக்கு ரொம்ப நாளாவே விஜயலட்சுமி மேல ஒரு கண் இருந்தது. பாலு போறதும் விஜயலட்சுமி தனியா இருந்ததை பயன்படுத்தி அவளை கெடுத்துட்டேன்.
2: ஐயா, என்னால அபாண்டமா பழி சுமத்தாதீங்க ஐயா, நான் அப்படிப்பட்டவன் இல்ல கடவுளே.
0: மணி, குறுக்க பேசாத. அந்த போராட்டத்திலே விஜயலட்சுமி இறந்து போயிட்டான். ஏற்கனவே விஜய் ரூமுக்கு யாரோ வந்துட்டு போனதும் பாலு வந்துட்டு போனதும் உனக்கு தெரிஞ்சிருந்ததாலே பழி யார் மேலேயாவது விளட்டும்னு அவளை எரிச்சுட்டு கீழே வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி
2: படுத்துக்கிட்டேன். இல்ல இல்ல இல்ல, இது போய் என் மேல வீணா பழிய சுமத்துறாங்க. ஒரு புழு பூச்சிய கூட கொல்ல தைரியம் இல்லாதன்னா எப்படி எங்க சின்னமாவை கொண்டிருக்க முடியும்?
0: நோ, நீ தான் கொலை பண்ண. அது நேர்ல பார்த்த சாட்சி இருக்கு.
1: நான் கொலை பண்ணேன்னு சாட்சி இருக்க?
0: ஆமா மணி, சாட்சி இருக்கு. இவரானார், மணியோட சித்தப்பா மகன் நடராஜன் தான் அந்த சாட்சி. அவர் தான் மணி கொலை செஞ்சத நேர்ல பார்த்துதான் இப்ப போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவரை ஆதரப்படுத்த அனுமதிக்குமாறு வேண்டுகிறேன்.
1: எஸ் மிஸ்டர் ராஜா, ப்ரொசீட்.
2: படுபாவி நடராஜன் அப்படியா சொன்னா? கடவுளே, அந்த அயோக்கிய கதையவே மாத்திட்டானே. ஏய் நடராஜா, நீயாடா என்ன கொலகாரன்னு சொன்ன? நீ பண்ண தப்புக்கு நான் உடந்தையா இருந்தேனடா. என்ன சொல்லணும், பெத்த மக மாறி வளர்த்த முதலாளிக்கு துரோகம் பண்ணித்தனடா. உன்னை கொலை பண்ணா தண்டா என் நெஞ்சு ஆறும்.
1: மணி, உணர்ச்சி வசப்படக்கூடாது. என்ன, சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லணும்.
2: சொல்றேன் ஐயா, நடந்த எல்லா உண்மையும் சொல்றேன். இவன் என்ன கொலகாரன்னு சொன்னது போய், ஆனா இவன் சின்னம்மா ரூமுக்குள்ள போனது வாஸ்தவம் தான். அங்க சின்னம்மா கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப திடீர்னு பாலுவையா வந்துட்டான்.
0: நீயே இதை உன் கண்ணால பாத்தியா?
2: இல்லங்க, இதெல்லாம் இவன் எனக்கு சொன்னது.
0: மேல சொல்லு.
2: பாலுவையா திடீர்னு வந்ததுனால இவன் வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சிருந்திருக்கான். அவர் வெளியே போன உடனே நடராஜன் சின்னம்மா ரூமுக்குள்ள
3: போயிருந்திருக்கான்.
1: பணம் கிடைக்காம எப்படி போறது? என்ன விட வசதியான வேற ஒருத்தன் கிடைச்சதும் என்ன கை கழுவிட்டு அவனை கட்டிக்கிட்டேன். இப்போ நான் பழி வாங்குறேன்னு சொல்றியா? உனக்கு எதிர்பாராம கிடைச்ச இந்த புதையல்ல பங்கு வாங்காம நான் போக மாட்டேன். அதனால நல்ல பொண்ணா குடிவாதம் பிடிக்காம நான் கேக்குற பணத்தை கொடுத்துரு.
3: என்னால கொடுக்க முடியாது.
1: முடியாது? இதெல்லாம் நீ எனக்கு எழுதின காதல் கடிதங்கள். ஒரு பொண்டாட்டி அவளோட காதலுக்கு எழுதின லவ் லெட்டர் படிச்சா அவ புருஷனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உள்ளிடிச்சு போயிடுவான். நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, இந்த லெட்டருக்கு உன் புருஷன் என்ன விலை வேணாலும் கொடுப்பான்னு எனக்கு தெரியும். அதனால தேவையானதை நான் அவங்ககிட்ட இருந்தே
3: வாங்கிக்கிறேன். அந்த லெட்டர் எல்லாம் கொடு.
1: விஜய், வேண்டாம் சொல்றது கிடை, வேண்டாம்.
3: அந்த லெட்டர் கொடு.
1: ஐயோ!

0: அடிபட்டு சின்னம்மா இறந்துட்டாங்க.
1: நடராஜன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒத்துக்கிட்டான். அவன் என் கையை பிடிச்சி கதறி அழுதப்போ அவனை காப்பாத்துறதுக்கு தீர்மானிச்சேன். கொலையை தற்கொலையா மாத்துறத தவிர எனக்கு வேற வழி தெரியல.
0: நடராஜன் பேங்க்ல கையாடல் பண்ண பணத்தை திரும்ப கட்டுறதுக்காக சின்னம்மா பணத்துல இருந்து நகைகளை எடுத்துக்கிட்டான்.
1: சின்னம்மா உடம்ப எரிச்சிட்டா அது தற்கொலை ஆயிரும்னு நினைச்சு அவங்க உடம்ப எரிக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம்.
2: எல்லா காரியமும் முடிஞ்சது. ரகம் பத்தி எரிஞ்சது.
1: நடராஜன் வந்த வழியே போயிட்டான். நான் மறுபடியும் கீழே வந்து கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு பழைய இடத்துலயே படுத்துக்கிட்டேன். அந்த நேரத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்.
0: என்னை வளர்த்து ஆளாக்கின சித்தப்பாவை நினைச்சு பார்த்தேன். அவரோட பிள்ளைய காப்பாத்தணுங்கிறது தான் எனக்கு முக்கியமா பட்டது. நடராஜன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க.
1: அதனால நான் நடந்ததை மறைச்சிட்டேன். மணி, நிரபராதியான உன் முதலாளி மாட்டிக்கிட்ட பிரபு, நீயே உண்மையை சொல்லல.
0: நான் உண்மையை சொல்லிடலான்னு தான் நடராஜன் கிட்ட சொன்னேன். அப்படி சொன்னா நான் அவனுக்கு உடந்தே இருந்தேங்கிறதுக்காக எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டான்.
3: இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளி நடராஜன் என்று எனக்கு சந்தேகம் வந்ததால் அவரை நான் காவல்துறை உதவியுடன் விசாரித்ததில் உண்மை வெளிவந்தது. என் கட்சிக்காரர் சுந்தரத்தின் மேல் எந்த குற்றமும் இல்லை என்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன்.
4: இதுவரை நடந்த வாதங்களின்படி மிஸ்டர் சுந்தரம் நிரபராதி என உறுதியாகிறது. எனவே அவரை நான் விடுதலை செய்கிறேன். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க மிஸ்டர் ராஜா எடுத்துக்கொண்ட சிரமத்தையும் அவருடைய புத்திசாலித்தனத்தையும் நான் ரொம்ப பாராட்டுறேன்.
3: ஹலோ ஹேமா.
5: ஹலோ
3: மிஸ்டர் சுந்தர், இப்பதான் ஃபோன் பண்ணாரு.
5: இப்பதான் கிளம்பிட்டீங்களா?
3: ஆமா, நாளைக்கே மெட்ராஸ் போய் எப்படி டெல்லி ஃப்ளைட் கேட்ச் பண்ணி ஆகணும்.
5: போறதுக்கு முன்னால வீட்டுக்கு வர மாட்டீங்களா?
3: வீட்டுக்கு
5: வர மாட்டீங்களா?
3: போலாமா?
5: நானும் உங்க கார்லயே வரேன்.
3: வீட்டுக்கா டெல்லிக்கா? இந்த மௌனத்துக்கு அர்த்தம் சம்மதம் தானே?
6: நேர்கள் இதுவரை கேட்டது

0: കെസി ഫിലിംസ് കമ്പൈൻസ് വഴങ്ങിയ മൗനം സമ്മതം തലപ്പുഴ ഒളിച്ചിത്തരം. இதனடுத்தவர்கள் மம்முட்டி, அமலா, ஜெய்சங்கர், ஒய் ஜி மகேந்திரன், சரத்குமார், நாகேஷ், தியாகு, சார்லி மற்றும் பலர். கதை எஸ் என் சௌமி, வசனம் கே குணா, இசை இளையராஜா, இயக்கம் கே மது.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு

0: மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறைந்திருக்கின்றன. அதனால் தோல்விகளை கண்டு அஞ்சாதே என்கிற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் சிந்தனையோடு இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சிக்கு போகலாம் நேயர்களே. இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இனி புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சியை ஃபர்ஸ்ட் பாடலோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கௌதம் நாட்டுப்புற பாடல் பாடுறதுக்காக வந்திருக்காரு, பாடல் கேக்குறீங்களா?
2: பொண்ணு விளையிற பூமியடா, விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சுக்கடா,

பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தாழ போட்டு பாடுபடு செல்ல கண்ணு, மணப்பார மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதச்சி நாத்த பறிச்சு போடு சின்ன கண்ணு, தண்ணியை ஏத்தம் பிடிச்சி ஏற்றி போடு செல்ல கண்ணு, கருத நல்லா விதைய வச்சு மதுரை ஜில்லா ஆள வச்சு, கதிரை நல்லா விதைய வச்சு மதுரை ஜில்லா ஆள வச்சு, அறுத்து போடு களத்து மேட்டில் சின்ன கண்ணு, நல்லா அடித்து தூச்சி அளந்து போடு செல்ல கண்ணு. என்றா பல்ல காட்டுறீங்க, ஒழுங்காக வேலை.

0: பாருங்க, கருத நல்லா விளைய வச்சு, அட கருத நல்லா விதைய வச்சு, மதுரை ஜில்லா ஆளை வச்சு, களத்து மேட்டில் அறுத்து போடு சின்ன கண்ணு, நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு, பொதியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, பொதியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு, பொதியை ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில, விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு, நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு, சேத்த பணத்தை சிக்கணமா, சேத்த பணத்தை சிக்கணமா, செலவு பண்ணு பக்குவமா, அம்மா கையில் கொடுத்து போடு சில்லக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சில்லக்கண்ணு, சேத்த பணத்தை சிக்கணமா, செலவு பண்ணு பக்குவமா, அம்மா கையில் கொடுத்து போடு சில்லக்கண்ணு, உங்க அம்மா கையில் கொடுத்து போடு சின்னக்கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க சின்னக்கண்ணு, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் 7 பூட்டி, மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் 7 பூட்டி, வயக்காடை உழுது போடு செல்லக்கண்ணு, பசுந்தாழ போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு, பசுந்தாழ போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு.
1: பாடல் கேட்டோம். அடுத்ததா நவீன்குமார், அவரும் எங்களோட மாணவர் தான். உங்களுக்காக வாய் பேசும் நூலகம் வானொலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்ல போகிறாங்க.
2: வெகுஜன ஊடகங்களில் இன்றளவிலும் முக்கியமான ஒரு இடத்தினை கொண்டுள்ள ஊடகமே வானொலியாகும். அதாவது அச்சு ஊடகங்களில் வளர்ச்சியை தொடர்ந்து ஒலி வடிவில் உருவாக்கப்பெற்ற ஒன்றே வானொலியாகும். 1890 ஆண்டளவில் இத்தாலிய விஞ்ஞானி மார்க்கோனி என்பவரினால் உலகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு ஊடகமே வானொலியாகும். இவை எந்தவித வயர் இணைப்புகளும் இன்றி தொலைதூர ஒலிபரப்புகளை செய்யும் அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இங்கு ஒலி அலைகள் மின்காந்த அலைகளாக மாற்றப்பட்டு பின்னர் அந்த மின்காந்த அலைகள் மீண்டும் ஒலி அலைகளாக மாற்றி நேயர்களுக்கு சென்றடைவதை காண முடியும். வானொலியின் மூலம் மக்கள் பல்வேறு நன்மைகளை அடைந்து கொண்டு உள்ளனர். இவை உலக நிகழ்வுகள், செய்திகள், வானிலை அறிக்கைகள், சந்தை விலை உயர்வு ஏர்வு என பல செய்திகளை செவி மூலம் மக்கள் அறிகின்றனர். கடலில் பயணிக்கக்கூடிய கப்பல், வானில் பயணம் செய்யும் விமானம் போன்றவை செய்திகளை தெரிவுபடுத்துவதற்கு இந்த ரேடியோ அலை மிக பயனுள்ளதாக இருக்கிறது. அறிவியல் வளர்ச்சியில் மகத்தான கண்டுபிடிப்பாக வானொலி காணப்படுகின்றன. புதிய தொழில்நுட்ப யுகத்தில் பல்வேறு புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் உருவாக்கம் கண்டுள்ள போதிலும் ஏனைய தகவல் தொடர்பு சாதனங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு இன்று வரையிலும் உலக நடைமுறையில் இருந்து வருகின்றன. வானொலியை கண்டுபிடித்தவர் மார்க்கேனி எனப்படும் குலில்மோ வால்வுகளிலுள் வானொலியை கண்டுபிடித்தார். மார்கோனி வீதியின் இவருக்கு ஒரு விதி ஒன்று உள்ளு. டிரான்ஸ்மீட்டர் வானொலி ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்களை கொண்டது. மின்காந்த அலைகள் கேரியர் வேவ் என்று சொல்வார்கள். அதாவது ஊர்தி அலை மூலமாக ஒரு அலை ஒலி அலையை சேர்த்து பல எண்ணற்ற செய்திகளையும் இசைகளையும் வானொலி மூலமாக பரப்பப்படுவதற்கு இம்மின்காந்த அலைகள் பயன்படுத்தப்பட்டது. வானொலி நிலையத்தில் உள்ள உயர்ந்த கோபுரம் வழியாக, அதாவது ஆண்டனா வழியாக மக்களுக்கு பல செய்திகளை கொண்டு செல்வதற்கு பயன்பட்டது. வானொலி மூலம் பரப்பப்பட்ட மின்காந்த அலைகளை ஒலிபெருக்கி மூலம் உள்வாங்கி மின்காந்த அலைகளை பிரித்து ஒலி அலைகளாக மட்டும் உள்வாங்கி ஒலிப்பான் மூலமாக மக்களுக்கு செய்திகளை கொண்டு செல்வதற்கு இவை பயன்பட்டன.
1: வானொலியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்ததா தஞ்சை பெரிய கோவில். எவ்வளோ பெரிய கோவில் தெரியும், அதோட பெருமைகள்லாம் நிறைய இருக்கு. அதை பற்றி எங்களோட மாணவி சுபலட்சுமி பேசுவாங்க.
3: சின்னதாக ஒரு கவிதையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வளைவுகளில் செல்லும் நதிகள் வழியில்லை என்று தேங்குவதில்லை, துயர்களை கண்டு துவண்டால் நல்வழிகள் பிறப்பதில்லை. நான் உரையாட போவதின் தலைப்பு தஞ்சை பெரிய கோயில். முதலாம் ராஜராஜ சோழன் என்றழைக்கப்பட்ட சோழ அரசன், சோழர்களின் சிறப்பின் சின்னமாக விளங்கும் அழகும் அதிசயமும் கொண்ட தஞ்சை பெரியுடையார் கோயிலை கட்டுவித்தார். இக்கோவிலின் கட்டுமான வேலைகள் முதலாம் ராஜராஜ சோழனின் 19வது ஆட்சி ஆண்டில் துவக்கப்பட்டு அவனது 25வது ஆட்சி ஆண்டில் முடிவுற்றது. சோழ வம்சத்தின் பொற்கால ஆட்சிக்கு சான்றாக 1000 ஆண்டுகளாக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கும் தஞ்சை பெரியுடையார் கோயில் தமிழர்களை உலகளவில் பெருமைப்பட வைத்துள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய கருவறை, கோபுரம், நிழல்விழாத கட்டமைப்பு, மிகப்பெரிய லிங்க மூலவர், 80 டன் எடையை தாங்கி நிற்கும் கோபுரம், கற்களால் கட்டமைக்கப்பட்ட நுணுக்கமான

0: வடிவமைப்பு என பல பெருமைகளை தஞ்சை கோவில் உள்ளடக்கி நிற்கிறது. ஆனால் ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டுவதற்கு ஒரு கோவில்தான் உத்வேகமாக இருந்ததாம். அந்த கோவில் கட்டுமானத்தை பார்த்துதான் ராஜராஜ சோழன் தஞ்சை கோவிலை கட்டினாராம். அது எந்த கோவில்? அதுவும் தமிழகத்தில் இருக்கும் மிகவும் பிரபலமான கோவில்தான். இந்த கோவிலை 2000 வருடங்களுக்கு முன்னர் பல்லவர்கள் கட்டினார்களாம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்னர் மாமன்னர் ராஜராஜ சோழன் இந்த கோவிலில் தங்கி இருந்துதான் கட்டுமானத்தை பற்றி தெரிந்து கொண்டார் என்று கூறப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவில் எழுப்ப முக்கிய காரணமாக இருந்தது கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ விராடனேஸ்வரர் கோவில்தான் இது. தஞ்சை பெரிய கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், மதிய வேளைகளில் இந்த கோவிலில் உள்ள கோபுரத்தின் நிழலானது கீழே விழுவதில்லை என்பதாகும். அதேபோல் கோபுரத்தின் மேலே வைக்கப்பட்டுள்ள கலச வடிவிலான மேற்கூரை கல் சுமார் 80 டன் எடையை கொண்ட ஒற்றை கல்லால் செய்யப்பட்டது என்பது பெரிய அதிசயம். தஞ்சை கோவிலில் பாரம்பரியம், வரலாறு, தொல்லியல் தன்மை ஆகியவை வியக்க வைக்கும் வகையில் உள்ளதால் யுனெஸ்கோவால் பாரம்பரிய இடங்களில் ஒன்றாக அறிவித்துள்ளது. பணி செய்தவர்களின் பெயர்கள் கூட கல்வெட்டில் பதிவு செய்திருப்பது ராஜராஜ சோழனின் பெருந்தன்மையையும் மக்கள் மீது அவர் வைத்திருந்த அன்பும் புலப்படுத்துகிறது. என்றென்றும் தமிழ்மொழி வாழ்க என கூறி வணங்குகிறேன்.
1: ரொம்ப அழகா சொன்னாங்கல்ல. அடுத்ததா சிலம்பரசன் தமிழ் இலக்கணத்தோட அருமை பெருமைகள்லாம் பத்தி சொல்ல போறாங்க.
2: உலகில் பல மொழிகள் இலக்கணத்தில் இருந்தாலும் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம் இருக்கும். ஆனால் பொருள் இலக்கணம் தமிழுக்கே உரிய பெருஞ்சிறப்பு. தொல்காப்பியம் ஒன்றுக்கே எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3 இலக்கணங்களும் வாய்த்துள்ளன. மொழி மக்களின் சொத்து. அந்த மக்களின் வாழ்வியலை, நிலவியலை, காதலை, வீரத்தை, அந்நிலப்பொழுதின் அறிவியலை, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்றெல்லாம் சேர்ந்து இலக்கணமாகிய பெருமை தமிழ் மொழிக்கே உண்டு. பொருள் என்பது மக்களும் வாழ்வியலும், அதற்கும் சேர்த்தே இலக்கணம் வகுத்தது தமிழ்மொழி.
1: இதுவரைக்கும் தமிழ் இலக்கணத்தை பத்தி தெரியாம கூட இருந்திருப்பீங்க, இப்ப தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா விசித்ரா தோல்வின்ற தலைப்புல அவங்களே ஓனா உருவாக்கின ஒரு சிறுகதை சொல்ல போறாங்க, கேளுங்க.
3: ஒரு பெண் வந்துட்டு சாலை ஓரத்துல நடந்து போயிட்டு இருக்கா. அவ கண்ணுக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு செடி ஒன்று தெரியுது. அச்செடி கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க, உன்கிட்ட இவ்வளோ காய் இருக்குது, இவ்வளோ கனி இருக்குது, பூக்கள்லாம் பூத்து குலுங்குது அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கு அந்த செடி சொல்லுது, இப்போ இருக்கிற அழகு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் வந்துட்டு விதையாக இருக்கும் போது விதைத்து சிதறி இவ்வளோ செடியாக வளர்ந்து அந்த 3 நாள் பட்ட கஷ்டம் வந்துட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்ட்டு அந்த செடி சொல்லுது. மனசுக்குள்ளே நம்ம எதுவாக ஆக வேண்டும் நம்ம நினைக்கிறோமோ கண்டிப்பாக அதுவாகவே மாறுவோம் அப்படின்ட்டு அந்த செடி சொல்லுது. அதுக்கு அந்த பெண் சொல்கிறா, நானும் தான் கஷ்டப்படுறேன் ஆனால் என்னால் மாற முடியல அப்படின்ட்டு அந்த பெண் சொன்னதுக்கு அந்த செடி சொல்லுது, நம்மளை நம்மளே நம்பினா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு மாறுவோம். முதல் தோல்வி வந்துட்டு எப்பயுமே அழுகை தரும், 2வது தோல்வி வந்து அறிவுரை தரும், 3வது தோல்வி வந்து அமைதியை தரும், இறுதி தோல்வி மட்டும் அடையாளத்தை நம்மளுக்கு தேடித்தரும். தோல்விகள் எப்பவுமே முற்றுப்புள்ளி அல்ல, அது வந்துட்டு உன்னோட வெற்றியோட முதற் புள்ளியாக அமையும். நீ உன்னை ஃபஸ்ட்டு நம்பணும், நம்பினாதான் உன்னோட எதிர்காலத்தை நினச்சி நீ கவலைப்படாமல் இப்போ படுற கஷ்டம் எல்லாமே விலகி உனக்கு சந்தோஷத்தை தேடித்தரும்.
1: கேட்டிங்களா கதை எப்படி இருந்துச்சு, அவங்களா கிரியேட் பண்ணது. நெக்ஸ்ட்டு கௌசல்யா அன்னை மொழி அப்படின்ற ஒரு செயல் சொல்ல போகிறாங்க.
4: அன்னை மொழி, இதை எழுதியவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார்.
5: அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமே.
1: ரொம்ப அழகா படிச்சு காட்டினாங்கல்ல. அடுத்ததா தரணி புகழ். காலமேக புலவர் பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவரோட பாடல்கள் பத்தியும் அவரை பத்தியும் சில வார்த்தைகள் பேச போறாங்க, கேளுங்க.
6: காலமேக புலவர் வந்து 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர். இவர் வந்து சிலேடைகள் பாடல்களையும் நகைச்சுவை பாடல்களையும் ஏற்றுவதில் வல்லவர். ஆசுகவி அப்படின்னும் புகழப்படுறார். இவரோட இயற்பெயர் வந்து வரதன்.

0: இரட்டுற மொழிதல் அப்படின்னு தமிழரோட சிறப்பாக இதை வந்து கூறுகின்றார்கள். இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரு பாடலை பாடுகின்ற பொழுது இரு பொருள் தருகின்ற வகையில் அமைகின்ற பாடல்களை இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு கூறுவாங்க. காலமேக புலவருடைய தகர வரிசையில் மட்டுமே அமைந்த இரட்டுற மொழிதல் பாடல். தத்தி தாதுதி தாதுதி தத்துதி துத்தி துதைத்தி துதைத்தா தாதுதி தித்தித்த தித்தித்த தாதெது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. இதில் தாது என்று சொல்லக்கூடியது வந்து வண்டை குறிக்கின்றது. வண்டு வந்து பல மலர்களிடம் சென்று அதில் இருக்கும் தேன் துளிகளை உண்ணுகின்றது. தேன் துளியை உண்டு சுவைத்த பின்னும் பல மலர்களிடம் சென்று மீண்டும் மீண்டும் உண்டு இன்புறுகின்றது. இவ்வாறு நீ பல வண்ண மலர்களில் இருந்து உண்ணுகின்ற தேன் துளியில் இருந்து எந்த தேன் உனக்கு சுவைத்த தித்தித்த தேனாக திகட்டாத தேனாக உள்ளது என்று காலமேக புலவர் வண்டிடம் கேட்பதாக இந்த பாடல் அமைகின்றது. இதை அவர் ஒரு பொருளை மட்டும் கூறிவிட்டு பின் இதன் மூலம் பல மொழிகளை நாம் கற்றறிந்தாலும் திகட்டாத மொழியாக விளங்குகின்ற மொழி தமிழ் மொழி என்கின்ற சிறப்பையும் பாடலில் கூறியுள்ளார். மேலும் குழந்தைகளிடம் நாப்பிழல் பயிற்சிக்காக இந்த பாடல்களை நாம் பயன்படுத்தலாம்.
1: ஜாய்ஸ் மேரி இவங்களும் எங்களோட மாணவர்கள் தான். பாரதிதாசன் பாடல் தமிழுக்கும் அமுது என்று பேர். இந்த பாட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து நிறைய வாட்டி படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். அதை அவங்களோட வாய்ஸில் இனிமையாக பாட போகிறாங்க.

0: என்ன பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணிங்களா? அடுத்ததாக அபர்ணா. திருக்குறளை வந்துட்டு எத்தனை வாட்டி கேட்டாலும் கேட்டுகிட்டே இருக்கலாம், அதில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அதை உங்களுக்காக சொல்ல போகிறாங்க.
1: திருக்குறளின் பெருமைகள். திருக்குடல் குறள். திருக்குறள், திரு என்பது செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை ஆகியவையாகும். குறள் என்பது குறுகிய அடி உடையது. திருக்குறளில் 133 அதிகாரமும் அதிகாரத்துக்கு 10 குறளும் மொத்தம் 1330 குறளும் அடங்கியுள்ளது. ஒவ்வொரு குறளும் 2 அடிகளையும் 7 சீரும் கொண்ட வெண்பாவாகும். அறத்துப்பால் 38 அதிகாரங்கள், பொருட்பால் 70 அதிகாரங்கள், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்கள். எனக்கு பிடித்த திருக்குறள்கள். அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. பொருள், எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன, அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அதிகாரம் அறன் வலியுறுத்தல். குறள் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பொருள், அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும், ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது. அதிகாரம் இல்வாழ்க்கை. குறள் 45.

0: அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கையின் அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். அதிகாரம் அன்புடைமை. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்புமுரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பு இல்லாதவர் எப்பொருள்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார். அன்பு உடையவர் தம் உடைமையும் பிறர்க்கு உரிமையாகி வாழ்வார். அதிகாரம் ஒழுக்கமுடைமை. குறள் 131. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும். அதிகாரம் பொறையுடைமை. குறள் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. பொருள்: தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரை பொறுப்பதே தலையான பண்பாகும்.
1: அடுத்து ஜெயப்ரியா, தமிழ் ஒலி கவிஞர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் தான், அவரை பற்றி பேச போகிறாங்க. கவிஞர் தமிழ்வழி அவர்கள் தென்னார்காடு மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடிய அடுத்த ஊரான ஆடூர் அகரம் என்னும் ஊரில் சின்னையா செங்கேணி அம்மாள் அவங்களுக்கு மகனாக பிறந்தார். இவரோட இயற்பெயர் விஜயரங்கம். இவர் வந்து அவரோட தொடக்க கால கல்வியை புதுவையில் இருக்க முத்தியால்பேட்டை நடுநிலை பள்ளியில் வந்து கற்றாரு. அவரோட உயர்கல்வியை கலவை கல்லூரியில் படித்து முடித்தார். மாணவராக இருந்தபோதே பாரதியார் பாரதிதாசன் கவிதைகளால் வந்து ஈர்க்கப்பட்டார். கவிஞர் தமிழ்வழி வந்துட்டு பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கி அவரோட கவிதைகளெல்லாம் வந்துட்டு படைச்சாரு. கவிதைகள் மட்டுமல்லாமல் கதைகள், கட்டுரைகள், இலக்கிய திறனாய்வுகள், மேடை நாடகங்கள், குழந்தை பாடல்கள் என பலவற்றையும் இவர் இயற்றியிருக்காரு. அவரோட கவிதைகள் எல்லாம் தனித்தன்மை வாய்ந்தவையாகவே வந்துட்டு இருக்கும். பொது உடைமை கொள்கைகளை வந்து தன்னோட உயிர் மூச்சாக கொண்டிருந்தார். உலக தொழிலாளர்களோட உரிமை நாளான மே நாளை வரவேற்று பாடியவரும் இவர் தான். தமிழ்வழியோட ஒரு கவிதையை கேட்போமா? தமிழனே கேள், தமிழனே நான் உலகின் சொந்தக்காரன், தனி முறையில் நான் உனக்கு புதிய சொத்து, அமிழ்தான கவிதை பல அளிக்க வந்தேன், அவ்வழியில் உன்னை திருத்த ஓடி வந்தேன், இமை திறந்து பார், விழியை அகலமாக்கு, என் கவிதை பிரகடனம் உலகமெங்கும் திமுதுமி என எழுகின்ற புரட்சி காட்டும், சிந்தனைக்கு விருந்தாகும் உன்னவாணி, காக்க என ஒற்றுமையாய் சேர்ந்து நிற்போம், கடினாயின் வேற்றுமையை அகல வைப்போம், பூக்காத இளமலராய் இருந்த காலம் போயிற்று, பருவத்தால் மலர்ந்து விட்டோம், தேக்கிலையை போல் காதுடைய யானை கூட்ட திரள் போன்று புறப்படுவோம். கவிஞரோட கவிதையை கேட்டீங்களா? அடுத்ததா எங்க கல்லூரி மாணவி வாணிஸ்ரீ. நம்ம பாரதியாரோட பாடலை கேட்டுதான் வளர்ந்துருப்போம் சின்ன வயசுலேருந்தே. அவங்களோட கவிதையை பத்தியும் அதோட பெருமையை பத்தியும் சொல்ல போறாங்க.
2: நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதொண்டோ, சொல்லடி சிவசக்தி என சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நில சுமையென வாய்ந்திட புரிகுவாயோ, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டிய படிசெலும் உடல் கேட்டேன், நசைமறு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடத்தரும் உயிர் கேட்டேன், தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அங்கம் கேட்டேன், அசைவரும் மதி கேட்டேன் இவை அருள்வதிலும் உனக்கேதும் தடையுள்ளதோ. நல்லதோர் வீணை செய்தே கவிதை விளக்கம். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது என்று தன் கவிதையை பற்றி பெருமிதத்தோடு தோல் தட்டி கொள்ளும் சிங்க கவிஞன் பாரதி. இறைவனிடம் பொன் வேண்டும், பொருள் வேண்டும், மண் வேண்டும், மனை வேண்டும் என்று பட்டியலிட்டு வேண்டிக் கொள்ளும் வேடிக்கை மனிதர் போல் அல்லாமல் உலகத்துக்கு பயன்படுமாறு வாழ்வதற்குண்டான திறனை அருள் கேட்கும் இந்த பாடல்கள் பாரதியின் பரந்த உள்ளத்தை காட்டுகின்றன. தமிழின் துணை கொண்டு தன் உள்ளத்தில் ஊறி கிளந்தெழுகும் உணர்ச்சிகளை பிறர் உள்ளத்திலும் உண்டாக்குமாறு செய்விக்கும் திறமை மிக்க கவிஞன் பாரதி. உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவதோடு மட்டும் அல்லாமல் படிப்பவர் உள்ளத்தில் சிந்தனைகளை கிளறி பழமைக்கும் பழமையாய் புதுமைக்கும் புதுமையாய் பொழிந்து விளங்கும் கவிதைகள் அவனது படைப்புகள். தோத்திர பாடல்கள் என்னும் கவித்தொகுப்பில் கேட்பனை என்னும் தலைப்பில் அமைந்த இந்த பாடல்களில் இனிமை, பெருமிதம், கம்பீரம், ஆதங்கம், ரௌத்திரம், உரிமை, பக்தி, சாந்தம் போன்ற பல்வேறு உணர்வுகளின் வெளிப்பாட்டை பார்க்கலாம். தன் வற்றாத உணர்ச்சிகளின் வெளியீட்டிற்காக பாரதி தேர்ந்தெடுத்த பா வடிவம் நொண்டி சிந்து, இந்த சிந்து பாக்கள் எளிய சொல்லாட்சியுடன் தனிச்சொல் பெற்று ஓசை இன்பம் மிகுந்து இங்கு

0: அமைந்துள்ளது.
1: நேர்கள் இதுவரை புதுச்சேரி காஞ்சி மாமுனிவர் அரசினர் பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாணவர்கள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நிறைவாக வருவது திரைப்பட பாடல்.

0: இத்துடன் இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.
1: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லென குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

0: குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய நமது சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: விண்வெளி முதல் விவசாயம் வரை எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் என்பது போல இதோ எங்கள் பள்ளியில் பயிலும் அனைவரும் பெண்களே என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். ஆம், உங்களின் செவிக்கும் சிந்தனைக்கும் விருந்தளிக்க வந்திருக்கும் நாங்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள்.
2: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்று ஊரெங்கும் உலகெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் விஷயங்களில் ஒன்று எல்லினோ. அப்படி என்றால் என்ன? அதன் பாதிப்புகள் என்னென்ன என விவரிக்க வருபவர் 4ஆம் வகுப்பு மாணவி கனிஷ்கா.
3: எல்லினோ எல்லினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் நீர் வழக்கத்தை விட அதிகமாக வெப்பமடையும் ஒரு காலநிலை நிகழ்வாகும். இது உலகின் பல பகுதிகளில் வானிலை மற்றும் பருவமழையை பாதிக்கிறது. எல்லினோ காரணமாக சில பகுதிகளில் வறட்சி ஏற்படலாம், சில பகுதிகளில் அதிகமான மழை மற்றும் வெள்ளம் ஏற்படலாம். இந்தியாவில் இது பருவ மழையின் அளவை பாதிக்கக்கூடும். இதனால் விவசாயம் மற்றும் பயிர் விளைச்சிகள் பாதிக்கப்படலாம். மேலும் உலக அளவில் வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வளர்ச்சி ஏற்படும் காலங்களில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். அதிக வெப்பநிலை போது போதுமான தண்ணீர் குடித்து வெயிலை தவிர்க்க வேண்டும். வானிலை துறையின் எச்சரிக்கைகளை மற்றும் அறிகுறிகளை பின்பற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழங்களின் வகைகளை அறிவோம், பூக்களின் வகைகளையும் அறிவோம், மரங்களின் வகைகளை அறிந்து கொள்வோமா? இதனை பற்றி கூற வருபவர்

0: மூன்றாம் வகுப்பு மாணவி தீக்ஷனா.
1: மரங்களின் வகைகள் அரச மரம், ஆலமரம், நாவல் மரம், பலாமரம், இலுப்பை, வேம்பு, புளிய மரம், வில்வம், இளந்தை, மாவிலங்கம், அத்தி, தேனத்தி, பெயத்தி, மா தில்லை, அலையாத்தி, செஞ்சந்தனம், புங்கன், கடுக்காய், அசோக மரம், சந்தன மரம், பனை மரம், சரக்கொன்றை, செம்மந்தாரை, பலாசு மரம், வெப்பாலை, ரப்பர், வெங்கை, ருத்திராட்சம், முருங்கை, வாதநாராயணம், தென்னை, கொய்யா, வாதாமரம், எலுமிச்சை, கமலா, மருதம், குமிழ் மரம், மகிழம், பாரிஜாதம், சேராங்கொட்டை, தாண்டி மரம், அகத்தி, சந்தனவேம்பு, வன்னி, செண்பகம், விலா, நெட்டிலிங்கம், வாழை, கொடுக்காப்புலி, மாதுளம், கடம்பு, மருதாணி, தாழை மரம், கருவேப்பிலை, சப்போட்டா, மாகாகுனி, தோதகத்தி, தேத்தாங்கொட்டை, நொச்சி, புன்னை, வேல்வில், தழுத்தாழை, அகில், பூவரசு, ஆனைப்பலி, ஆமணக்கு, இருக்கு, பதிமுகம், மூங்கில், சிறுநாகப்பூ, நாகலிங்கம், கருங்காலி, எட்டி, இயல்வாகை, கொங்கு, வாகை. நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீட்டிற்கு ஒரு தொலைபேசி என்ற நிலை மாறி அனைவரின் கையிலும் செல்பேசி என்ற காலம் மாறிவிட்டது. செல்பேசியில் நாம் பேசி கேட்டிருப்போம். செல்பேசி நம்மிடம் பேசினால் எப்படி இருக்கும் என நாடகம் நடத்த வருபவர் ஐந்தாம் வகுப்பு மாணவியர் மோகனாஷ்டி, விகாஷ்னி, லீனாஷ்னி, ஹாரிஷா. ஃபோன் பேசும் நாம் கேட்போமா? வணக்கம் தோழர்களே, இன்று நம் நேரம் நம் பொறுப்பு என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் செல்போன் பயன்பாட்டை பற்றி சிரிப்புடன் சிந்திக்க வைக்கும் ஒரு நாடகம் கேட்க தயாரா? கதாபாத்திரங்கள் கவி, செல்போனை எப்பொழுதும் பயன்படுத்தும் நகைச்சுவையான மாணவன் நிலா, அவளுடைய தோழி நேர மேலாண்மை மற்றும் இணைய பாதுகாப்பை நினைவூட்டுபவர் பாட்டி, பழைய அனுபவம் மூலம் நகைச்சுவை உணர்வு கொண்டவர் செல்போன், மனித குரலில் பேசும் செல்போன். ட்ரிங் ட்ரிங் ட்ரிங் ட்ரிங்.
2: ஓஹோ, ஒரு நிமிடம், என் போன் என்னை அழைக்கிறது. இல்லை இல்லை, அது செய்தி அனுப்புகிறது. இல்லை இல்லை, அது என்னை தேடுகிறது.
3: கவி, நீ போனை பார்க்காம 2 நிமிஷம் இருக்க முடியுமா?
2: முடியும், ஆனா அந்த 2 நிமிஷம் போன் என்ன பார்க்காம இருக்குமா?
3: போன் உன்னை பார்க்காது, நீ தானே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிற.
2: நாங்கள் 2 பேரும் நல்ல நண்பர்கள், நான் அதை திறக்கிறேன், அது என் நேரத்தை எடுத்துக்குது.
4: யாருடைய நேரம் திறக்கப்படுகிறது? கதவை திறக்கும் சத்தம் கூட கேட்கவில்லை, போன் திறக்கும் சத்தம் மட்டுமே கேட்கிறது.
2: பாட்டி, இது கல்விக்காகத்தான்.
4: கல்வியா? நேற்று உன் போனில் பார்த்த பூனை இன்னும் பட்டம் பெறவில்லையே.
0: கவனம், நான் பேசும் செல்போன், என்னை பற்றி பேசுகிறீர்களா?
2: செல்போன், நீ பேசுவாயா?
0: நீ என்னை நாள் முழுவதும் பேச வைக்கிறாய், இப்பொழுது நான் பேசினா மட்டும் ஆச்சரியமா? கவி, எனக்கு 3 புகார்கள் உள்ளன. 1, காலை எழுந்தவுடன் என்னை பார்க்கற.
2: காலை வணக்கம் சொல்லத்தானே.
0: 2, தூங்க சென்ற பிறகு என்னை பார்க்கற.
2: தூக்கம் வருகிறதா என்று பார்க்கிறேன்.
3: போனை பார்த்து கொண்டே இருந்தால் தூக்கம் எப்படி வரும்?
0: 3, படிக்கும் நேரத்தில் என்னை மேசைக்கு கீழே மறைத்து வைத்து பயன்படுத்துகிறாய்.
2: அது ரகசிய கல்வி.
4: ரகசிய கல்வியா? நாங்கள் புத்தகத்தை திறந்தோம், இவன் புத்தகத்தின் கீழ் போனையெல்லாம் தந்தா.
0: மேலும் என்னை சாப்பிடும் பொழுது என்னை பார்த்து கொண்டே இருக்கிறாய். சாம்பாரில் விழுந்தால் நான் சாம்பார் போன் ஆகிடுவேன்.
3: செல்போன் நல்ல கருவிதான். பாடங்களை தேடலாம், அகராதி பார்க்கலாம், பெற்றோரிடம் தொடர்பு கொள்ளலாம், ஆனால் நேரம் வரும் அவசியம்.
4: சரி, போன் ஒரு சைக்கிள் மாதிரி, ஓட்ட தெரிந்தால் உதவும், பிரேக் இல்லாமல் ஓடினால் மரத்தோடு நட்பு ஏற்படும்.
2: அப்படியானால் போனுக்கு பிரேக் எங்கே?
0: உன் கையில் தான் இருக்கிறது, போனை நிறுத்தி வை.
3: இன்னொரு முக்கியமான செய்தி, அறியாதவர்களின் இணைப்புகளை திறக்க கூடாது. கடவுச்சொல் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பகிரக்கூடாது.
2: என் கடவுச்சொல் மிகவும் ரகசியமானது. கவி, 1, 2, 3.
4: இதுதான் ஓ ரகசியமா? இந்த ரகசியம்னு சொன்னா சுவரில் பெரிய எழுத்துல எழுதிடு, எல்லாருக்கும் தெரியும்.
0: பிறந்த நாள் பெயர், பள்ளி பெயர் போன்ற எளிதில் ஊகிக்க கூடிய கடவுள் சொற்களை தவிர்க்கவும். சந்தேகமான செய்தி வந்தால்

0: பகிரக்கூடாது. என் கடவுச்சொல் மிகவும் ரகசியமானது. கவி 1, 2, 3.
1: இதுதான் ஓ ரகசியமா? இந்த ரகசியம்னு சொன்னா சுவரில் பெரிய எழுத்துல எழுதிடு, எல்லாருக்கும் தெரியும்.
2: பிறந்த நாள் பெயர், பள்ளி பெயர் போன்ற எளிதில் ஊகிக்க கூடிய கடவுள் சொற்களை தவிர்க்கவும். சந்தேகமான செய்தி வந்தால் பெரியவரிடம் சொல்லவும்.
0: கவி, இப்பொழுது ஒரு சவால். 5 நிமிடங்கள் போனை தொடாமல் இருக்க வேண்டும்.
3: 5 நிமிடங்களா? அது மதிநாள்களுக்கு சாத்தியம். என்ன மாதிரி போனை பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு எப்படி சாத்தியம்?
1: முயற்சி செய், வெற்றி பெற்றால் உனக்கு என் பழைய அலார கடிகாரத்தை பரிசளிக்கின்றேன்.
3: அது ஒலிக்குமா?
1: ஒலிக்கும். ஆனால் அது உன் வீடியோக்களை பார்த்து நேரத்தை வினடிக்காது.
2: டிக் டிக் டிக் டிக். கவி, என்னை பார்க்க வேண்டாம்.
3: நான் பார்க்கவில்லை, நான் கேட்கிறேன்.
0: புத்தகத்தை திற, 3 ஆழ்ந்த மூச்சு விடு, கொஞ்சம் நட, நண்பருடன் பேசு.
1: நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ நண்பரிடம் பேச நேரில் சென்றேன்.
3: பாட்டி, நீங்கள் ஆஃப்லைனில் வாழ்ந்தீர்களா?
1: ஆம், ஆனால் எங்கள் நட்பு முழுவதும் லைவா தான் இருக்குது.
2: டிக் டிக் டிக் டிக். 5 நிமிடங்கள் முடிந்தது.
3: நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் வெற்றி பெற்று விட்டேன். என் கைகள் நடுங்கவில்லை, என் கண்களும் என்னை விட்டு போகவில்லை.
0: பார்த்தாயா, போனை பயன்படுத்துவது தவறு அல்ல. போன் நம்மை கட்டுப்படுத்தாதபடி பயன்படுத்துவதே புத்திசாலித்தனம்.
2: நாம் ஒரு ஒப்பந்தம் செய்வோமா? நீ என்னை சரியான நேரத்தில் பயன்படுத்த வேண்டும். நான் உன் படிப்புக்கு மற்றும் பாதுகாப்புக்கு உதவுவேன்.
3: ஒப்புக்கொள்கிறேன். படிக்கிற நேரம், சாப்பிடும் நேரம், தூங்கும் நேரம் போனை பார்க்க மாட்டேன். தேவைப்பட்டால் படிப்பிற்காக மட்டும் பார்ப்பேன்.
0: இணையத்தில் பாதுகாப்பாக இருப்பேன். தெரியாத இணைப்புகளை திறக்க மாட்டேன். தொந்தரவு ஏற்பட்டால் பெற்றோர் அல்லது ஆசிரியரிடம் சொல்வேன்.
1: நான் கூட ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என் பழைய அலார கடிகாரத்திற்கு சார்ஜர் தேவையில்லை என்பதை நீங்கள் அனைவரும் நினைவு கொள்ளுங்கள்.
0: மாணவர்களே, நினைவில் கொள்ளுங்கள், செல்போன் ஒரு பயனுள்ள கருவி. ஆனால் நேரம், உடல்நலம், படிப்பு மற்றும் பாதுகாப்பு, இவை அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழிந்து வரும் பூமியை ஆரோக்கிய பூமியாய் மாற்றுவோம், கோயிங் கிரீன் சேவிங் அவர் பிளானட் என்னும் தலைப்பில் பேச வரும் மாணவி ஜோஷிபா கிறிஸ்டி, 3ஆம் வகுப்பு.
1: கோயிங் கிரீன் சேவிங் அவர் பிளானட். The earth is our only home, but pollution, deforestation and climate change are putting it in danger. Going green means making choice that protect the environment and reduce harm to nature. If each of us takes small steps, we can save our planet for tomorrow. Our planet is facing serious problem: rising temperatures, melting glaciers, air and water pollution, loss of forest and wildlife. Factories, vehicle and plastic waste are the main reason. If we don't act now, future generation will inherit a damaged earth with less clean air, water and food. Simple way to go green in daily living: saving energy, switch off lights and fans when not in use, use solar power and LED bulbs, reduce, reuse, recycle, avoid single-use plastics, carry cloth bags, refold bottles and recycle paper and waste, plant trees. Trees clean the air and fight global warming. One student, one tree can make a big difference. Save water, turn off taps, fix leaks and avoid wasting water. Use public transport, walking, cycling or using buses reduces air pollution, and traffic supports green products. The earth doesn't need us, but we need the earth. Going green is not a choice anymore. It is a responsibility. Small action like planting a sapling, say no to plastic, saving electricity, and together create a big impact. Let us pledge: save today so we can live tomorrow. A green planet is a healthy planet. Thank you.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக உயிர் வாழ நீர் அவசியம், நீர் பெருக மழை அவசியம், மழை வர மரம் அவசியம், மரமும் மழையும் அவசியம் என வலியுறுத்தும்

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக விலங்குகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம். அதில் கரடு முரடான காண்டாமிருகமும் ஒன்று. உலக காண்டாமிருக தினத்தை பற்றி பேச வரும் மாணவி ஹாரிஷா, ஐந்தாம் வகுப்பு.
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் மிகவும் சிறப்பான ஒரு நாளை பற்றி பேச போகிறேன். அந்த நாள் உலக காண்டாமிருக தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 22 தேதி உலக காண்டாமிருக தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நாள் 2011 ஆண்டிலிருந்து உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. காண்டாமிருகங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அவற்றை பாதுகாக்கும்

0: முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதும் இந்த நாளின் முக்கிய நோக்கமாகும். காண்டாமிருகம் என்பது பெரிய உடலும் தடித்த தோலும் வலிமையான கால்களும் மூக்கின் மேல் கொம்பும் கொண்ட ஒரு தாவர உண்ணி விலங்கு. காண்டாமிருகத்தின் கொம்பு எலும்பால் ஆனது அல்ல, அது நம் தலைமுடி மற்றும் நகங்களில் உள்ள கெரட்டின் என்ற பொருளால் ஆனது. நண்பர்களே, ஒரு விலங்கு அழிந்துவிட்டால் அதை மீண்டும் உருவாக்க முடியாது. ஒவ்வொரு விலங்கும் இயற்கையின் பெரிய குடும்பத்தில் ஒரு முக்கிய உறுப்பினர். காண்டாமிருகங்கள் புல்வெளிகளையும் நீர்நிலைகளையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. அவை உண்ணும் தாவரங்களின் விதைகள் அவற்றின் கழிவுகளின் மூலம் வேறு இடங்களுக்கு செல்கின்றன. இதனால் புதிய தாவரங்கள் வளர உதவுகின்றன. காண்டாமிருகங்களை பாதுகாக்க காவலர்கள், விஞ்ஞானிகள், வனத்துறை அதிகாரிகள், உள்ளூர் மக்கள் மற்றும் பல அமைப்புகள் ஒன்றாக பணியாற்றுகின்றன. அவர்கள் விலங்குகளையும் கண்காணிக்கின்றனர், காடுகளை பாதுகாக்கின்றனர், சட்டவிரோத வேட்டையை தடுக்கின்றனர், மேலும் பாதுகாப்பான இடங்களில் காண்டாமிருகங்கள் பெருக உதவுகின்றன. முயற்சி செய்தால் நல்ல மாற்றம் ஏற்படும் என்பதற்கு சில காண்டாமிருக இனங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது ஒரு நம்பிக்கையான செய்தியாகும். உலக காண்டாமிருக தினத்தில் நாம் ஒரு சிறிய உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நான் அனைத்து விலங்குகளையும் அன்புடனும் மரியாதையுடனும் நடத்துவேன். வனவிலங்குகளின் வாழிடங்களை பாதுகாக்க உதவுவேன். சட்ட விரோத விலங்கு விற்பனைக்கு ஆதரவு அளிக்க மாட்டேன். இயற்கையை பாதுகாக்கும் நல்ல பழக்கங்களை பின்பற்றுவேன் என்று நாம் பேசும் ஒரு நல்ல வார்த்தை நாளை ஒரு உயிரை காப்பாற்றும் பெரிய எண்ணமாக மாறலாம். காண்டாமிருகங்களை பாதுகாப்போம், இயற்கையை பாதுகாப்போம், நம் பூமியை பாதுகாப்போம் என்று ஒன்றாக சொல்வோம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதை தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்பது வள்ளுவனின் வாக்கு. சிறு தும்பல் என்றாலே மருத்துவரை தேடி ஓடும் காலம் இது. எளிய வீட்டு வைத்தியங்கள் கையில் இருக்க ஆங்கில மருந்துகள் எதற்கு? சிறு சிறு வீட்டு வைத்தியங்களை சிட்டாக கூற ஒரு மாணவியர் மோகனாஷ்டி லீனாஷ்டி. 5ஆம் வகுப்பு. தூக்கமின்மை,
2: சுக்கு பால்,
1: பசியின்மை,
2: இஞ்சியும் உப்பும்,
1: தலைவலி,
2: துளசியும் தேனும்,
1: காது வலி,
2: வெங்காய சாறு,
1: கை கால் வலி,
2: உப்பு கலந்த வெந்நீர் குளியல்,
1: நெஞ்செரிச்சல்,
2: எலுமிச்சையும் சுடு தண்ணீரும்,
1: நெஞ்சு சளி,
2: ஓம தண்ணீர்,
1: வறண்ட கூந்தல்,
2: தேங்காய் எண்ணெயும் கற்றாழையும்,
1: பல்வலி,
2: கிராம்பு,
1: உடல் துர்நாற்றம்,
2: வேப்பிலை குளியல்,
1: வாய் துர்நாற்றம்,
2: புதினா இலை,
1: சளி இரும்பல்,
2: மிளகு, துளசி, இஞ்சி,
1: கால் வலி,
2: மஞ்சளும் எண்ணெயும்,
1: சரும அரிப்பு,
2: வேப்ப எண்ணெய்,
1: கண் சோர்வு,
2: வெள்ளரிக்காய். நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாளைய பாரதம் இளைஞர்கள் கையில், இளைய சமுதாயம் அதனை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றி டிப்ஸ் கூற வருபவர்கள் சாண்ட்ரால்ஃபியா விகாஷ்னி. 5ஆம் வகுப்பு.
3: ஈகோ ஃப்ரெண்ட்லி டிப்ஸ் ஃபார் ஸ்டூடண்ட்ஸ்.
4: சேவ் வாட்டர்.
3: டர்ன் ஆஃப் டேப்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் அவாய்ட் வேஸ்டிங் வாட்டர்ஸ்.
4: சேவ் எலக்ட்ரிசிட்டி.
3: ஸ்விட்ச் ஆஃப் லைட்ஸ், ஃபேன் அண்ட் டிவைசஸ் வென் நாட் இன் யூஸ்.
4: சே நோ டு பிளாஸ்டிக்.
3: கேரி ஏர் ரீயூசபிள் வாட்டர் பாட்டில் அண்ட் லஞ்ச் பாக்ஸ்.
4: யூஸ் போத் சைட் ஆஃப் பேப்பர்.
3: திஸ் ஹெல்ப்ஸ் சேவ் ட்ரீஸ்,
4: பிளான்ட்ஸ் ட்ரீஸ்,
3: க்ரோ அண்ட் கேர் ஃபார் பிளான்ட்ஸ் அட் Women's school.
4: Keep your surrounding clean.
3: Never throw waste on the ground.
4: Separate waste.
3: Put wet and dry waste in separate bins.
4: Walk or cycle.
3: Choose eco-friendly ways to travel for short distances.
4: Protect animals and birds.
3: Keep their habitats clean and safe.
4: Avoid food waste.
3: Take only as much food as you can eat.
4: Spread awareness.
3: Encourage friends and family to follow green habits.
4: Thank you.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக உயிர் வாழ உணவு இன்றியமையாது ஒன்று, அவற்றை பழமொழி வடிவில் கூற வருபவர்கள் ஹாரிஷா மற்றும் லீனாஷினி. 5ஆம் வகுப்பு.
0: உணவு பழக்கம் பழமொழி வடிவில்.
2: சிறகம் இல்லா உணவு சிறக்காது.
0: தன் காயம் காக்க வெங்க

0: போதும். அவசர சோறு ஆபத்து.
1: வாழை வாழ வைக்கும்.
0: இறப்பாய் புண்ணுக்கு எலுமிச்சை சாறு.
1: ரத்த கொதிப்புக்கு அகத்திக்கீரை.
0: இருமலை போக்கும் வெந்திய கீரை.
1: உண்ணா நோன்பு ஆயிலை கூட்டும்.
0: உஷ்டம் தவிர்க்க கம்பங்களி.
1: கல்லீரல் பழம் பெற கொழியா பழம்.
0: கொலஸ்ட்ரால் குறைக்க பன்னீர் திராட்சை.
1: சித்தம் தெளிய வில்வம்.
0: சிறுநீர் கடுப்புக்கு அன்னாச்சி.
1: சூட்டை தணிக்க கருணை கிழங்கு.
0: ஜீரண சக்திக்கு சுண்டக்காய்.
1: தலைவலி நீங்க முள்ளங்கி சாறு.
0: தேனுடன் இஞ்சி ரத்த தூய்மை.
1: பூண்டில் இருக்கு பென்சிலின் சக்தி.
0: மூல நோய் தீர வாழைப்பூ கூட்டு.
1: வாந்திக்கு மருந்து மன தக்காளி.
0: வாத நோய் தடுக்க அரைக்கீரை.
1: வாய் துர்நாற்றம் தீர்க்க ஏலக்காய்.
0: உடல் பருமன் குறைய முட்டைக்கோஸ்.
1: பித்தம் தணிக்க நெல்லிக்காய்.
0: நன்றி.
2: நிகழ்ச்சியின் நிறைவாக செல்போன் படுத்தும் பாட்டை வில்லு பாட்டாக பாட வருகிறார்கள் மூன்றாம், நான்காம் மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவியர்.

0: இதுவரை பொறுப்புடன் நாங்கள் கூறிய அனைத்து செய்திகளையும் பொறுமையுடன் கேட்ட உங்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
1: இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக தொகுத்து வழங்கியவர் மோகனாஸ்ரீ.

0: குழந்தைகளா, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சின்னஞ்சிறு கிளிகள் நிகழ்ச்சியில புதுச்சேரி சுசிலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை கேட்டீங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினந்தோறும் காலை 6:15
3: கர்த்தரை என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: திரையிசையின் நிறைவாக பூவை உனக்காக படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுஜாதா பாடியிருக்கும் பாடல்.
2: சொல்லாமலே யார் பார்த்தது

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தூய்மை பணி இன்று நடைபெற்றது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று கூறினார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அணுமின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சி குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் பிரதமரை தொடர்ந்து உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த்

0: சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வனம், ஏரி, ஆறுகள், வன விலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணி காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று திரு சூரியகாந்த் தெரிவித்தார். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதைப்படிவம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்திர யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்டக்கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்த கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிற்பகல் நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் பல்வேறு அரசு நிறுவனங்களில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000 மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி, சமீபத்திய ஆண்டுகளில் இளைஞர்களை எதிர்காலத்திற்கு தயார்படுத்துவதற்கு தேவையான திறன்களையும் வாய்ப்புகளையும் வழங்குவதில் மத்திய அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். மாறிவரும் பொருளாதாரத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நாட்டின் இளைஞர்களின் கல்வியும் திறன்களும் மேம்படுவதை உறுதி செய்வதும் அரசின் முயற்சியாக இருந்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை விரைவாக விரிவுபடுத்தவும் அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். இந்த நோக்கத்திற்காக சுமார் 1,00,000 கோடி ரூபாய் செலவில் பிரதான் மந்திரி விக்சித் பாரத் ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா சுமார் 40 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது என்றும் இது நாட்டின் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கிறது என்றும் பிரதமர் கூறினார். இத்தகைய வர்த்தக ஒப்பந்தங்கள் நாட்டின் தொழில் முனைவோருக்கு புதிய கூட்டாண்மைகளுக்கும் சந்தைகளுக்கும் வழிவகுப்பதோடு இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன என்றும் அவர் கூறினார். இந்தியா இன்று உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சூழல் அமைப்பாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். 20வது வேலைவாய்ப்பு முகாம் நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்றது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிதி, ரயில்வே, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, பாதுகாப்பு உள்ளிட்ட இந்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் சேருவார்கள். 20வது வேலைவாய்ப்பு முகாமின் மூலம் மொத்தம் சுமார் 12,75,000 இளைஞர்கள் நியமன கடிதங்களை பெற்றுள்ளனர். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் அவர்களின் பங்களிப்பை உறுதி செய்வதிலும் அரசின் தொடர்ச்சியான கவனத்தை இந்த வேலை வாய்ப்பு முகாம் பிரதிபலிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை இயக்கம் குறித்து காண்போம்.
0: மிஷன் லைஃப் என்னும் சுற்றுச்சூழலுக்கான வாழ்க்கை முறை என்பது ஒவ்வொரு காலநிலை ஒப்பந்தமும் அரசாங்கங்களுக்கும் தொழில்துறைகளுக்கும் இடையிலான ஒரு விவாதமாகவே இருந்து வந்தது. ஒரு சாதாரண தினத்தன்று ஒரு தனிநபர் என்ன செய்கிறார் என்பது ஒப்பந்தத்தின் உரையில் ஒருபோதும் இடம்பெற்றதில்லை. COP26 மாநாட்டில் விநியோகத்தை போலவே தேவையும் ஒரு முக்கிய

0: காரணியாகும் என்றும், நுகர்வை கட்டுப்படுத்துவது என்பது ஒப்பந்தத்தால் திணிக்கப்பட்ட ஒரு தியாகம் அல்ல, மாறாக அது ஒரு பழைய இந்திய பழக்கம் என்றும் வாதிட்டு பிரதமர் திரு மோடி மிஷன் லைஃப் திட்டத்தை முன்மொழிந்தார். G20 புதுடெல்லி பிரகடனம் இதை ஏற்றுக்கொண்டது. அந்த மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நடத்தையை மையமாக கொண்ட முதல் காலநிலை கட்டமைப்பு இதுவாகும். இது சேவையின் உணர்வை பூமி தாய்க்கு கொண்டு வந்து விழிப்புணர்வுடன் வாழ்வதை ஒரு தியாகமாக கருதாமல் ஒரு பகிரப்பட்ட பொறுப்பாக மாற்றியது. காலநிலை நடவடிக்கை என்பது அரசாங்கங்கள் மற்றும் தொழில்துறையிலிருந்து தனிநபர்களின் வாழ்க்கை முறை வரை விரிவுபடுத்தப்பட்டது.
1: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை தூய்மை பணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படை இயக்குனர் திரு தசீலா, செயலர் திருமதி ஸ்மிதா, கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கடலோர காவல்படையின் செயல்பாடுகள் குறித்த புகைப்படங்களை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மைப்படுத்தும் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் மாபெரும் தூய்மைப்படுத்தும் பணி நடத்தப்பட்டது. காரைக்கால் இந்திய கடலோர காவல்படை நிலையம், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் மற்றும் கடலோர மண்டல மேலாண்மை ஆணையத்துடன் இணைந்து இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இது குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் நகோயாவில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெற்ற 20வது வேலைவாய்ப்பு முகாமில் புதிதாக நியமிக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்கினார். புதுச்சேரியில் சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் தூய்மை பணி இன்று நடைபெற்றது. பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20:25. நேயர்கள் இனி கேட்கலாம் பக்தி மனம் வீசும் மனோரஞ்சிதம். தொடக்கமாக காயத்ரி கிரீஷ் பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 7:00 முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. இதில் முதலில் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவாரூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 8:00 முதல் 8:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:35 முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி திருவனந்தபுரம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள். 7:02 முதல் 7:15 வரையிலும் மீண்டும் 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 8:05 முதல் 9:00 வரை மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 10:00 வரை மீண்டும் 10:20 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம், 10:00 முதல் 10:20 வரை 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 20வது பதிப்பு குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி.

அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள். நேர்களே, நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்கும் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் எதிர்காலம் 2026 குறித்த இருநாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்வினை மாலை 4:10 முதல் டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவி கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். மக்கள் பள்ளியுயிர் பதிவேடு வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் ஹமீது அவர்கள். காலை 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பங்கேற்ற பல்கலைக்கழக மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி. அடுத்து இந்திய இராணுவத்தின் நவீனமயமாக்கல் குறித்து புதுச்சேரி முன்னாள் படை வீரர்கள் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் திரு மோகன் தரும் தகவல்கள். 7:25 நலமாய் வாழ, அழகு சாதனங்களும் சரும ஆரோக்கியமும் பியூட்டியை பாதுகாப்பாக அனுபவிப்பது எப்படி விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருளா, 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சாமிப்பேட்டை எஸ் கே வெங்கடேசன், சாமிப்பேட்டை எஸ் கே ஸ்ரீனிவாசன் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நடுவீரப்பட்டு என் ஆர் சக்திவேல் அவர்கள் தவில். 10:02 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 20வது பதிப்பின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:22 முதல் 10:58 வரை கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி நிகர் விருப்பம். காலை 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசி மாலை பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம் தொலைவிசி வழி நேர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் எம் வெங்கட் அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது. இடம்பெறுவது ஆதி தாளம். நேர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நிகழ்ச்சி குறிப்புகள் தொடர்கிறது. நாளை பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் விஜயலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4:00 திரையிசை. 6:00 முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்பு 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 மகரிஷி ததீச்சி அகில பாரத நாடகம். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீ வாத்சவ் அவர்கள்.

ஹிந்தி மொழி நாடகமயமாக்கம் ஹெச் வினோத்குமார் அவர்கள், தமிழ் மொழியாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள், அமைப்பு ஜே ஜெயா, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10 மணிக்கு ரவி வாசிரி அகில பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் பிடி வெங்கச்சந்திர கோபால் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகிறது. இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 10:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகளில் சில. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பும். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல். நண்பர்கள் 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பார் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் கேம் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ராஜே சீனிவாசன். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழியின் நேர் விருப்பம். எழுபதுக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உணவுநல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நகர்ப்புறத்தில் மூலிகை தோட்டம் அமைத்தலும் வருமானம் பெருக்குதலும் குறித்த புதுச்சேரி வில்லியனூர் ஆர் முருகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து ஆரோக்கியமான வாழ்விற்கு இயற்கை வேளாண்மை குறித்த தகவல்கள். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்து தேவானம். 10 மணிக்கு 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 குறித்த அன்றாட நிலவரம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:20. திரையிசை தொடக்கமாக வசூல் ராஜா MBBS படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் பாடல்.

புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரைனிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்தவுள்ளது. பளு தூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 12 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கைப்பந்து வாலிபால் விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10 வயதிலிருந்து 18 வயது வரை. கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கோகோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 இலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் நாளை நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரைனிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0413-29-61-819. மின்னஞ்சல் முகவரி saicenterpandi@gmail.com. திரிசையில் அடுத்து கண்ட நாள் முதல் படத்திற்காக கிருஷ்ணகுமார் குன்னத், ஸ்ரேயா கோஷல், தன்விஷா பாடியிருக்கும் பாடல்.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோரப் பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களின் பங்கை உறுதி செய்து அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
2: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்போ நடந்த SSCGL 25ல இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன்.

0: இந்த நேஷன் சர்வ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வில்லிங்காக இருக்கேன். எனக்கு கிடைச்சது கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும், முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ், நெக்ஸ்ட் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கமிஷனர் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
1: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியிலேருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், தான் என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புகிறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, எனக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
2: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
3: மீனவர்கள் கிட்டத்தட்ட அங்க வந்து 2000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டி தான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க சிங்காரவேலா ஐயர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களினுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
2: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
2: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித் தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம், சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித்திட்ட தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் எஸ் எஸ் தாசிலா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர்தத் தெரிவித்தாா்.

0: மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்சோன் ஜப்பானின் யூட்டா ஷிமிஷு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25:35. உழவர்களுக்கான அறிவிப்புகள். மிளகாய் சாகுபடி குறிப்புகள். அதிக அளவில் லாபம் தேடித்தரும் பயிர்களில் மிளகாயும் ஒன்று. நல்ல நாற்று நட்டால் நல்ல மகசூல் கிடைக்கும். ரகங்கள் பிரியங்கா, சித்தாரா, நாம்தாரி, US 816, Co1, K1. வீரிய ஓட்டு ரகங்கள் TNAU சில்லி ஹைபிரிட் Co1, இண்டஸ் US 33. மண் நல்ல வடித்தன்மை கொண்ட வளமான வண்டல் மண் சிறந்தது. பருவம் வைகாசி முதல் மார்கழி வரை, ஆடி முதல் பங்குனி வரை ஆடிப்பட்டம், தை முதல் ஆடி வரை தைப்பட்டம். விதை அளவு சாதாரண ரகங்கள் 1 ஏக்கருக்கு 400 கிராம், வீரிய ஒட்டு ரகங்கள் 1 ஹெக்டாருக்கு 200 கிராம். நாற்றாங்கால் தயாரிப்பு. நாற்றாங்காலுக்கு மேட்டுப்பாத்திகள் 1 மீட்டர் அகலமும், 3 மீட்டர் நீளமும், 15 சென்டிமீட்டர் உயரமும் இருக்க வேண்டும். 1 சென்ட் நாற்றாங்காலுக்கு தொழுபுறம் 75 கிலோ இட வேண்டும். விதைகளை 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் இடைவெளி வரிசையில் விதைக்க வேண்டும். விதைத்த பிறகு வைக்கோல் அல்லது உலர்ந்த இலைகளை பாத்திகளின் மேல் பரப்ப வேண்டும். பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்றவும். விதைத்த 10 முதல் 15 நாட்களில் பாத்திகளில் பரப்பியதை அகற்றிட வேண்டும். நடவு வயல் தயாரிப்பு. நிலத்தை நன்று உழுது பண்படுத்தி ஏக்கருக்கு 10 டன் தொழுபுறம், 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 25 கிலோ

0: பொட்டாஷ் போட்டு மண்ணுடன் கலக்கவும். 1.5 அடி இடைவெளி விட்டு நடவு செய்யவும். அல்லது 10x10 சதுர பாத்திகள் அமைத்து 2 பக்கமும் 1.5 அடி இடைவெளி கொடுத்து நாற்றுகளை நடவும். விதை நேர்த்தி ட்ரைகோடெர்மா விரடி 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். இடைவெளி சாதாரண ரகங்கள் 60x45 சென்டிமீட்டர், வீரிய ஒட்டு ரகங்கள் 75x60 சென்டிமீட்டர் இடைவெளி விடவும். வளர்ச்சி ஊக்கிகளாக ட்ரையோகாண்டினால் 1.25 மில்லிலிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து 20, 40, 60 மற்றும் 80 நாளில் தெளிக்க வேண்டும். அல்லது ஃபேன்டாக் ப்ளஸ் 1 மில்லிலிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து 2 முறை தெளித்தல் வேண்டும். நீர்ப்பாசனம் நடுவதற்கு முன்னும் நட்ட 3வது நாளும் பின் ஈரத்தன்மைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். ஊடுபயிர் மிளகாயில் 45 சென்டிமீட்டர் என்ற அளவில் வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு ஊடுபயிராக கொத்தமல்லி அல்லது சின்ன வெங்காயத்தை இரு வரிசைக்கு மத்தியில் வளர்த்து களைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் உபரி வருமானமும் பெறலாம். உரமிடுதல் தொழுவுரம் 1 ஏக்கருக்கு 10 டன் தொழுவுரம், சூப்பர் பாஸ்பேட் 25 கிலோகிராம், பொட்டாஷ் அடியுரமாக இடவும். 1 ஏக்கருக்கு 30 கிலோகிராம் யூரியாவை மேலுரமாக இடவும். நுண் ஊட்டச்சத்து சிங் சல்ஃபேட் 0.5% கரைசலை 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை செடிநட்ட 40வது நாட்களுக்கு பிறகு இடைவெளி மூலமாக கொடுக்கலாம். மேலும் 19x19x19 மற்றும் மாங்கனேஸ் 1% கலவினை 60 நாட்களுக்கு பிறகு தெளிப்பதனால் நல்ல மகசூல் பெறலாம். நேயர்கள் இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகளில் மிளகாய் சாகுபடி குறிப்புகள் கேட்டீர்கள். நேயர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: ஏழு மணி 30 நிமிடம் அடுத்த அறிவிப்பு தொடரும்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
1: ஏ புள்ள, என்னைக்குத்தான் நான் எடுக்கிற முடிவை சரின்னு சொல்லியிருக்கிறேன்?
0: அட மச்சான், நான் எப்போ சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன்?
1: பிறவு, நாம் அறுவடை செய்கிற பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சால் கூடுதல் லாபம் எடுக்கலாம் தானே?
0: ஆமாம்.
1: இதில் நீ என்ன குத்தம் கண்ட?
0: மச்சான், நான் குத்தோன்னு சொல்லவே இல்லையே. நான் பேசினாலே குத்தோன்னு நீங்க தான் நினைக்கிறீங்க.
1: குத்தோன்னு நினைச்சா உங்ககிட்ட ஏன் எல்லாத்தையும் கலந்து பேசணும்?
0: கலந்து பேசினா என்னோட வார்த்தையையும் காது கொடுத்து கேட்கணும்ல.
1: ஏபுல, நான் என்ன காது கொடுத்து கேட்காமையா இருக்கேன்? அதான் என் நண்பங்களோட கலந்து பேசிட்டேன். பொருட்களை எல்லாம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது நல்ல முயற்சி தானே, அவங்களும் சொல்லிட்டாங்களே.
0: நானா?

0: அதையே தான் சொல்லுறேன் மச்சான். ஆனா எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு சொல்றேன்.
1: ஆ சரிதான் சரிதான், மொத காலடி எடுத்து வைப்போம், அப்படியே படிப்படியா தெரிஞ்சுக்கலாமேன் தான்.
0: எப்படி? ஒவ்வொரு படியிலையும் கீழே விழுந்து விழுந்து தெரிஞ்சுக்கணுமாக்கும்.
1: ஏன் செல்வி, நீ என்னத்தான் சொல்ல வர?
0: மச்சான், பொருட்களை மதிப்பு கூட்டுறதுல என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சு செய்யணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இதில் என்னென்ன சான்றிதழ் வாங்கணும், இப்படி எல்லா விஷயத்தையும் சரியாக தெரிஞ்சுக்கிட்டு பிறகு இதில் காலடி எடுத்து வச்சா சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்கிறேன்.
1: ஓ, அதுவும் சரிதான்.
0: ஆ அப்படி வாங்க வழிக்கு. மச்சான், வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டுவதால் ஏற்படக்கூடிய லாபம் பற்றி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க எடுத்து சொல்கிற விவரங்களை கேளுங்க, உங்களுக்கே புரியும்.
2: நம்மளுடைய பாரம்பரியம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் தான். குடும்பத்தில் வந்து இன்றைக்கி நம்ம ஆளாளுக்கு ஒவ்வொரு தொழிலில் இருந்தாலுமே கூட பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தாத்தாவோ இல்லை தாத்தாவோட தாத்தாவோ யாராவது ஒருத்தர் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளுடைய தலைமுறை விவசாயத்தை தேடி போகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதையும் தாண்டி விவசாயத்தை தேர்ந்தெடுத்து அதுலேயும் இயற்கை விவசாயம் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு இயற்கை விவசாயத்தையும் தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பொருள்களுக்கு மதிப்பு கூட்டி இன்னைக்கு ஒரு தொழில் முனைவோரா இருக்கிறாங்க, அவங்களுடைய அனுபவத்தை கேட்போம். பொதுவாக வீட்டில் வந்து பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னா அந்த கொத்துசாவியை வந்து பெண்கள் கையில் தான் கொடுத்துருப்பாங்க, அவங்ககிட்ட நீ கூட எல்லாம் பொறுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயம் அப்படின்னு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் படித்த கல்வி தொகுதி வேறையாக இருக்கலாம், நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பாதை கரெக்டாக அப்படின்னு பல தடவை யோசிச்சு தான் அந்த விவசாயத்தில் இறங்கியிருப்பீங்க. அதோட பின்ன நீங்கள் சொல்லுங்களேன்
3: சார். அதாவது நாம் என்ன படித்து என்ன பண்ணாலும் நம்ம தட்டில் சாப்பிட போகிறது உணவு தானே. அந்த உணவு எவ்வளோ பெரிய முக்கியம்னு ஒரு இல்லத்தரசியாக ஒரு ஒரு பெண்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ணும் பொழுது நம்மகிட்ட இடம் இருக்குது, அதை நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற உந்துதல் இளைய தலைமுறைக்கு எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு உணவும் முக்கியம் அப்படின்றத உணர்ந்ததுனால தான் நான் இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளேயே வர ஆரம்பித்தேன்.
2: ஓகே மேம், சரி, இதை முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு நிலம் வேணும். சரி, ஏற்கனவே என்கிட்ட நிலம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக வாங்கணும் அப்படிங்கிறப்ப இதை யாருக்கிட்டையாவது போய் சொல்லணும், அதுக்கான பொருளாதாரம் நமக்கு வேணும், அதெல்லாம் எப்படி தயார் பண்ணீங்க? நிலத்தை வாங்கினதுலேருந்து ஒரு இயற்கை விவசாயியாக உள்ள கால் எடுத்து வச்சதுலேருந்து உங்களுடைய பயணத்தை சொல்லுங்கள்.
3: சரி, எங்கள் தாத்தா எங்கள் பெரியப்பா எல்லாருமே அக்ரிகல்ச்சர், திருத்தணி மாவட்டத்தில் எங்களுக்கு இடம் இருக்குது, எங்கள் அப்பாவும் வச்சுருந்தார். ஆனால் காலச்சூழல் காரணமாக எங்கள் அப்பாவால் அதை தொடர்ந்து பண்ண முடியல. நான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது தான் இந்த இடத்த வாங்கினேன். ஸோ என்னுடைய கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பாவை மாதிரி நானும் ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். அதற்காக தான் நாங்கள் வாங்கினோம். அதை பண்ணும் பொழுது எங்கள் வீட்டில் இருக்கிற என்னுடைய கணவர் மற்றும் எல்லாருமே ஒத்துழைச்சு வச்சதுனால்தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு நாங்கள் வாங்கணும்.
2: ஓகே மேம், இப்போ இயற்கை விவசாயத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்கள் முறையாக விவசாயம் பண்ணி அந்த பொருளை விளைவிச்சதுக்கப்புறம் மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வந்தது மேம்?
3: விவசாயத்தை பண்ணும் பொழுது

0: அப்போ மார்க்கெட்டில் வேல்யூ இல்லை, 50 ரூபாய் இருக்கும்போது நம்ம விற்றுருவோம், 40 ரூபாய் இருக்கும்போது விற்றுருவோம். ஆனால் விலை கம்மியான டைமில் அதை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது செலவுக்கு வேணும்னா அமைச்சிட்டு அதை வந்து வேல்யூ ஆடடாக பண்ணலாம். இப்போ காய்கறிகள் எடுக்கும்பொழுது அப்படியே ட்ரை பண்ணி நம்ம வெத்தலாக தர முடியும், கொத்தவரங்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் நம்ம வெத்தலாக தர முடியும். இப்போ நெல்லிக்காய் அப்படின்னு கேட்டிங்கன்னா என் இடத்துல நான் பிளான் பண்ணி வச்சது நெல்லிக்காய். அந்த நெல்லிக்காயை நாங்கள் என்ன தரோம்னா முதல்ல அந்த கொட்டையை எடுத்துகிட்டு வெறுமன் ட்ரை பண்ணி நெல்லிக்காயாக தர ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் பவுடர், நெல்லி முள்ளி அப்படின்னு தர ஆரம்பித்தோம். அப்புறம் நெல்லிக்காயில் பல்பொடி பண்ண ஆரம்பித்தோம். நெல்லிக்காய் ஜூஸ் பண்ணும்பொழுது இட்ஸ் எ கம்ப்ளீட், நெல்லிக்காயோட மூலிகைகள்லாம் போட்டு நாங்கள் ஒரு நெல்லிக்காய் ஜூஸாக பண்ண ஆரம்பித்தோம். அந்த நெல்லிக்காய் ஜூஸு எப்படி மற்ற ஜூஸை விட யூனிக்கானது அதை வந்து நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். உங்களுடைய யூஎஸ்பி என்ன, யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன, உங்கள் ப்ராடக்டை அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய என் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது, ஏன் என்னுடைய ப்ராடக்டை தேர்ந்தெடுக்கணும், அதற்கு உங்களுடைய நோக்கம் விஷன் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் பொழுது நம்மளால் கன்சிஸ்டன்சியாக பண்ணும்பொழுது ரீச் பண்ண முடியும்.
1: அதே இப்போ நீங்களே சொன்னீங்க நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது என்ன தான் இயற்கை முறையில் நம்ம ஒரு லேபிளிங்லாம் பண்ணி மதிப்பு கூட்டி விற்றாலும் அந்த கலரிங்கை பார்த்தோன்னா இதில் ஏதாவது கலந்துருப்பாங்களோ, இல்லை லேபிள்லாம் நல்லா பக்காவாக ஒட்டியிருக்கிறாங்க, ஒரு கண்டெய்னரில் அடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த நம்பகத்தன்மையை கொண்டு வர்றது எப்போ?
0: அதுதான் நோ த ஃபார்மர், நோ த ப்ராடக்ட், நோ த பீப்புள். இதெல்லாம் வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போது மக்களும் தெரிஞ்சுக்கணும், விவசாயமும் தெரிஞ்சுக்கணும். எதையோ நம்ம தேடி போகிறோம், நம்ம கையில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராடக்ட், எந்த ஜூஸாக இருந்தாலும், இது ஆம்லா ஜூஸ்ன்னு இல்லை, நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது லேபிளிங். அந்த லேபிளிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இதில் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கா, இல்லை என்ன கலந்துருக்கு, என்னென்ன கண்டென்ட் இருக்குது, அதனுடைய ரேஷியோ என்ன. இல்லைங்க எனக்கு இருக்கிற அவசர கால கட்டத்தில் இதெல்லாம் எனக்கு பார்க்க முடியல அப்படின்னும் பொழுது தயவு செய்து அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யாதீங்க. ஏன்னா உணவு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், அதை நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த லேபிளிங்கில் நாங்கள் சொல்கிறது என்னென்னா, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் வெள்ளச்சக்கரை இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது டெக்னாலஜி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டெக்னாலஜியை நம்ம அடாப்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, நிறைய இடத்துல இதற்கான பயிற்சிகள் தராங்க. ஸோ அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிட்டு தான் இது உள்ளே வந்தோம்.
1: இல்லை கண்டிப்பாக இப்போ பேக்கேஜாக இருக்கட்டும், லேபிளிங், அதோட உணவு பாதுகாப்பாக இருக்கட்டும், ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும், இதெல்லாம் என்னென்ன சவால்களை சந்திச்சிங்க?
0: இல்லை இதில் நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நெல்லிக்காயில் விட்டமின் சி தான் இருக்குன்றதே நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு லேபிளிங் அவசியமாக இருக்குது, டெஸ்டிங் அவசியமாக இருக்குது. இதுதான் விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ அதற்கு நாங்கள் எஃப்எஸ்எஸ்ஐயில் இப்போ கவர்மெண்ட்லேயே நாங்கள் இப்போ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம், NPOP அப்படின்ற சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கோம். கவர்மெண்ட்லேயே நம்ம ப்ராடக்ட் எடுத்து டெஸ்ட் பண்ணி இன்டர்டெக் லேபு மற்ற பெரிய லேப்லலாம் அக்ரடபிள் லேபுன்னு பேர், அந்த லேபில் நம்மளை சர்டிஃபை பண்ணி நம்ம ப்ராடக்டை வச்சுக்கிறது அப்படிங்கிறது எவ்ரி 6 மந்த்ஸ் இஸ் அ மேண்டேட்ரி.
1: இப்போ அதாவது இயற்கை முறையில் விளைவித்த பொருளை வந்து நான் மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்னா

0: மேண்டேட்ரி.
1: ஓகே, மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். மார்க்கெட்டிங் ஒரு சவாலான விஷயம், எப்படி ஆரம்பிச்சது உங்களுடைய மார்க்கெட்டிங்?
0: சந்தைப்படுத்துறது அப்படிங்கறதான் இருக்கிறதுலே எல்லாரும் மதிப்பு கூட்டல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ சந்தைப்படுத்தும் பொழுது இருக்கக்கூடிய சவால்கள், இன்னும் அது ஒரு சவால் அப்படின்றத தாண்டி இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னும் பொழுது என்னென்னா, நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, இதையும் தாண்டி சந்தைப்படுத்துறதுல அங்காடிகள் இருக்குது. அதாவது இயற்கை அங்காடிகள் சந்தை போடுறாங்க, இயற்கை விவசாயிகளுக்கான நேரடி விற்பனை அப்படிங்கிற எல்லா இடத்துலையும் போடுறாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபார்ம் என்ன, நம்ம எங்கேருந்து உருவாகிறோம், என்ன பொருளை கொடுக்குறோம், அது எண்ட் யூசர் யார் எப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரியாவோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாவோ சொல்லும் பொழுது அவங்க அதில் அட்ராக்ட் ஆவாங்க. நிச்சயமாக நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்.
1: இல்லை, இப்போது அதையும் தாண்டி இப்போ வலைதளத்தில் நிறைய பார்க்குறோம், நிறைய அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் ஹைவேஸ், இந்த ரோடுகளெல்லாம் வயலுக்கு வெளியிலேயே ஒரு கட்டியில் போட்டோ இல்லை ஒரு ஸ்டாலை போட்டோ விற்கிறவங்களெலாம் பார்க்குறோம். அது லாபகரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதெல்லாம் இதற்கு மாற்று வழி அப்படின்னு நினைக்கிறீங்களா?
0: இல்லை, அதெல்லாம் வந்து ஹைவேஸில் இருக்கக்கூடிய விவசாயி அதை பண்ணலாம், ஹைவேஸில் இல்லாத விவசாயிகளையும் தேடக்கூடிய நிலைகள் இப்போ வந்திருக்கு. அப்போ நான் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே வெறுமே ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஃபோன் இருக்குது, சர்ச் பண்ணும்பொழுதே நம்ம எல்லாத்தையும் நம்ம வீட்டில் நம்ம தான் ஒரு விவசாயி நான் படிச்சிருக்கேன்றதுக்காக நாங்கள் சொல்லலை. படிக்காத விவசாயியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வச்சு இதற்கான தீர்வுகள்லாம் ஈஸியாக கிடைக்கும். அப்படியும் இல்லாமல் அக்ரி மார்க்கெட்டிங்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்ரி மார்க்கெட்டிங் எவ்ரி டைம் நீங்கள் அந்த ஸ்டால் போடும்பொழுதோ இல்லை ட்ரேட் சென்டரில் போடும்பொழுதோ நம்ம என்ரோல் பண்ணோம்னா நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ அதன் வாயிலாகவும் நம்மளால் பண்ண முடியும்.
1: ஓகே, இப்போ பேசும்போது சொன்னீங்க கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னென்ன ஸ்கீம்லலாம் பயனடைஞ்சிங்க? அந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம் இருக்குது?
0: எம்எஸ்எம்இ அப்படிங்கிறதுல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அந்த எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸில் தமிழ்நாடில் சென்னையில் இருக்கக்கூடிய இடங்களில் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு ஓடிஓபின்னு ஒன்று முன்ன இருந்தது. ஒன் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ப்ராடக்ட், இப்போது திண்டுக்கல்ல ஒன்று. அப்போ திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக பல்சஸ்க்கு, ஆனால் எனக்கு வந்து ஓடிஓபிலேயே வந்து என்னுடைய நெல்லிக்காய் ஜூஸ்க்கு தந்தாங்க. அதை நான் அவைல் பண்ணது வந்து பிஎம்எஃப்எம்இ அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து நாங்கள் வந்து நெல்லிக்காய் ஜூஸை வேல்யூ ஆடட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பணம் தராங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏஎஃப் அப்படின்னு பேர், ஏஐஎஃப் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் இருக்குது. நம்ம அதை பண்ணுறதுக்கும் நம்ம அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் அதற்கு தயாராக இருக்காங்க, இன்ஜினியரிங் ப்ளஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்.
1: அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், நமக்கு இந்த மாதிரி மதிப்பு கூட்டி வைக்கணும் பொருட்களை அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய அலைபேசி எண் கொடுக்கலாமா?
0: நிச்சயமாக, 9940543555.
1: இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டா நீங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ரெடியா இருக்கு.
0: நிச்சயமா.
2: என்ன மச்சான், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுவதால் கிடைக்கும் லாபம் பத்தி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவங்க தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க தானே, கவனமா கேட்டுக்கிட்டீங்களா?
1: அட ஆமா புள்ள, விவரத்தெல்லாம் ஒவ்வொன்றும் முத்து முத்தால் எடுத்து வச்சாங்க. விளைபொருளை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய தேவையான எல்லா வழிமுறைகளும் சொன்னாங்க. குறிப்பாக நம்ம அரசு என்னென்னலாம் வழிகாட்டுது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொன்னாங்க. அதோட விற்பனை வாய்ப்புகளும் அருமையாக எடுத்து சொன்னாங்களே.
2: ஆ மச்சான், இப்போ உங்கள் பேச்சே தெளிவாகல இருக்கு.
1: சரியான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டா தெளிவாக தானே இருக்கும். சில சமயம் செல்வி சொல்கிறதும் சரியாக தானே இருக்குது.

0: எடுத்து சொல்ல போற
1: மச்சான், நம்ம கொல்லையில புதரா மண்டி கிடக்குல்ல,
0: ஆமா,
1: அத கொஞ்சம் சுத்தம் செஞ்சு
0: கொடுங்களேன்.
1: நம்ம வீட்டுக்கு தேவையான கீரை காய்கறிகளை அங்க நானே பயிர் செய்யலாம்னு இருக்கேன்.
0: பாரா, இந்த யோசனை எப்ப வந்துச்சு?
1: எப்ப வந்தா என்ன மச்சான், யோசனை நல்லா தானே இருக்கு?
0: ஆமா ஆமா ஆமா, பலே பலே, நல்ல யோசனை தான்
1: மச்சான். கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பனவிளை பி தங்கலீலாவங்க தெளிவா எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தெளிவு கிடைக்கும்.
2: வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு அனுபவம் இருக்கும்?
3: சின்ன வயசுல இருந்தே வேளாண்மை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா டீப்பா பண்ணிட்டு இருக்கிறது 20 வருஷம் மட்டும். 2 சென்ட் இடம் இருந்தா வீடு மட்டும் தான் வைக்க முடியும். ஆனாலும் அந்த இடத்துலயும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா விவசாயம் பண்ணலாம். எப்படி விவசாயம் பண்ணலன்னா மாடி தோட்டம் வைக்கலாம், வீட்டு காம்பவுண்ட் சுவர் இருக்கும், அந்த இடத்துல வந்து ஒரு 5 சாக்குப்பை அல்லன்னா 5 மண் தொட்டி இதை வச்சு என்ன செய்யலாம், விவசாயம் பண்ணலாம். இப்ப வந்து ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் ஆனாலும் சரி, கீரைகள் ஆனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே உற்பத்தி
2: முட்டை கிடைக்குது.
3: விரும்பியாங்க

0: பொன்னங்கண்ணிக்கு இடையிலே ஆட்கள் விரும்பியாங்க. கரிசலங்கண்ணி ரெண்டு இருக்கு, கரிசலங்கண்ணி வெள்ளையும் மஞ்சளும் அப்படி ரெண்டு இருக்கு. அந்த கரிசலங்கண்ணி கீரையை பொறுத்தவரையில நம்ம வந்து தலைமுடி கருப்பாகியதுக்கும் அடுத்து கண் குளிர்ச்சி ஆகியதுக்கும் வந்து நல்ல ஹீட்டா இருக்கு. இந்த உடல் சூடை நம்ம குறைச்சேன்னா நோய் வந்து குறையும். அப்போ உடல் சூடு குறைக்கிறதுக்கு நம்ம என்ன வழி பண்ணலாம்னா இந்த கீரைகளை நம்ம வந்து சூப்பு போட்டு குடிக்கணும்.
1: நிலம் வந்து கட்டாந்தரையா இருக்கு, கீரை போட்டா வராது. கீரை வந்து ஒரு மிருதுவான பயிர். நான் அந்த இடத்துல கீரை சாகுபடி செய்யணும், அதுக்கு நான் முன்னெச்சரிக்கையா என்ன நடவடிக்கையை கையாளணும்?
0: நல்லா கட்டாந்தரையா கிளையல் போடுறதுக்கு கிளையல் ஆள் வர மாட்டாங்க. இப்போ ஒரு நாள் ஒரு கிளையல் போடணும்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கூலி கொடுக்கணும், அது நம்மளால முடியாது. அப்ப அது என்ன செய்யணும்? ஈஸியான வழி என்னன்னா சாயங்காலம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தண்ணி அடிச்சு பாய்ச்சி விட்டா போதும். திருப்பி நீங்க என்ன செய்யணும்னா அதுல கொஞ்சம் இலை தழைகளாம் போட்டு விட்டணும். திருப்பி என்ன செய்யணும், கொஞ்சம் ஆட்டு உரமோ சாணி உரமோ ஏதோ இருந்தா அதுல போட்டு விட்டா போதும். திருப்பி என்ன செய்யணும்னா தண்ணி அப்படி வாரத்துக்கு இப்படியே பண்ணிட்டு வந்த ஆட்டோமேட்டிக்கல் அட்டை அந்த இடம் வந்து நல்லா குளிராகும். திருப்பி நீங்க மண் வட்டி வச்சு நம்மளே கிளையல் போடும்போது ஈஸியா மண்
1: மேலமையா சொல்றீங்க. கட்டாந்தரையா இருக்க காசு உருவாக்க முடியுமா அப்படின்னு ஐயப்பட தேவையில்லை.
0: அது யாரும் ஃபாலோ பண்ணியதில்ல. எல்லாரும்
1: கேட்டிருக்காங்களா யாராவது வந்து இந்த மாதிரி எனக்கு இப்படிலாம் இருக்கு மண் வாக்கு?
0: ஆமா கேட்டிருக்காங்க. அப்படின்னா சிலவங்களுக்கு வந்து பொலபொலப்பான மண்ணா இருக்கும். அந்த பொலபொலப்பு மண்ல வந்து புறபுறன் இருக்குன்னு சொல்லி இப்ப புட்டுக்கு மாவு வரும் போது மேல புறபுறன் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட இடத்துல வந்து நமக்கு எங்களுக்கு வைக்க முடியல, இல்ல கீரை நட முடியல, தண்டு சின்னதா இருக்கும் குழஞ்சு உள்ளது அப்படின்னு சொல்லியாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் செம்மண்ணு கொஞ்சம் மணல் கொஞ்சம் இயற்கை உரங்களை எல்லாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல போட்டு விட்டா போதும்.
1: விதை தெருவில் என்ன கவனம்?
0: நம்மளே விதை உற்பத்தி
1: பண்ணணும். ஆரம்பிக்கணுமா?
0: முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டையாவது கொஞ்சத்தை வாங்கணும். வாங்கி அதை என்ன செய்யணும்னா நம்ம விதை விதைக்க கூடிய நேரம் வந்து சாயங்காலம் இல்லாம காலையிலேயாட்டு நம்ம அதை விதைக்கணும்.
1: ஏன்னா
0: சாயங்காலம் நம்ம விதைச்சோம்னா நைட்டோட நைட்டு எறும்பு ஏதாவது எடுத்துட்டு போவோம். அப்ப நமக்கு வந்து என்ன செய்யாது
1: தெரியாது.
0: காலையில ஒரு 6-7 மணிக்கெல்லாம் நம்ம அந்த இடத்த நல்லா கிளையல் விட்டு விதைய விதைச்சு விட்டோம்னா நம்ம தண்ணி எல்லாம் தெளிச்சிடும். அப்போ 4 சைடும் எறும்பு வருதா கோழி கிண்டுதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருதான்னு நம்ம பார்க்க முடியும். அப்படி பண்ணும் போது நமக்கு சரி எறும்பு வருதுன்னா என்ன செய்வோம், கொஞ்சம் சீனி அதுக்கு பக்கத்துல போட்டா அதை எடுத்துட்டு போவோம், கொஞ்சம் பொடி அரிசி போட்டா
1: அதை கையாளணும்.
0: ஆமா இல்லன்னா என்ன செய்யணும், 4 சைடு வந்து வியாபம் முன்னாக்க கொஞ்சம் போட்டு விட்டா போதும். எக்காரணம் கொண்டு எறும்பு பொடியை வந்து என்ன செய்யக்கூடாது,
1: இது உங்க அனுபவத்தின் வெளிப்பாடு.
0: ஆமா அந்த விதை விதைச்சிருக்க இடத்துல வந்து இலை தலைகளை போட்டு மூடி போடணும். அதுவும் நம்ம நல்லா ஹீட்டான இடத்துல வந்து போட்டோம்னா அது வந்து முளைக்காது. அடுத்து முளைச்சு வரும்போது தண்ணி தெளிக்கும் போது கூட தண்ணி குமுக்குன்னு விடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு விடணும். பொதுவே வந்து எந்த செடி ஆனாலும் சரி காலையிலயும் சாயங்காலம் தான் தண்ணி விடணும், மத்தியானம் விடக்கூடாது. ஆனா சூடுல நிக்கும் போது தண்ணியை கொண்டு விடும் போது அது செடி வாடிக்கிறோம்.
1: சரி
0: காலையிலயும் சாயங்காலம்.
1: சரி விதை தேர்வு அப்படிங்கும் போது நம்ம சாதா கீரைகளை பறிச்சு விற்பனை பண்றோம், இதுக்குன்னு ஒதுக்கி விடணுமா?
0: ஆமா என்னன்னா இப்ப வந்து ஒரு நாட்டுக்கீரை சிவப்பு தண்டு கீரைன்னு வச்சுக்கிட்டுங்களேன், அந்த தண்டு கீரை வந்து முதல்லயே இந்த கீரை நான் வந்து விதைக்காக விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடணும். ஏன்னா அது இப்படி வந்து நேரன்னு வளரணும், இப்படி கவுரை அடிச்சு வந்துன்னா இந்த கவுரை ஃபர்ஸ்டே கிள்ளி விடணும். ஏன்னா தண்டைக்கீரை வந்து சோப்பா நீளமா வளர்ந்தான் நமக்கு வருமானம். கட்டையா இருந்து சின்னதா வந்துட்டு நினைவுலாட்டு வந்துன்னா வருமானம் இருக்காது, ஆட்கள் வாங்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா இந்த கவுர்ல வாரது வந்து சீக்கிரமா வந்து விளைஞ்சிரும். அப்படி விளையும் போது அதுல இருந்து வர விதை வந்து சின்னதா தான் இருக்கும். அந்த தாய் தண்டு வந்து நல்லா தண்டா பொல பொலப்பா நைஸா இருக்கும், தண்ணி சத்தம் அதிகமா இருக்கும் அதுல. அந்த அதுல இருந்து வார விதையை தான் நம்ம எடுக்கணும்.
2: என்ன மச்சான், கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவங்களை கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பணவிளை பி தங்கலீலா அவங்க ஏம்புட்டு அருமையா சொன்னாங்க. இவங்க சொன்ன விவரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா?
3: ஆமா அருமையான பல தகவல்களை எடுத்து சொல்லிட்டாங்க. இயற்கை உரங்களை பயன்படுத்தி தரமான கீரைகள் எல்லாம் பயிரிட்டு வராங்க. இயற்கை எரு தயாரிக்கிற முறையையும் தெளிவாக எடுத்து சொல்லிட்டாங்க. நாமளே பயிர் செஞ்சது அதுவும் இயற்கை எரு போட்டு அப்படின்னு சொல்லும்போது ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு திருப்தி கிடைக்குது.
2: மச்சான் நாம விவரங்களை தான் கேட்டிருக்கோம், நாம இன்னும் தோட்டம் போடல மச்சான்.
3: நெசந்தான் நெசந்தான் செல்வி, இவங்க பேச்சு அப்படி ஆணித்தரமாக இருந்துச்சுன்னா பாரு, அதான் தோட்டம் போட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. கவலைப்படாத மச்சான், உனக்கு தோட்டம் போட எல்லா ஏற்பாடையும் கூடிய சீக்கிரமே செஞ்சு தரேன், ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு ரெடி ஆகும்.
2: மச்சான்னா மச்சான் தான். நேர்கள் இதுவரை கேட்டது இந்தியா.

0: அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
1: எப்படின்னா,
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: அமைப்பில் உதவி வி உஷா. நிகழ்ச்சி அமைப்பு பி. வாசுதேவன்.

புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரைனிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு, 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்த உள்ளது. பளு தூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 12 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கைப்பந்து வாலிபால் விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10 வயதிலிருந்து 18 வயது வரை. கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கோகோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 இருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் நாளை நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரைனிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0413-29-61-819. மின்னஞ்சல் முகவரி saicenterpandi@gmail.com. திரை இசையில் அடுத்து வருவது தாஸ் படத்திற்காக கிருஷ்ணகுமார் குன்னத் சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் பாடல்.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் இன்று தொடங்கிய ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் கடுமையாக உழைத்து தங்களது அர்ப்பணிப்பையும் உறுதியையும் வெளிப்படுத்தி உள்ளனர் என்றும், அவர்களை நினைத்து இந்தியா பெருமை கொள்கிறது என்றும் கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டிகளில் சிறப்பாக விளையாடி இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இதில் பேட்மிண்டன் பிரிவில் PV சிந்து, பளுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு மற்றும் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனு பாக்கர், குத்துச்சண்டை பிரிவில் லவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டதாக அவர் தெரிவித்தார். சர்வதேச

0: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை ஒட்டி இந்திய கடலோர காவல்படை சார்பில் புதுச்சேரி கடற்கரை தூய்மை பணி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கடற்கரை தூய்மை பணியை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படை இயக்குனர் திரு தசீலா, செயலர் திருமதி ஸ்மிதா, கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர். வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வடக்கு தெற்கு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல்.

நேயர்கள் இனி கேட்கலாம் இடைக்கால பாடல்களின் இனிய தொகுப்பாய் சங்கீத வானிலே. தொடக்கமாக இளையராஜா இசையில் கங்கை அமரன் சித்ரா பாடியிருக்கும் நீதானா அந்த குயில் பட பாடல்.

புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரைனிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு 2026-27

புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ட்ரைனிங் இந்தியா சென்டர் விடுத்துள்ள அறிவிப்பு. 2026-27 ஆண்டிற்கான விளையாட்டு பயிற்சி மையத்தில் சேர்க்கைக்கான பல்வேறு விளையாட்டுகளில் தேர்வு முகாம்களை நடத்த உள்ளது. பளுதூக்குதலில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 12 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கைப்பந்து வாலிபால் விளையாட்டில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சி 10 வயதிலிருந்து 18 வயது வரை. கபடியில் சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 வயதிலிருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். கோகோ சிறுவர்களுக்கான தங்குமிட பயிற்சியில் 10 இருந்து 18 வயது வரை இருக்க வேண்டும். இந்த தேர்வு முகாம்கள் நாளை நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளவர்கள் புதுச்சேரி லாஸ்பேட்டை ட்ரைனிங் இந்தியா சென்டருக்கு சென்று விளையாட்டுக்கான தேர்வு முகாமில் கலந்து கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04132961819. மின்னஞ்சல் முகவரி saicenterpandi@gmail.com.

நேரம் 9:41. சங்கீதவானில நிகழ்ச்சியில் அடுத்து இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் நானும் ஒரு தொழிலாளி படப்பாடல்.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் நிறைவாக இளையராஜா இசையில் கே ஜே எஸ் எஸ் வாணிஜெயராம் பாடியிருக்கும் ஒரு கைதியின் டைரி படப்பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை நமது நிலையம் வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேயர்களே, நமது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பங்கேற்கும் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் எதிர்காலம் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்வினை நாளை மாலை 4:10 முதல் டெல்லியிலிருந்து நேரடியாக அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சப்போட்டா சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். மக்கள்

0: பள்ளியூர் பதிவேடு. வழங்குபவர் முனைவர் எஸ் சாகுல் ஹமீது அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பங்கேற்ற பல்கலைக்கழக மாணவர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி. அடுத்து இந்திய இராணுவத்தின் நவீனமயமாக்கல் குறித்து புதுச்சேரி முன்னாள் படைவீரர்கள் நலவாழ்வு சங்கத்தின் தலைவர் திரு மோகன் அவர்கள் தரும் தகவல்கள். 7:25 நலமாய் வாழ, அழகு சாதனங்களும் சரும ஆரோக்கியமும் பியூட்டியை பாதுகாப்பாக அனுபவிப்பது எப்படி, விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சாமிப்பேட்டை எஸ்கே வெங்கடேசன், சாமிப்பேட்டை எஸ்கே சீனிவாசன் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நடுவீரப்பட்டு என்ஆர் சக்திவேல் அவர்கள் தவில். 10:02 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 20வது பதிப்பின் அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு. 10:22 முதல் 10:58 வரை கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். காலை 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லி ஏஞ்சல். 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் எம் வெங்கட் அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது. இடம்பெறுவது ஆதிதாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் விஜயலட்சுமி சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு திரையிசை. மாலை 6 மணி முதல் 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்பு 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல். 9:30 மகரிஷி ததீச்சி அகில பாரத நாடகம். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீ வாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் ஹெச் வினோத்குமார் அவர்கள். தமிழ் மொழியாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10:00 ரவி வாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் பிடி வெங்கச்சந்திர கோபால் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி ஏஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. Prime Minister Narendra Modi today distributed more than 51,000 appointment letters to newly appointed youths in various government organizations at the 20th Rozgar Mela through video conferencing. Speaking on the occasion, Mr. Modi emphasized the pivotal role of youth in building a developed and self-reliant India. He said that in recent years, the central government has consistently focused on equipping the youth with the skills and opportunities needed to prepare for the future.
2: मैं आप सभी युवा साथियों को और आपके परिवारजनों को बहुत बहुत बधाई देता हूँ. आज आप सभी एक ऐसे समय में भारत सरकार से जुड़े हैं जब देश एक बहुत बड़े लक्ष्य की ओर आगे बढ़ रहा है और ये लक्ष्य है 2047 तक विकसित भारत बनाने का.
1: Prime Minister Modi said the government is also working to